நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 17 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 8 தேதி, புதன்கிழமை. இனி ஆபோகி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை ஆபோகி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: மக்கட்பேறு 7வது அதிகாரம் 7வது குறட்பா.
3: தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல்.
2: தந்தை மகனுக்கு செய்யும் நன்மை என்னவென்றால் அவரை கற்றவர் சபையில் முதன்மை அடையுமாறு செய்தலாகும்.
3: தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
0: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ சஜிதா பேகம் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகும். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் தமிழமுதம் முனைவர் ஜா சலேத் அவர்கள் வழங்க கேட்கலாம். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் என் கணேஷ் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும். 8 இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.

கூட்டத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கீதாஞ்சலி அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் பொருளாதார வளர்ச்சியில் கிராமங்கள். திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் ஆர் வடிவேலு அவர்களுடன் நேர்முகம். மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. வழங்குகிறார் புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம், இதில் கனவு மெய்ப்பட. போட்டித் தேர்வு பயிற்சியாளர் எஸ் தியாகராஜன் அவர்கள் தரும் தகவல்களுடன். 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் உணவே மருந்து. திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 8:00 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இனியராகும், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதலலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9:00 அரங்கிசையில் அனகிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோர் பாடியுள்ள பாட்டு, ஆர் சதீஷ்குமார் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியம் மிருதங்கம், ஜி விஜயராகவன் கஞ்சிரா. முற்பகல் 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் உமாசங்கர் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை. மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. இரவு 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திமடல், 9:15 செய்தி சுடர், 10:00 அரங்கிசையில் ஓ எஸ் தியாகராஜன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, எம் ஆர் கோபிநாத் வயலின், காரைக்குடி ஆர் மணி மிருதங்கம், என் கோவிந்தராஜன் கட்டம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகள் வழங்குகிறார் என் கனக சபாபதி அவர்கள். 10 மணிக்கு விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரத்தை தொடர்ந்து உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் எங்கேயும் எப்போதும் எங்கேயும் காதல் திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க திருச்சி பூமாலை வணிக வளாகத்திலிருந்து நீரலை. பனிரெண்டு 10 மங்கையர் உலகம், இதில் கூட்டாஞ்சோறு பற்றி பேசலாம். 1 மணிக்கு மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் சிறுதானிய உணவு நோயற்ற வாழ்விற்கு வழிகாட்டி.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல்நினோ பாதிப்பால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மை செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான NLC யின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட்

0: மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி பாரதிப்பன்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: நாளது சிறக்க நா காப்போம், யாகாவாராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. நாம் ஒருவருக்கொருவர் நல்லுறவு கொள்ள பிறர் மனம் நோகாதவாறு நற்சொற்களை பேச வேண்டும். எப்படி நற்சொற்களையே பேசி நல்லவர்களாகவே இருப்பது என்ற கேள்வி எழுவது இயற்கையே. ஏனெனில் நமக்கும் ஆத்திரம், கோபம், அழுகை, ஏமாற்றம் போன்ற முரணான உணர்வுகள் எழக்கூடிய சாமானிய மனிதர்கள்தானே. இத்தனை உணர்வுகளையும் சகித்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு எங்கனம் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு நாம் பேசுவது என்பதே நமக்கான சவால். இந்த சவாலை சமாளித்தால் நாளது சிறக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கச் செல்வதற்கு முன்பு நாம் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அந்த வெள்ளைத்தாளில் நாம் பேசிய ஒவ்வொரு முரணான, கடினமான, பிறர் மனம் நோகும்படியாக பேசிய சொற்களை பட்டியலிட வேண்டும். அமைதியாக நிதானமாக யோசித்து பார்த்தோமேயானால் நாம் சொற்களால் யாரையெல்லாம் காயப்படுத்த

0: எடுத்திருக்கிறோம் என்பது புலனாகும். இதுபோன்ற தவறுகளில் நாம் நம் மனத்தோடு மட்டுமே போராடினால் மனிதர்களோடு போராட தேவை ஏற்படாது. ஏனெனில் அரையடி நாக்கு ஆறடி மனிதனை சாய்க்கும் வல்லமை கொண்டது. எதிரில் நிற்கும் மனிதனை மகத்தானவனாக்கும் கலை நம் நாவில்தானே உள்ளது. இனிய சொல் அறத்தின் அடையாளமல்லவா? எனவேதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற என்கிறார் வள்ளுவர். அதாவது பணிவும் இன்சொல்லும் மனிதனுக்கு அழகிய அணிகலன்கள் என்பதை வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். பிறர் மனம் நோகாத வகையில் இனிமையாக பேச வேண்டும் என்பதனை அவ்வை நயம்பட உரை என்கிறார். மொழிவது அறமொழி என்ற நம் அவ்வையின் நீதி நமது பேச்சு அறநெறியுடனும் பயனுடனும் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இப்படி நல்ல பேச்சுக்களை பேசுவதில் நமக்கு என்ன கடினம் வந்துவிடப் போகிறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றல்லவா? நல்ல இனிமையான சொற்கள் இருக்க ஏன் காய்க்கு ஒப்பான கடுமையான தீய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கேட்பது நமக்கான கேள்விதானே. ஒருவரின் தவறை உணர்த்த தகாத சொற்கள்தான் ஆயுதமா என்ன? அவர்களுக்கு புரிய வைக்க மௌனத்தாலும் இயலுமே. அமைதியாக அவர்களை கடந்து சென்று விட்டால் அல்லது அவர்கள் அமைதியான பின் நாம் எடுத்துரைப்பதன் வழியாக அவர் தம் தவற்றை நாம் உணர்த்தவியலும். அந்த நாள் அவர் வாழ்வில் மறக்க ஒண்ணா நாளாக, மீண்டும் அந்த தவற்றை செய்யவிடாத நாளாக அமையும் என்பது மட்டும் நிச்சயம். நம்முடைய நாளின் மகிழ்ச்சியும் நம் எதிரில் நிற்பவரின் நாளின் மகிழ்ச்சியும் நாவடக்கத்தில்தான் உள்ளது என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். சிந்தனையாளர் சாக்ரட்டிஸிடம் ஒருவர் மற்றொருவரை பற்றி செய்தி சொல்ல வேகமாக வந்தபோது சாக்ரட்டிஸ் அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டாராம். ஒன்று, சொல்ல வந்த செய்தி உண்மையா? இரண்டு, அது நல்ல செய்திதானா? மூன்று, அச்செய்தி பயனுள்ளதா? ஆக இந்த மூன்றிற்கும் ஆம் என்ற பதில் வந்தவரிடமிருந்து வந்தால் அது சரி, இல்லை என்றால் அவர் அதை சொல்லவே வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். நாவடக்கத்தின் சிறப்பிற்கு இதை போன்ற எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? அப்ரஹாம் லிங்கன் கோபம் வந்தால் உடனே அந்த கோபத்துக்குரியவருக்கு பதில் எழுதுவாராம் கடிதம் வழியாக. ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து விடுவாராம். காரணம், கோபத்தில் சொன்ன சொல்லும் எழுதிய வார்த்தையும் உறவை அழித்துவிடும் என்பதால். ஆக நாவை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் மௌனமாக எதுவும் பேசாமல் இருப்பதல்ல. இதை இந்த இடத்தில் இவ்வளவுதான் பேச வேண்டும், அதை இப்படித்தான் பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசுவதே அறிவார்ந்த செயல். வள்ளுவம் கூறும் சொல்வன்மையும் அடக்கமுடைமையும் நம் அன்றாட வாழ்வில் வாசித்து நேசித்து கடைபிடித்து நாவை காத்தால் நாளது சிறக்கும், இந்நாள் நன்னாளாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் தொடங்குகிறது. அந்த நம்பிக்கைக்கு வலிமை சேர்ப்பது இறை நம்பிக்கை. வாழ்வில் எத்தனை சவால்கள் வந்தாலும் இறைவன் மீது நாம் வைக்கும் அசைக்க முடியாத பக்தி நம்மை மேலும் மேலும் முன்னேறச் செய்யும். மனதிற்கு அமைதியையும் ஆன்மாவிற்கு நிறைவையும் தரும் இனிய பக்தி இசைகளுடன் உங்கள் இல்லம் தேடி வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் எம்.ஆர். விஜயா பாடியிருக்கும் பாடல்.

கடியவர் அகம் புறம் காக்கும் அரண் என அமைந்த லட்சுமி கஜலட்சுமி அணுகும் அடியவர்.

நேரம் 6:25. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. வரும் பாடலை பாடுகிறார் BS சசிரேகா.

0: நேரம் 6:35.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி திங்கள் 24 புதன்கிழமை. இப்போது RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: RJS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று வேளாண்மை செய்தி சுருள். மனித வாழ்வின் அடிப்படை தேவையில் முதன்மையாக இருப்பது உணவு. உடலின் இயக்கம், வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்ல உணவு அவசியமாகிறது. அதுவும் ஆரோக்கியமான உணவே உடலின் ஆற்றலுக்கும் நீண்ட ஆயுளுக்கும் வழிவகை செய்யும். ஆம், உணவுதான் ஆரோக்கியத்திற்கான மருந்து. அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடித்துய்க்குமாறு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவது, உண்ட உணவு செரித்ததை அறிந்து உடலுக்கு ஒத்துக்கொள்ளும் உணவை தேவையான அளவில் மட்டுமே உண்ண வேண்டும். அளவாக உண்ணும் இந்த முறையே மனித உடலை நெடுங்காலம் ஆரோக்கியமாக வாழ வைக்கும். ஆம், இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த உணவினை சமைப்பது ஒரு கலை. பார்த்து பார்த்து பக்குவமாக பாதுகாப்பாக சமைக்க வேண்டும். பாதுகாப்பினை கவனத்தில் எடுத்துக் கொள்கிறோமா என்றால் முழுமையாக ஆம் என்று சொல்லிவிட முடியாது. காசு பணம் இருந்தால் போதும், எங்கு வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும், எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிட முடியும் என்ற நிலை ஒரு பக்கம். பெருகி வரும் மக்கள் தொகை, வேலை சுமை மறுபக்கம். விதவிதமான உணவை விரும்பி உண்ணும் இளம் தலைமுறையினர் இன்னொரு பக்கம். அப்போ உணவு சார்ந்த தொழிலில் ஈடுபட்டால் அதிக வருமானத்தை ஈட்டலாம், வாழ்வில் முன்னேற்றம் பெறலாம் என்ற எண்ணத்தில் நிறைய இளைஞர்கள், பெண்கள், தொழில் முனைவோர்கள் உணவு தயாரித்து விற்பனை செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் சுத்தமான, பாதுகாப்பான, தரமான, ஆரோக்கியமான உணவை தான் தயாரிக்கிறோம் என்பதை

0: FSSAI அதாவது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தால் உறுதி செய்யப்பட வேண்டும், சான்றிதழையும் பெற வேண்டும். சரிங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க இப்போ உணவு தயாரிப்பு தொழிலுக்கு புதுசு. எங்களுக்கு தரமான பாதுகாப்பான உணவு தயாரிக்க அடிப்படையான சில விஷயங்களை தெரிஞ்சிக்க பயிற்சி வேணுமே அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காக இதோ.
1: என்னோட பேர் விக்னேஷ் பிரபு. திருச்சிராப்பள்ளி அக்ரிகல்ச்சர் இன்குபேஷன் ஃபோரம்ல சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரா இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து டவுலூர் கட்டப்பட்டு திருச்சியில இருக்கு. ஸோ நாங்க வர 11ஆம் தேதி சனிக்கிழமை ப்ரோக்ராம் ஒன்னு கண்டக்ட் பண்றோம், ஃபாஸ்ட்ராக் பேசிக் ட்ரைனிங்ற ப்ரோக்ராம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பிசினஸ்ல இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ், அப்புறம் ஃபுட்ல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க இந்த பயிற்சியில பங்கெடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஹாஃப் டே ப்ரோக்ராம். காலையில 10 மணில இருந்து ஆரம்பிச்சு 2 மணிக்குள்ள முடிஞ்சிடும். இதோட சார்ஜஸ் ரூபீஸ் 599. இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றது திருச்சிராப்பள்ளி அக்ரி பிசினஸ் எஜுகேஷன் ஃபோரம். இந்த ப்ரோக்ராம் வந்து FSSAI சென்ட்ரல் கவர்மெண்டோட நாங்க எம்பேனல் ட்ரெயினிங் பார்ட்னர். ஸோ எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 97 ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ணிருக்கோம். இது 98வது ப்ரோக்ராம். இதனால வந்து உங்களுக்கு பிரயோஜனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுட் பிசினஸ் எப்படி ரன் பண்ணலாம், அந்த ஃபுட் பிசினஸ்னால ஏதாவது பிரச்சனைகள், அதாவது ப்ரொடக்ஷன் யூனிட், நீங்க ஃபுட் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த யூனிட்ட வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற FSSAI-யோட அப்டேட்டட் ரெகுலேஷன்ஸ் வந்து உங்க நாலேஜ் கொண்டு வரப்படும். இது வந்து ஒரு 4 மணி நேரம், 8 மணி நேரம் சொல்லிட்டு ரெண்டு விதமா இருக்கு, பேசிக் அட்வான்ஸ் ரெண்டு விதமா இருக்கு. அதோட பேசிக் ப்ரோக்ராம் தான் இப்ப நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் வர ஜூலை 11. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச வந்து ஒரு சர்டிபிகேட் வரும். அந்த சர்டிபிகேட் வந்து 2 வருஷம் வேலிட். அது இ சர்டிபிகேட்டா வரும், உங்களோட இமெயிலுக்கே வந்துடும். அந்த சர்டிபிகேட்டை நீங்க ஃப்ரேம் பண்ணி உங்க பிசினஸ் யூனிட்ல நீங்க வந்து வச்சுக்கலாம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் நாங்கள் பார்த்தாங்கன்னா எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஏன்னா என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு, என்ன வரைமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குறோம். அந்த நாலேஜ் வந்து FSSAI-யோட ட்ரைனர் வந்து தருவாங்க. நாங்கள் எதை நிறைய ட்ரைனிங் பார்த்தோம். தேங்க்யூ.
0: இம்மாதம் 11ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த பயிற்சியில் உணவு தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏற்கனவே அனுபவம் உள்ள என அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 755-011-4755 தொடர்பு எண். மீண்டும் 755-011-4755 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை வேளாண்மை செய்தி சுருள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து
5: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 8ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தெற்கு குஜராத் பகுதி துவங்கி மத்திய கேரளா பகுதி வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இடி, மின்னலோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை இயல்பான வெப்பநிலையை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யும் பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். நம்முடைய பயிர் பாதுகாப்பு பணிகளை ஓரிரு நாள் தள்ளி வைக்கலாம். அடுத்ததாக நெற்பயிரில கதிர் வெளிவரும் சமயத்துல கதிர் நாவாய் பூச்சி தாக்குதல் தென்படும். இந்த கதிர் நாவாய் பூச்சிகளை இயற்கை முறையில கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 10 கிலோ வசம்புத்தூளை அதிகாலை நேரத்துல தூவி விடலாம். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். சந்தைக்கு கொண்டு போகும்போது வேளாண் விளைபொருட்களை சுத்தப்படுத்தி தரம் பிரித்து தான் கொண்டு போகணும். திருச்சி மாவட்டம் தாத்தையாங்கர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல மக்கள் மக்காச்சோள ஏலம் நடந்துச்சு. முதல் தர மக்காச்சோளம் ஒரு குவிண்டால் 2350 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளை

0: பொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
1: இனி உழவர் நண்பர்களே, பாரத பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு, இதர வேளாண் சார்ந்த அரசின் திட்டங்களை தொடர்ந்து பெற்றிட, அதாவது உழவர்கள் தங்களுடைய விவசாய அடையாள எண்ணை பெற்றிட, இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் நாளை மறுநாள் 10ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பதிவு செய்ய விரும்பும் விவசாயிகள் அருகில் உள்ள பொது சேவை மையத்திலோ அல்லது வேளாண் விரிவாக்க மையத்திலோ அல்லது ஆன்லைன் மூலம் TNFARMER REGISTRY ரெஜிஸ்ட்ரி ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி மெனு மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு தங்களுடைய மாவட்ட வேளாண் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் ஆடுகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. ஆடுகளில் எய்மீரியா என்ற ஒரு செல் ஒட்டுண்ணியால் இரத்த கழிச்சல் நோய் ஏற்படுகிறது. குறிப்பாக சுகாதாரமற்ற சூழலில் சிறிய இடத்தில் அதிக எண்ணிக்கையில் அடைத்து வளர்க்கப்படும் குட்டிகளில் இரத்த கழிச்சல் நோய் அதிகமாக காணப்படும். முதிர்ந்த ஆடுகள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டாலும் நோய் அறிகுறிகளை காட்டாது. ஆனால் சாணத்தில் எய்மீரியா ஒட்டுண்ணியின் உறை முட்டைகளை தொடர்ந்து வெளியேற்றுவதன் மூலம் இளம் குட்டிகளுக்கு நோய் பரவ காரணமாக இருக்கிறது. குட்டிகள் தீவனம், தண்ணீருடன் எய்மீரியா உறை முட்டைகளை தின்னுவதால் நோய் தாக்கம் ஏற்படுகிறது. நோயினால் பாதிக்கப்பட்ட குட்டிகளில் தீவனம் உண்ணாமை, உடல் மெலிவு, இரத்த சோகை, நோயின் தீவிரத்தால் இறப்பு போன்ற அறிகுறிகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு சல்ஃபா ஆம்ரோலியம் மருந்துகளை கொடுக்கலாம். சுகாதாரமான பண்ணை பராமரிப்பு, குட்டிகளை குறைவான எண்ணிக்கையில் பெரிய ஆடுகளிலிருந்து பிரித்து வளர்ப்பதன் மூலம் இந்நோய் வராமல் தடுக்கலாம். இவ்வாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்துசக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம்

0: மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ ₹20 வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும்

தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டம்

0: மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில்சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
2: மலர்கிறது நாள் மலர்.
3: அமெரிக்க தொழிலதிபரும் கொடை வள்ளலுமான ஜான் டி ராக்ஃபெல்லரின் பிறந்த தினம் இன்று. 1863 ஸ்டாண்டர்ட் ஆயில் என்ற எண்ணெய் நிறுவனத்தை தொடங்கினார். 20வது நூற்றாண்டில் பெட்ரோலிய பொருள் சந்தையில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார். மிகச் சாதாரண நிலையிலிருந்து விடாமுயற்சியுடன் கடுமையாக பாடுபட்டு உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தரானார். கல்வி மற்றும் வறுமை ஒழிப்பிற்காக நன்கொடைகளை வழங்கியவர் ஜான் டி ராக்ஃபெல்லர். சுதந்திர இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு 1949 முதல் 1952 வரை மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சராக பதவி வகித்த பி எஸ் குமாரசாமி ராஜாவின் பிறந்த நாள் இன்று. 1898 1954 முதல் 1956 வரை ஒரிசா மாநில ஆளுநராகவும் பணியாற்றியவர். இவரின் நினைவை போற்றும் வகையில் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது இந்திய அரசு. மேற்கு வங்க மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் ஜோதிபாசு பிறந்த தினம் இன்று. 1914 1977 பதவியேற்ற இவர் 23 தொடர்ந்து முதல்வராக நீடித்து பெரும் சாதனை படைத்தவர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் அணித்தலைவருமான சௌரவ் கங்குலி பிறந்த நாள் இன்று. 1972 வலதுபுறங்களில் பந்துகளை அடித்து விளையாடுவதில் சிறந்தவரான இவரை காட் ஆஃப் த ஆஃப் சைட் என்று அன்போடு அழைப்பார்கள். சௌரவ் கங்குலிக்கு 1998 அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. விடுதலை போராட்ட வீரர் தியாகி நீலமேக பிள்ளை நினைவு தினம் இன்று. 2014 தனது 21வது வயதில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு இந்திய விடுதலைக்காக போராடி சிறை சென்ற விடுதலை போராட்ட வீரர் தனது உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆய்வுக்கு பயன்படும் வகையில் தானமாக எழுதி வைத்த தியாகி நீலமேக பிள்ளை. டாய்கர் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலாசிரியர் கிரிராஜ் கிஷோர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1937. இவரது பல்வேறு கட்டுரைகள் பல்வேறு

வேறு பத்திரிகைகளில் வெளியாகி அக்காலத்தில் பிரபலமடைந்தது. கிரிராஜ் கிஷோர் எழுதிய பெஹலா கிர்மிட்டியா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் தங்கியிருந்ததை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. 2000வது ஆண்டு வியாஸ் சம்மான் என்ற விருதும், 2007வது ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது. இந்திய திருநாட்டின் 8வது பிரதமராக பதவி வகித்த சந்திரசேகர் சிங் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2007. அதிகார அரசியலை நிராகரித்து ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் சமூக மாற்றத்திற்கான அர்ப்பணிப்பு அரசியலை விரும்பியவர். மிக குறைந்த காலமாய் 7 மாதங்கள் மட்டுமே இந்திய நாட்டின் பிரதமராக பதவி வகித்தாலும் சுறுசுறுப்போடும் தைரியத்துடனும் முக்கியமான முடிவுகளை முன்னெடுத்தவர். சுறுசுறுப்பான மற்றும் தீவிர அரசியல் செயல்பாடுகளால் இளம் துருக்கியர் என்று அரசியல்வாதிகளால் அழைக்கப்பட்டவர். மல்லிகையாய் மெல்ல அரும்பி மண்வாசனையாய் மனம் பரப்பியவர். தமிழ் திரையுலகின் இளைய சாவித்ரி, இயக்குநர் இமயம் கண்டெடுத்த புதுமை பெண். 36 வருட திரைப்பயணத்தில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், 25க்கும் அதிகமான விருதுகள் பெற்று தமிழ் திரையுலகை வலம் வந்த ரேவதியின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1966.

ஒரு குரு தன்னோட சீடர்கிட்ட கேட்டாராம், உன்னை யார் அதிகமாக காயப்படுத்துகிறாங்க தெரியுமான்னு. அதுக்கு அவர், வேற யாரு, மற்றவங்க தான்னு சொன்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே, இல்லை இல்லை, உன் மனசு தான் உன்னை அதிகமாக காயப்படுத்துதுன்னு சொன்னாராம். நல்லா யோசிச்சு பார்த்தா யாரோ சொன்ன ஒரு வார்த்தை நாள் கணக்காக நம்ம மனசில் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கும். கோபம், பொறாமை, பயம், ஓவர் திங்கிங், இது எல்லாமே நம்ம மனசில் இருந்து தாங்க வருது. நாம் நம்ம மனசை ஜெயிக்காத வரைக்கும் உலகத்தையே ஜெயிச்சாலும் நம்மளால் கண்டிப்பாக அமைதியாக இருக்க முடியாது. நாம் வெளியில் வெற்றி பெற்றவங்களாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே போராட்டம் இருந்தால் அந்த வெற்றி சுமையாக தான் தெரியும். அதனால் நம்ம மனசை நாம் கவனிக்க ஆரம்பித்தா வாழ்க்கை தானாக மாறும். மனசை ஜெயிச்சவங்க தான் உண்மையான வெற்றியாளர். அதனால் உங்கள் மனசை எப்போவுமே பத்திரமா பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இப்போ உங்களை இன்னும் மகிழ்ச்சியாக்க வருது காலை மலர் திருச்சி FM Rainbow 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ஜா சலேத் அவர்கள்.
4: பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய எண் குறிகளும் அவற்றின் பயன்பாடுகளும் அளவை முறைகளும் உலக பயன்பாட்டில் தனித்துவமாக போற்றப்படுகின்றன. இன்றைய பயன்பாட்டில் உள்ள எண்கள் தமிழ் எழுத்துக்களை ஒத்துள்ளன என்பதே தமிழர்களின் கணிதவியல் அறிவை நமக்கு புரிய வைக்கின்றன. தமிழர்களின் கணிதவியல் அறிவு பற்றிய குறிப்புகள் மலைவிடுகடாம், பட்டினப்பாளை உள்ளிட்ட சங்க நூல்கள்

0: இருந்து நமக்கு கிடைக்கின்றன. கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மோசியின் கணக்குகள் பற்றி செஞ்சிமலை கல்வெட்டுகள் கூறுகின்றன. சித்தனவாயில் கல் படுக்கைகள் 7 அடி கொண்ட ஓர்மை உடையவனாக இருக்கின்றன என்பது வியப்பில் நம்மை ஆழ்த்துகிறது. தமிழ் இலக்கிய பரப்பில் ஏரம்பம், கிளரம்பம், மதிசாரம், களம்பகம், திரிபுவன திலகம், கனகரத்தினம், சிறுகணக்கு, கணக்கதிகாரம் ஆகிய கணித நூல்கள் இடம்பெறுகின்றன. தமிழர்களின் அறிவு நுண்ணிய அறிவு. எனவேதான் தாம் இயற்கையாக கிடைத்த தானியங்களைக் கொண்டு நுட்பமாக அளவிடும் முறையை தமிழர்கள் பின்பற்றியிருக்கிறார்கள். 8 பரமாணு அளவுக்கு 1 தேர்த்துகள், 8 தேர்த்துகள் 1 மயிர் நுனி, 8 மயிர் நுனி 1 ஈர், 8 ஈர் 1 பேன், 8 பேன் 1 நெல், 8 நெல் 1 விரல். இவ்வாறு கணக்கிடும் பழக்கம் தமிழர்களிடம் இருந்திருக்கிறது. நிலத்தை அளப்பதற்கான குழி, மா, வேலி உள்ளிட்ட அளவைகளும் கணிதவியல் குறியீடுகளாகவே அமைகின்றன. பொற்கொள்ளர்கள் குன்றிமணி என்கிற அளவை பயன்படுத்தியிருக்கிறார்கள். உலக வரலாற்றில் எல்லோரும் முழு எண்களை மட்டுமே எழுதிய வழக்கம் இருந்த காலத்தில் பின்னங்களாக எழுதியுள்ளது தமிழர்களின் கணிதவியல் அறிவை நமக்கு புடமிட்டு காட்டுகிறது. பண்டைய காலத்தில் பின்ன அளவுகளுக்கும் பேரெண்களுக்கும் பெயர்களை தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள். செய்யுள் அமைப்பை வரையறுத்த தமிழர்கள் நேரசை, நிறையசை என 2 எண்ணி 16 சீர்களை செய்யுளில் அமைத்து குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களிநெடிலடி என அடிகளை எண்ணி ஓசையை அகவல், செப்பல், துள்ளல், தூங்கல் என வரையறுத்து வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா என பாவகையை 5 இலக்கணத்தில் பாக்களை உருவாக்கியது தமிழர்களின் எண்ணியல் சிந்தனை என்றால் அது மிகையல்ல. திருவள்ளுவர் என்னென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று பறைசாற்றியுள்ளார். எழுத்தை குறில் நெடில் என 2 அசைகளை வரையறுத்து சீர்களால் சீர்படுத்தி அடிகளை அடைக்கலப்படுத்தி தொடைகளால் தொகுத்து செய்யுள்களுக்கு எண்ணல் அளவையால் எல்லை வகுத்தவர்கள் தமிழர்கள். செய்யுள் உருவாக்கத்திற்கும் பல்வேறு உறுப்புகள் அடிப்படையாக அமைந்திருக்கின்றன. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, அவற்றில் குறில் நெடில் வல்லினம் மெல்லினம் இடையினம் என மாத்திரை அளவை வகைப்படுத்துவது தமிழரின் எண்ணியல் அறிவே ஆகும். அன்றாட வாழ்வு தொடங்கி இலக்கண இலக்கிய நுட்பங்கள் வரையில் கணிதவியல் கூறுகளை வழக்கமாக்கிய தமிழர்கள் கணிதவியலின் முன்னோடி என்பதை இன்னும் இன்னும் நம்மால் எண்ணற்ற சான்றுகளோடு சொல்ல முடியும்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ஜா சலீத் அவர்கள்.
2: வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: நேர்களே, இன்னைக்கு காலையில 8 இதய ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 9385461 ஒன்றுங்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: இப்போ தமிழ்ல செய்திகள் கேட்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. கேட்டுட்டு மறுபடியும் காலை மலரோட இணையலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல்நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திரமோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர், இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சிமாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும்

0: இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல் நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர், அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் காலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அடுத்தடுத்து 2 சக்திவாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாகின. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்திருப்பதாகவும், 16,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீர்

0: இணையில் மூன்று வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டம் இழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25 நிமிடம்.
2: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நேயர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: பீச்சில் டிஃபென்ஸ், ரயில்வே, ஷிப்யார்ட், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் தொழில் வாய்ப்புகளை தெரிந்து கொள்ளலாம்.
0: திருச்சிராப்பள்ளி எம்எஸ்எம்இ கிளையின் தலைவர் என் கனக சபாபதி அவர்கள் நேரலையில் உங்களோடு. உங்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற அழைக்கலாம் (4-3-1) என்ற திருச்சியின் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 240-6-102-1. வாட்ஸ்அப் எண் வழியாகவும் உங்களின் கேள்விகளுக்கு விடைபெறலாம். அதற்கான எண்கள் 938-546-102-1.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் சங்கம் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து இளங்கலை மாணவர்களையும் இளைஞர்

0: வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்காங்க. வானியல் மற்றும் விண்வெளி அறிவியலில் ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம். பதிவு செய்யும் மாணவர்களுக்காக பல்வேறு நிகழ்வுகள் அப்புறம் போட்டிகள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்காங்க. இதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. வர 14 தேதிக்குள்ள tass.co.in/oassc2026 என்ற இணையதள முகவரியில் நீங்கள் பதிவு செய்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை திருச்சி கண்டோன்மெண்ட் பூமாலை வணிக வளாகத்தில் இன்றும் நாளையும் காலை 10 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. இதில் பாத்தீங்கன்னா, பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானிய பொருட்கள், மதிப்பு கூட்டு பொருட்கள், கைவினை பரிசு பொருட்கள், தேன் வகைகள், ஃபேஷன் ஆடைகள், இது எல்லாமே வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. முழுக்க முழுக்க பெண்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிற அனைத்து வகையான தரமான பொருட்களை வாங்கி செல்ல அழைப்பும் விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியும் பூமாலை வணிக வளாகத்தில் இருந்து தான் நடக்க இருக்கு. அதனால தவறாமல் நிகழ்ச்சியை கேளுங்க. திருச்சி மாநகராட்சியோட சில இடங்களில் குடிநீர் உந்து குழாய் மாற்றப்பட வேண்டியிருக்கிறதால தலைநகர் கண்டோன்மெண்ட், காஜாபேட்டை, அண்ணாநகர், ஜங்ஷன், பொன்னகர், கருமண்டபம், தெற்கு ராமலிங்க நகர், உயகொண்டான் திருமலை, கல்லாங்காடு, மிளகுபாறை, சொசைட்டி காலனி ஆகிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வழங்கப்படுற குடிநீர் விநியோகம் நாளை ஒரு நாள் மட்டும் இருக்காது. அதனால பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு கேட்டுக் கொள்ளப்படுறாங்க. அரியலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி முகாம் வர ஆகஸ்ட் 10 வரைக்கும் நடக்க இருக்கு. தடுப்பூசி குழு கிராமத்திற்கு வருகை தரும்போது தவறாமல் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னும், 3 மாத கன்று முதல் சினை மற்றும் கறவை உள்ளிட்ட அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி செலுத்தணும் அப்படின்னும் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா, செங்கல்பட்டு மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்ற ஒப்பந்த அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுங்க. நாளை மாலை 5:45 செங்கல்பட்டு.nic.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை நேர்லேயோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோடு.
1: இந்த அவசர உலகத்துல நம்ம நேரமே இல்லாம ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனா உடற்பயிற்சிக்குன்னு குறைஞ்சது 1.5 மணி நேரமாவது நம்ம ஒதுக்கிதாங்க ஆகணும். அது உடல் நலத்துக்கு மட்டும் இல்லங்க, மனநலத்துக்கும் ரொம்ப முக்கியம். நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல, இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி இதய நோய் நிபுணர் மருத்துவர் என் கணேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். இதயத்துல என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படலாம் டாக்டர்?
2: இதயத்துல முக்கியமானதுதான் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்லுவோம். அதாவது இதயத்துக்கு பம்ப் பண்ற சதைகளுக்கு ரத்தம் கொடுக்கற கொரோனரி தமனிகள்னு சொல்லுவோம். அதாவது ரத்த குழாய்கள்ல கொழுப்போ இல்ல ரத்த கட்டியோ போய் பிளாக் பண்ணி மாரடைப்போ இல்ல மாரடைப்பு மாதிரியான சிம்டம்ஸையோ உருவாக்குறதுக்கு பேர் தான் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். இதுல முக்கியமா நம்ம டிஸ்கிரைப் பண்றதுதான் வந்து மாரடைப்பு, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவோம் மெடிக்கல் டெர்மினாலஜியில. இதுதான் வந்து முக்கியமான ஒரு இதய நோய்க்கான உயிர்கொல்லி. ஸோ இந்த மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இல்லை மாரடைப்புன்னு சொல்கிற இந்த ஹார்ட் அட்டாக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம உடனே எடுக்கல இல்லை ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகலை அப்படின்னாக்க இமீடியட்லாம் வீட்லேயோ இல்லை இருக்கிற இடத்துலையோ உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதய நோய்களின் வகைகள்லேயே மிக முக்கியமான ஒரு உயிர்கொல்லி நோயாக இருக்கிற இந்த மாரடைப்பு தான் வந்து மிக அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு 100 பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு மேலே இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸுங்கிற இதய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுற ப்ராப்ளம் தான் வந்து அதிகமாக இருக்கு. ரெண்டாவது வகைன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அரித்மியான்னு சொல்லுவோம். அதாவது இதய துடிப்பு நார்மலாக சீராக தான் எல்லாருக்குமே துடிச்சிக்கிட்டு இருக்கும், ஒரு அளவில் தான் துடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 70-100 தான் ஒருத்தரோட இதய துடிப்பு 1 நிமிஷத்துக்கு துடிக்கும். இந்த இதய துடிப்பு வந்து ரொம்ப வேகமாகவும் துடிக்கக்கூடாது, அதே 60 ஸ்லோவாகவும் துடிக்கக்கூடாது, அதே நேரத்தில் சீராக இருக்கணும், இர்ரெகுலராக இருக்கக்கூடாது, மாறி மாறி ஜம்ப் பண்ணி பண்ணி துடிக்கக்கூடாது. ஸோ இந்த இதய துடிப்பு சீராக இல்லாத போது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் பம்பிங் வந்து திணற ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து ஹார்ட் அரித்மியான்னு சொல்லுவோம். ஸ்லோவாக இதய துடிப்பு இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு மயக்கமோ இல்லை நார்மலாக இருக்க வேண்டிய அளவு புத்துணர்ச்சி இல்லாமல் ரொம்ப சோர்வு அடையிறதும் ரொம்ப காமன். ஸோ இதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதய துடிப்பு வேகமாக துடிச்சாலுமே அவங்களால நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியாது. இது ஒரு வகையான ப்ராப்ளம். இதுதான்

0: கார்டியாக் அரித்மியா. மூணாவது வகை பார்த்தீங்கன்னா ஹார்ட் பம்பிங் ஃபெயிலியர். நார்மலா இருக்கிறவங்களுக்கு இதயம் வந்து வலுவா பம்ப் பண்ணி ரத்தத்தை வெளியில செலுத்தும். இந்த ரத்தம் தான் வந்து உடல் உறுப்புகளுக்கு எல்லா பக்கமும் போய் சீரா சர்க்குலேஷன் கொடுக்கும். ஸோ ஹார்ட் பம்பிங் ஃபெயிலியருக்கு பேர் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். இதுல பல வகைகள் இருக்கு. ஸோ ஹார்ட் பம்பிங்கே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அது ஒரு விதமான ஹார்ட் ப்ராப்ளம். இதுக்கும் தனியான ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். நான்காவது வகை பாத்தீங்கன்னா ஹார்ட் வேல்வ் டிசீஸ். அதாவது இருதயத்துல மொத்தம் நான்கு வேல்வ்ஸ் இருக்கு. அது வந்து நார்மலா ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும். சோ இந்த நார்மலா திறந்து மூடுற வால்வ் தன்மைகள், இந்த நாலு வேல்வ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாக்க வால்வ் சரியா ஓபன் ஆகாம போகலாம், இல்ல சரியா மூடாம போகலாம். சோ அப்ப வந்து பிளட் வந்து வெளியில ஹார்ட்டை விட்டு செல்லாம இருக்கும், இல்ல ஹார்ட் வெளியில போற பிளட் உள்ளுக்குள்ளேயே லீக் ஆகி திரும்ப ஹார்ட்டுக்குள்ளேயே தேங்க ஆரம்பிச்சிரும். சோ இது வந்து ஒரு தனிவிதமான ஹார்ட் ப்ராப்ளத்தை உண்டாகும். போக போக இந்த பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் பம்பிங் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சு அதுவே ஒரு ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இதய செயலிழப்புக்கு கொண்டு போய் விட்டுரும். அஞ்சாவது டைப் கன்ஜெனேட்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவோம். சோ இதுல வந்து இந்த இருதய வால்வு பிறவிலேயே சரியா அந்த நாலு வால்வ்ல ஏதாவது ஒரு வால்வ் வந்து வேலை செய்யாம இருக்கலாம். ரெண்டாவது வந்து பிறவிலேயே ஹார்ட்ல ஹோல்ஸோட பிறக்கிறவங்க இருக்காங்க. இதுல ஹோல்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, ஏஎஸ்டி விஎஸ்டின்னு பொதுவா சொல்லுவாங்க. சோ அது மாதிரி பலவிதமான இந்த ஏஎஸ்டி விஎஸ்டிலேயே பல டைப்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி பிறவி குறைபாடுகளோட ஹார்ட் பேஷண்டா ஒருத்தங்க பிறக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து நல்ல ரத்தமும் ஆக்சிஜனேட்டட் பிளட், கெட்ட ரத்தம் டி ஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் குறைவா இருக்கிற ரத்தம் வந்து தனித்தனி சர்க்குலேஷனா தான் போயிட்டு இருக்கும், ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் பொதுவா மிக்ஸே ஆகாது. அதனாலதான் நம்ம வந்து ஆக்சிஜன் லெவல் உடம்புல சீரா சர்க்குலேஷன் ஆயிட்டு இருக்கும். சோ ஒரு சில ஹோல்ஸ்னால என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா இருதயத்துக்குள்ளேயே ஆக்சிஜனேட்டட் அண்ட் டிஆக்சிஜனேட்டட் பிளட் இது ரெண்டும் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். சோ இவங்க தான் பிறக்கும் போதே நீளமாவோ கருப்பாவோ அந்த ப்ளூ பேபிஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குறைபாடுகளோட பிறப்பாங்க. சோ இது வந்து ஒரு விதமான சீரியஸான கன்ஜெனேட்டல் ஹார்ட் ப்ராப்ளம். சோ இந்த மாதிரி ஐந்து வகையா ஹார்ட் பிரச்சனைகளை நம்ம பொதுவா பிரிக்கலாம்.
1: இருதய ரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு குறித்து நாளை மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறார் திருச்சி இதய நோய் நிபுணர் மருத்துவர் என் கணேஷ் அவர்கள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதே ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 938-546-102 மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நேரம் 7:45 ஆகுதுங்க. காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்ப திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கத்தரிக்காய் 80, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 76, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 1 கிலோ 46 ரூபாய், மொச்சைக்காய் 80, சுரைக்காய் 26, சௌசௌ 34, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 70, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு 46, சேனைக்கிழங்கு 56, உருளைக்கிழங்கு 70, கேரட் 1 கிலோ 66 ரூபாய், முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 60, காலிஃபிளவர் பூ 1 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 3 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 310, ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய். அடுத்ததா திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,399 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 249.90 ரூபாயாகவும் இருக்கு. பெட்ரோல் 1 லிட்டர் 108.20 ரூபாயாகவும், டீசல் 1 லிட்டர் 100.05 ரூபாயாகவும் இருக்கு. அடுத்ததா மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 76.48 அடியாக இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை

0: துறையூர்.
1: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்,
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர்

0: 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: காலைமலர் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் அதாவது தாட்கோ, அப்புறம் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி வழங்க இருக்காங்க. இதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும், வயது வரம்பு 18-35 இருக்கணும், குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சியில சேருவதற்கு தாட்கோ இணையதளமான தாட்கோ.com என்ற முகவரியில நீங்க பதிவு செய்துக்கலாம். இதை பத்தி மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 0-4-3-5-2-5-3-0-5 இந்த எண்ல தொடர்பு கொண்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துவாக்குடி துணைமின் நிலையத்தில் இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதால காலை 9:45 மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே மாதிரி பூண்டி மற்றும் ராகவாம்பாள்புரம் துணைமின் நிலையங்கள்லையும் இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் காரணமாக காலை 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முன்னேற்பாடுகள் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்து வச்சுக்கோங்க. காலைமலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்படுறாங்க.

0: நேரம் இப்போ சரியாக 8 மணி கேட்கலாம். இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது இந்தோனேஷிய பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அங்குள்ள பிராமணன் பாரம்பரிய கோவிலில் வழிபாடு மேற்கொள்கிறார். முன்னதாக இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய பிரதமர், உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் எவ்வித இடையூறுமின்றி சீராகவும் தாமதமின்றி நடைபெறுவதை அனைத்து மண்டலங்களும் உறுதி செய்ய வேண்டும் என மாநில உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் அறிவுறுத்தியுள்ளார். இத்துறை அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெல்லின் ஈரப்பத அளவு 17% மிகாமல் இருப்பதை உறுதி செய்து அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைகளுக்கு உட்பட்ட நெல்லை மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: மாவட்டத்தின் பல்வேறு வழித்தடங்களில் இயங்கும் தனியார் பேருந்துகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டண பட்டியலின்படியே பயணிகளிடம் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் சிறப்பு தணிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அரசின் விதிகளை மீறி செயல்படும் தனியார் பேருந்து நிறுவனங்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: திருச்சி மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காரிஃப் பருவ பயிர்களை காப்பீடு செய்யுமாறு மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். தோட்டக்கலை பயிர் சிறிய வெங்காயத்திற்கு ஆகஸ்ட் 31 தேதிக்குள்ளும், மரவள்ளி மஞ்சள் வாழை பயிர்களுக்கு செப்டம்பர் 15 தேதிக்குள்ளும் காப்பீடு செய்ய வேண்டும். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 1,58,30,000 ரூபாய் ரொக்கம், 30 கிராம் தங்கம், 3 கிலோ வெள்ளி உள்ளிட்டவை பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, தென்காசி, தேனி, நீலகிரி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி சூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 8:04 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1. கோடைக்காலம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டாலுமே, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலுமே, வெயிலுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் நிறைய தான் இருந்துகிட்டே தான் இருக்குது. காலை வேளை அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று. வெயிலுக்கு முந்தைய சில் காற்றோடு பயணப்படும் போது, அதுவும் இருசக்கர வாகனத்தில் போகும்போது, நிறைய வெரைட்டியான மனிதர்களை நம்ம பார்ப்போம். சாதாரணமாக மத்தியான நேரத்துலேயோ சாயந்தர நேரத்துலேயோ வேலைக்கு போகும்பொழுதெல்லாம் நமக்கு டிராஃபிக் டிராஃபிக் அப்படின்னு பொழுதியான காற்று, இது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களில் தான் கவனம் செலுத்திட்டு இருப்போமே ஒழிய, அது மட்டும் இல்லாமல் ஓட்டுறதுலையே தான் கவனம் செலுத்துவோம். காலை வேளையில் கடந்து போகக்கூடிய மனிதர்களை பற்றி ஒரு லைட்டாக ஒரு டச் பண்ணிட்டு போலாமா? நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க, அதுக்கு நடுப்புற பாத்தீங்கன்னா ஒரு ஒல்லியான தேகம் இருக்கக்கூடிய ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருப்பாரு. இவங்கெல்லாம் எதுக்குப்பா நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா நடக்கலை அப்படின்னா அவங்க லெவலுக்கு நம்மளும் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய பதில் கண்ணிலேயே தெரியும். ஒரு பக்கம் டீ கடையில் வாக்கிங் போகிறதே போண்டா சாப்பிட்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் நின்று சாப்பிட்டுக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரம் பெரியவங்களாம் விறுவிறுவிறுன்னு நடக்கிறத நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு சிலர் சாப்பிட்றதோடு சேர்த்து ஜீவராசிகளுக்கும் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பன் பிஸ்கட் இப்படி ஏதோ வாங்கி காக்காய்க்கு நாய்க்கெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி பல விஷயங்களை கடந்து போகக்கூடிய நேரங்களில் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை கடந்து அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நாளையே இனிமையாக்கும். எஃப்எம் ரெயின்போ 102.1 இது புதிய பாடல்கள் கேட்கக்கூடிய நேரம். இதய ராகமாய் நிகழ்ச்சியோட முதல் பாடலை தன்னுடைய விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு பழனிவட்டம் கொழுங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர். இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்துலேருந்து இந்த பாடல்

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேர்களே, இது புதிய பாடல்கள் கேட்கக்கூடிய நேரம். இதே ராகமாய் எஃப்எம் ரேன்போ 102.1 உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுவாக இருந்தாலும் 2018 அப்புறம் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இருக்கக்கூடியது அவசியம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி என்ன குறிச்சிக்கோங்க, 938-546-102-1 இந்த நம்பருக்கு தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரோடு அனுப்பணும். இனி மாஸ்க் படத்திலிருந்து இந்த பாடலை எங்களுக்காக ஒலிபரப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி ஆகியோர்.

0: on Bull runs the 100. Well, the Indian Express writes that Nobel laureates work places Spanish city Pamplona on the map for millions of people. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. India and Indonesia strongly condemn terrorism in all its forms and call for decisive and coordinated international efforts to combat this menace. Prime Minister Narendra Modi becomes the first Indian Prime Minister to address Indonesian Parliament, calls for deeper strategic partnership between the two countries. Prime Minister's office reviews El Nino impact, asks central ministries to work with states on preparedness measures. ED conducts searches at multiple locations in Kolkata in connection with financial irregularities involving bank accounts linked to Trinamool Congress. US launches strikes against Iran after attacks on vessels in Strait of Hormuz, also revokes its sanctions relief on Iranian oil. And in football, Argentina and Switzerland enter quarterfinals of FIFA World Cup. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் இப்பொழுது 8:30 நேர்களே இனி கேட்கலாம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
11: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு. ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
12: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்

காலை நேரத்தை சுறுசுறுப்பாக்கும் இனிய புதிய திரையிசை பாடல்கள்லாம் கேட்க போகிறோம். இதே ராகத்தில் நேர்களை உங்களுக்கு பிடிச்ச பாடலும் ஒலிபரப்பாக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் செயலியை என்ன குறிச்சிக்கோங்க, 938-546-1021 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயருடன் நீங்கள் தெரிவிக்கலாம். இனி வரக்கூடிய பாடல் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காரு மாரடி எம் ஏ ரமேஷ், யாழினி எழில் மாலதி இவங்க கேட்டிருக்காங்க. காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்துலேருந்து இந்த பாடலை அனிருத் ரவிச்சந்திரன் இசையல்

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: புதிய பாடல்கள் புதியதொரு உணர்வுகளை தந்து கொண்டிருக்கிறது. இதே ராகம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் FM ரெயின்போ 102.1. இனி அயன்புத்தூர் நெசவாளர் காலனியிலிருந்து அண்ணாதுரை கேட்டிருக்காரு இந்த பாடலை. சுல்தான் படத்திலிருந்து கேட்கலாமா இவரோட இணைந்து?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 to 50% வரை.

0: தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நேர்களை உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு வசந்த அழைப்புல தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகள் வழங்குறாங்க. என் கனக சபாபதி அவர்கள், நீங்களும் நேரலையில் பங்கேற்கலாம் இவரோட சேர்ந்து. அப்படின்னா நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1, மற்றொரு எண் 240-102-1. முற்பகல் 11 மணிக்கு திருச்சி பூமாலை வணிக வளாகத்திலிருந்து நேரலையாக இன்றைய உங்களோடு நாங்க. இனி இதே ராகத்துல தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க. பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து. பெல் டவுன்ஷிப் திருநெல்வேலி, ரைட். கேட்கலாமா அவருக்கு பிடிச்ச பாடல? தக்லைஃப் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்.
5: ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனித்து பாருங்கள். ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ, அவன் புன்னகையோடு இருக்கிறப்போ தான். கோபமாக இருக்கிறப்ப முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்கு உள்ள ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா, கோபம் வந்து மனசையும் கெடுக்கும் உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்குறதில்லை. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால் எப்போவும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால் வருது, இயலாமையினால் தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குகிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்றதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம், திட்டுறதுன் நோக்கம் என்ன, திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும். திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமே நீ திருந்திவிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்மால் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா. அதனால் கோபம் குறைஞ்சிதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சிது, ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாகிட்டதுன்னு நான் அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னு
2: நான். நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.

நேரம் இப்போ 8:54 ஆச்சு. இதே ராகத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. இனி சென்னையிலிருந்து சுமதி இவங்களோட சேர்ந்து முசிறி, சுகுமார், புனிதா, சுகந்தா மற்றும் தரணிஷ் விரும்பி கேட்டிருக்காங்க இந்த பாடலை. வேட்டையின் திரைப்படத்திலிருந்து நாமளும் கேட்கலாமா? அனிருத் ரவிச்சந்திரனின் இசையில் அமைந்த இந்த பாடல்.

இதே ராகத்தின் நிறைவு பாடல தன்னோட விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க ஜெனிஃபர் வினோத் கருடாக்ஷன் பட்டுக்கோட்டையிலிருந்து. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் வித் லவ் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதே ராகம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: டிஜிட்டல் கடிகாரத்தில் ஒளிர்கிறது நேரம். இப்பொழுது 9:00 கேட்கலாமா? இனி
3: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2ம் கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் இணைந்து இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து தலைமை செயல் அதிகாரிகள் மன்றத்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் முன்னணி தொழில்துறை தலைவர்களுடன் உரையாற்றவுள்ளார். முன்னதாக இன்று தமது இந்தோனேஷிய பயணத்தின் இறுதிக்கட்டமாக அங்குள்ள பாரம்பரிய பிராம்பணன் கோவிலில் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இணைந்து வழிபாடு மேற்கொள்கிறார். பல்வேறு துறைகளில் எல்நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் மற்றும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமரின் முதன்மை செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் ஒட்டுமொத்த சூழலையும் தொடர்ந்து கண்காணிக்கவும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீட்டுக்கு உரிய தீர்வுகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தமிழகத்தில் வீடு நிலம் வாங்குபவர்களுக்கான இணையவழி பத்திரப்பதிவு சேவை அடுத்த மாதம் 17ம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இத்துறையில் லஞ்சம் ஊழலை முற்றிலும் ஒழிக்கவும் வெளிப்படையான நிர்வாகத்தினை உறுதி செய்யும் விதமாகவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. பெரம்பலூரில் மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் இத்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ விழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசேஸ்வரர் திருக்கோயிலில் ஆனி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை 63 அடி உயரமுள்ள தங்கக்கொடி மரத்தில் கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சூரியன் தெற்கு திசையை நோக்கி நகரும் தட்சிணான புண்ணிய காலத்தை வரவேற்கும் விதமாக ஆனி பிரம்மோற்சவை முன்னிட்டு இன்று அதிகாலை ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டு சாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாரணை நடைபெற்றது. இன்று முதல் 10 நாட்களுக்கு ஆனி பிரம்மோற்சவ விழாவில் விநாயகர், சந்திரசேகர் உள்ளிட்ட சுவாமிகள் தினமும் காலை மாலை இரு வேளைகளும் 4 மாடவீதியில் சுற்றி திருவுதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
3: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் நாளை நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற 3வது போட்டியில் இங்கிலாந்து இந்தியாவை 125 ரன் வித்தியாசத்தில் வென்றது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நம்மள நிறைய பேர் ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு தேடுவோம். ஆனால் சில பேர் மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு கனவு காணுவாங்க. அவங்க தான் தொழில் முனைவோர். ஒரு தொழில் தொடங்கணும்னா பெரிய முதலீடு மட்டும்தான் தேவை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாகவே முதல்ல தேவைப்படுறது ஒரு நல்ல யோசனை, தெளிவான திட்டம், அப்புறமா விடாமுயற்சி. இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்குற நீங்களும் தொழில் தொடங்குகிற எண்ணத்தில் இருக்கீங்களா? உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க இன்னைக்கு வசந்த் அழைப்பில் திருச்சிராப்பள்ளி எம்எஸ்எம்இ கிளையின் தலைவர் என் கனக சபாபதி அவர்கள் இருக்காங்க. உங்கள் கேள்விகளை 4 3 1 246 1 2 1 240 102 1 இந்த எண்களில் நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.
1: காலை வணக்கம் நேர்களே. இன்றைய வசந்தலைப்பு நிகழ்ச்சியில் நம்மளோட இணையிருக்காங்க திருச்சி சிறு குறு நடுத்தர நிறுவன கூட்டமைப்புடைய தலைவர் என் கனக சபாபதி ஐயா அவர்கள். தொழில் முனைவருக்கான ஆலோசனைகளை வந்து கொடுக்க இருக்கிறாங்க. வாங்க ஐயாவை சந்திச்சிடலாம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம். எஃப்எம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் எம்எஸ்எம்இங்கிறதுல மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதான் எம்எஸ்எம்இயோட டெஃபினிஷன்.
1: சரி,
2: அப்படிங்குள்ள கவர்மெண்ட் வந்து எம்எஸ்எம்இக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம எதனா தொழில் தொடங்கும் அப்படின்னா எம்எஸ்எம்இ சப்போர்ட்டு நிறையா இருக்குது. நம்ம மாவட்ட தொழில் மையம் திருச்சியில் கலெக்டரேட் ரோட்டில் இருக்குது. அந்த மாவட்ட தொழில் மையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் இருக்குது. ட்ரேடிங்க்கு கூட உண்டு. ட்ரேடிங்க்குன்னா ஒரு 5 லட்சம் ரூபா யூஐஜிபி, வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை உருவாக்கும் திட்டம், பாரத பிரதமரின் வேலை உருவாக்கும் திட்டம், அதில் வந்து 50 லட்சம் ரூபாவில் இருக்குது. அப்புறம் நீட்ஸ் பல்ல ஃபஸ்ட்டு தலைமுறை. இப்போ நான் இருக்கிறேன், நான் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கேன், என்னோடய சன் வர முடியாது. வேறு யாருன்னு ஃபஸ்ட்டு தலைமுறை வந்தால் 5 crores 5 கோடி ரூபா உண்டு. 25% சப்சிடி, 75 லட்சம் ரூபா சப்சிடி. இன்ட்ரெஸ்ட் சப்சிடி உண்டு, 6% தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த அது மாதிரி வந்து புதுசாக தொழில் தொடங்க வரவங்களுக்கும் அதுக்கான சப்சிடி உண்டு.
1: புதுசாக தொழில் தொடங்குறதுன்னு ஓகே, 5 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்றாங்க. அது கொலாட்ரல் வேணும் இல்லையா? அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதை வந்து அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும், அது மட்டும் இருந்தால் போதுமா? எனக்கு கொலாட்ரல் வேணும் இல்லையா, அதுக்கு நாம் என்ன கொலாட்ரல் கொடுக்கணும்?
2: இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 2 கோடி ரூபாய் வரல கொலாட்ரல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ரெண்டு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த பேங்க் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் மாவட்ட தொழில் இவங்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் 2 கோடி ரூபாய். இப்போல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நிறைய வந்து பிரைவேட் பார்ட்டி கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன தொழில் நான் ஸ்டே ஏற போகிறேன், வந்து புதுசா ஸ்டார்ட் அப் பண்ண போற அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளவு 30-40 கோடி ரூபா கூட இப்ப அந்த பிரைவேட் பார்ட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பக்காவா இருக்கணும், நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதோட தொழில் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய வேலை கிடையாது, நம்ம ஸ்கில்லு தான் தேவை. வந்து அந்த கூட்டமைப்பு வந்து அது வந்து நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும்.
1: சரியா? இப்போ என்கிட்ட வந்து ஐடியா இருக்குதுங்க, அதற்கான திட்டங்களும் இருக்குது, ஆனால் எப்படி அது சேனலைஸ் பண்ணணும்?
2: இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் போடணும். இப்போ ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு மேனுஃபேக்சரிங் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் பண்ணுறோம்னு வச்சிங்க, அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராஜெக்ட் போடணும். ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எடுத்த உடனே ஒரு நம்ம ஐடியா பண்ணிட்டு மட்டும் செஞ்சால் பத்தாது. ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிக்காகாமல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 வருஷம் அந்த அதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்குள்ள அதோட இது கைட்லைன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். எப்படி எப்படி மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த இடத்துல. இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சா கூட அவங்க என்ன பண்ணும், எந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஆல்ரெடி டேபிள் துடைக்கிற ஸ்டூடெண்டாக போய் போய் சேருவான். சரி, அவன் ஃபியூச்சரில் பார்த்தா பெரிய 5-star ஹோட்டல் அளவுக்குலாம் வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே பெரிய ஹோட்டல்லாம் வந்திருக்காங்க.
1: தொழில் தெரிஞ்சிருக்கணும்,
2: தெரிஞ்சிருக்கணும். எடுத்த உடனே நான் எப்பயுமே சொல்றது, தொழிலில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிங்க, அது அப்போ தான் வந்து நல்லா இருக்கும், நம்ம வந்து சக்ஸஸாக போக முடியும். அப்படியே தொழில் தெரிஞ்சு கூட அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ரெண்டு பேருக்குள்ள சேர்ந்து அவர் தொழில் தெரிஞ்சவராக இருப்பார், இவர் நாலேஜ் உள்ளவராக இருப்பார், ஃபைனான்ஸ் உள்ளவராக இருப்பார், ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது அந்த நஷ்டம் நம்ம வந்து தவிர்க்கலாம், நிறையா தான் இருக்கலாம்.
1: சரி, இப்போ எம்எஸ்எம்இல நிறைய தொழில்கள்லாம் இருக்குதுங்க ஐயா, எந்த தொழில்கள்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நம்ம தொடங்கிறதுக்கு வசதியா இருக்கும்?
2: இப்போ ஷார்ட் பீரியட்ல ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலயுமே நல்லா விடும், நல்ல குவாலிட்டியா சூப்பரா டேஸ்டா தயார் பண்ணி எந்த இடத்துல நம்ம ஒரு கேப்ல கொண்டு போய்ச்சா கூட அங்க வந்து வாங்குறதுக்கான நிதி இருக்காங்க, நல்ல பேர் இருக்காங்க. அது மாதிரி லேடிஸ்க்கு வந்து இந்த இன்ஸ்கர்ட் பிளவுஸ் இதெல்லாம் தையல் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் கூலி, பிளவுஸுக்கே தையல் கூலி.

0: பாஞ்சு 20,000 ரூபா வந்துருது. அது மாதிரி மாடர்னா தைக்கும் போது அது மாதிரி இதெல்லாம் சின்ன ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் அப்படி அப்படி இல்லாத பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்குள்ள பிஹெச்எல்லோட ஆன்சிலரிஸ் பிஹெச்எல் ஜாப் வந்து இப்ப நிறைய பிஹெச்எல் வந்து நிறைய ஒர்க் எக்கச்சகமா இருக்கு. பிஹெச்எல் ஒர்க்கோட ஃபேப்ரிகேஷன் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பாய்லர்ஸ் நம்ம இங்க தமிழ்நாட்டில் செய்யாம இந்த ஒர்க் எல்லாமே அதர் ஸ்டேட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கக்குள்ள நம்ம ஏன் இங்க திருச்சல் செய்யக்கூடாது அப்படிங்கறத நான் பண்ணோம். அந்த இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட வந்து நாம எப்படி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் மெஷின் ஷாப் இது மாதிரி போடுறதுக்கான ட்ரெயின் அப் பண்ணி அவன் கொண்டு வரும்போது அவன் வந்து நிறைய வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண வர முடியும். அது பிஹெச்எல்லும் ஒத்துழைச்சு நம்ம எல்லாமே இப்ப ட்ரைனிங் கொடுக்க மாவட்ட தொழில் மையம் இருக்கு. நம்ம அவர்கள் ஆர்டர் எடுத்து கொடுக்க அங்கே பிஹெச்எல் அவுட் சோர்சிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது பிஹெச்எல் இன் போனவே அந்த கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து எப்படி பிஹெச்எல் அப்ளை பண்றது, எப்படி என்னென்ன ஒர்க் இருக்கு, என்னென்ன ஒர்க் அது டிராயிங்கோட கொடுத்துறாங்க. அப்படிங்குள்ள நம்ம வந்து அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு போனால் எதுவுமே எஃபெக்ட் ஆகாதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் தேவைப்படும். அதெல்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சூப்பர்வைசரா இருப்பான், மேனேஜரா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம், திருப்பி ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம முன்னாடி நம்ம சாம்பிள நம்ம ட்ரெடிஷன் மூலமா 25 ஒர்க்கர்ஸ் அந்த சூப்பர்வைசர் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அந்த மெஷின் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து ஓனர் ஆக்கி இருக்கோம். அதே மாதிரி பெண்கள் வந்து 25 பேர் அதே மாதிரி கொண்டு வந்திருக்கோம். வீட்டுங்கிற ஒரு அசோசியேஷன் மூலமா பெண் தொழில் முனைவோர் வந்து ஃபேப்ரிகேஷன் இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுல வந்து சக்சஸ் ரேட் தான். அது மாதிரி இன்னைக்கு வந்து பிஹெச்எல் இவ்வளவு ஆர்டர் இருக்குள்ள, இதை நாம ஏன் இங்க திருச்சியிலேயே பண்ணக்கூடாது, ஏன் அதர் ஸ்டேட்டு கொடுக்கணும்? நம்ம திருச்சியில பண்ணும்போது நமக்கு ஒரு நிறைய தொழில் முனைவோர் ஒரு திருப்தி இருக்கும். முன்னாடி வந்து திருச்சியில வந்து 500 ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு, மிஷின் ஷாப் அந்த இது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 தான் இருக்கு, அவ்வளவு குறைஞ்சிடுச்சு. அதனால வந்து ஸ்கில்டு பர்சன் இப்ப கிடைக்கிறது இல்லை. அது அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். அது மாதிரி அதனாலதான் அந்த ஸ்கில்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஆல்ரெடி இந்த கம்பெனில ஒர்க் பண்ண ஒரு மேனேஜரா இருக்காருன்னு வச்சுக்க, அவருக்கு என்ன அவருக்கு வந்து பிஹெச்எல் போறது எப்படி, ஃபாலோ பண்றது எப்படி, ஸ்கில்டு பர்சன் எங்க இருக்காங்க அதெல்லாம் தெரியும். இப்ப ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வருத்தப்படக்கூடிய விஷயம்னா, ஐடி பாலிடெக்னிக்ல இப்ப வந்து சேர்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அங்க ஜாயின் பண்ற பசங்க படிக்கிற பசங்க ரொம்ப கம்மியா குறைச்சிடுச்சு. அப்படிங்கக்குள்ள நமக்கு இப்ப ஒரு கம்பெனில ஒரு 20 ஒர்க் பண்றான்னு வச்சுங்க, அதுல வந்து 15 மேல வந்து ஒர்க் தெரிஞ்சு ஒர்க் பண்றவங்களை இருக்கணும். ஒரு ஒரு ரெண்டு சூப்பர்வைசர், ஒரு இன்ஜினியர்ஸ், ஒரு ஹெட், அது மாதிரி தான் போதும் 20. ஆனா நம்ம வந்து இப்ப நம்மளோட இது என்னன்னா ஸ்கில்டு பர்சன் ரொம்ப குறைஞ்சிட்டு வராங்க அப்படின்னுக்குள்ள அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். அதனால வந்து இப்ப இந்த திருவரம்பூர் ஐடி எல்லா ஐடியிலுமே வேக்கன்ட் இருக்கு. எல்லா பசங்க இப்போ 1 வெல்டிங் படிச்சோம்னா அடுத்த 1 முடிச்சோம்னா அவனுக்கு அடுத்த நாளே வேலை, அது மாதிரி இருக்கு. இல்லை மிஷின் ஷாப் போடுற அடுத்த நாளே வேலை அப்படிங்குள்ள அந்த ஸ்கில் இப்ப வந்து இதுல கூட ஐடியில கூட ஆட்டோ மிஷின் ஆட்டோ வெல்டிங் இது எல்லாமே ஐஏ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க. அதை கத்துக்கிட்டு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படிங்குள்ள நம்மளோட ப்ரொடக்ஷன் நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்கும், அது ப்ரொடக்ஷன் ஈஸியா பண்ணலாம். அதுல ஆர்டர் பிஹெச்எல் நிறைய இருக்கு. அப்படிங்குள்ள நம்ம இது வந்து நம்ம எப்படி எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு டீம் ஃபார்வர்டு கொண்டு வந்து மாவட்ட தொழிலுமே சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி இது என்ன இது என்ன பண்ணணும்னா, நம்ம இங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிஹெச்எல்லோட ஆர்டர் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகாம இருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வருமானம் குறையும் ஒரு 9%. அதனால கவர்மெண்ட் இதை இன்சென்டிவ் பண்ணி இந்த திருச்சி கிடைச்சிக்கிற பிஹெச்எல் ஆர்டர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பண்ற அளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.
1: சரிங்கய்யா. அடுத்து இப்போ வந்து இப்போ உதிரி பாகம் நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோமே, உதிரி பாகம் தயாரிக்கிற ஒரு சிறிய ரக தொழிற்சாலையை வந்து ஏற்படுத்தணும்னா என்ன மாதிரியான சர்டிபிகேட்லாம் வேணுங்கய்யா நம்மளுக்கு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியே?
0: இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படி ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா உதயம் சர்டிஃபிகேட் நம்ம என்ன என்ன பண்ண போகிறோம், எந்த இடத்துல வைக்க போகிறோம், நம்ம ஆஃபீஸ் அதெல்லாம் வந்து உதயம் சர்டிஃபிகேட் எடுக்கணும். உதயம் சர்டிஃபிகேட் எடுத்தாவே அது போதும், ஒரு லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் அது. அதை எடுத்து அதுக்கு மேலே நம்ம தொழில் தொடங்கிக்கிட்டு கூட ஒவ்வொரு லைசன்ஸை ISIPF அதெல்லாம் அப்புறமேல 10 20 மேலே போகும்போது அந்த கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடம் லொக்கேட் பண்ணணும், அந்த லொக்கேட்டில் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இடத்த லொக்கேட் பண்ணிட்டு எவ்வளோ ஏரியா வேணும் அப்படிங்கிறதுல தொழில் கூட்டமைப்பு மூலமாகவும் போகலாம். நிறைய நிறைய மீட்டிங் இந்த மாசம் கடைசியில் எண்டு தட்டியது போல நமக்கு வந்து MSME DI வந்து இங்க திருச்சியில ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஹெச்ஏபிபி டிஃபென்ஸ் ஐட்டம் பிஹெச்எல் ஐட்டம் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல சொல்லி கொடுப்பாங்க. இப்போ டிஃபென்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் ஜம்ப் போர்ட்டில் போய் பார்க்கணும். ஜம்ப் போர்ட்டில் போய் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட்டுக்குன்னா நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்கணும் ஆல்ரெடி அந்த டிஃபென்ஸ் கம்பெனி கொடுத்துருது.

0: சேஃப்டியில் ஒரு ஆர்டர் எடுக்கிறோம்னா அது மெஷின் ஷாப்போ இல்லை சிஎன்சி இந்தந்த கெப்பாசிட்டி வேணும் இந்தந்த குவாலிட்டி வேணும் இந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் மெட்டீரியலோட டெஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதோட அந்த வெப்சைட்டில் இருக்கும், அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இது இது பண்ணி டிட்கோ லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு இதில் டிஃபென்ஸில் என்ன டவுட் இருந்தாலும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் கிட்டக்க இருந்த ஏரோஃபேஸ் மெட்டீரியல் இது மாதிரி செய்யணும் அப்படின்னா கூட நான் கிட்டக்க இருந்து எல்லா ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும், அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னோட நம்பர் நான் கடைசியா கொடுத்துறேன். அப்ப வந்து என்னையும் காண்டாக்ட் பண்ணா அந்த த்ரூ பார்ட்டி பிளஸ் என்ன எங்க கூட்டமைப்புனால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்.
1: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேச முடிந்திருங்கள் திருச்சி பண்பலையோடு.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைப்பு கேட்டிருக்கேன். இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க திருச்சி சிறு குறு நடுத்தர நிறுவன கூட்டமைப்பின் தலைவர் என் கனக சபாபதி ஐயா அவர்கள். தொழில் முனைவருக்கான ஆலோசனைகள் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியை நீங்களும் தொடர்பு கொண்டு பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-101 மற்றொரு 840-101 முன்னிணிப்பின் 3431. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லாட்டி வந்து குரல் பதிவு செஞ்சு அமைச்சு விடலாம். 938-546-101. ஐயா, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஒரு தொழில் தொடங்கி வெற்றி பெற்றவரை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆகா சமையா இருக்குல்ல, இவ்வளோ வெற்றி பெற்றிருக்காரே, இவ்வளோ நம்ம பெருமிதப்படுவோம். இதையே நம்மளே வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு சொன்னோம்னா நம்ம யோசிப்போம், அந்த ஒரு தொழில் தொடங்கிட்டாங்கன்னா அந்த வெற்றி அடையிறதுக்கு இவ்வளோ காலம் கண்டிப்பாக அது எடுக்கும் அப்படின்னு சொன்னால் எத்தனை வருடங்கள் நீங்கள் சொல்லலாம்?
6: இப்போ தொழில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வரும்போது தொழில் தொடங்கினா 1 இயர்லேயே நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம், சக்ஸஸ் பண்ணிடலாம் கம்பெனியை. தொழில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது 2-3 வருஷம் ஆகிடும். ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அது இல்லாமல் இந்த தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து கவர்மெண்டோட சப்சிடிஸ் நிறைய கிடைக்குதுங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ட்ரேடிங் ஆரம்பித்தா கூட 25-5 லட்சம் ரூபா கொடுக்கணும், 25% சப்சிடி. அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங் பீரியட்ல அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நார்மலி இன்ட்ரெஸ்ட் சப்சிடி உண்டு. அதனால பிஎம் இது ஸ்கீம் எல்லா சப்சிடியுமே 25-50% வரல இருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்னா 35%. இது என்னென்ன இன்சியலா ஸ்டார்ட் பண்ண வரும்போது அவங்களுக்கு ஒரு இது பெனிஃபிட்டா இருக்கும். 35% இப்போ 100-135 ரூபாய் குறையுது அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது எல்லாமே குறைச்சிதான் இருக்கு இல்லைங்களா. அதனால அது வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. இது எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நம்ம வந்து இடிஐன்னு இருக்கு, இடி என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட்டை நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. அந்த சோர்ஸ் தெரியணும் நமக்கு. இப்போ நான் புதுசாக வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக MSMEonline.gov.in நான் சொன்ன அந்த ஸ்கீம் எல்லாமே அதில் இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் எஸ்சி எஸ்டி அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம், அது 35% சப்சிடி, 5 கோடி ரூபாயிலும் போடலாம். அப்படிங்குள்ள அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் 50% 5 காசு 50 காசு தான். அப்படிங்குள்ள என்ன ட்ரேடிங்கும் பண்ணலாம் அதில். அதில் அந்த அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம் இருக்கு. இப்போ நான் ஒரு தொழில் தொடங்கிட்டு இருக்கேன்னு வச்சேன், எனக்கு வந்து அடுத்த மிஷினரி நெக்ஸ்ட் இயரில் வந்து நம்ம கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக போயிட்டு இருந்துச்சுன்னா கேபிட்டல் சப்சிடின்னு ஒன்று இருக்கு. கேபிட்டல் சப்சிடி வந்து 2 கோடி ரூபாய் ஊரில் வாங்கலாம். அந்த 2 கோடியில் 25% சப்சிடி. இப்போ ஒரு சிஎன்சி சின்ன லேத்து பண்ணிட்டு இருப்பா, அப்படி அவன் சிஎன்சி போடணும் அப்படிங்கக்குள்ள அந்த சிஎன்சிக்கான இது 1 கோடி ரூபாய் வந்துச்சுன்னா 25 லட்சம் ரூபாய் சப்சிடி. அது மாதிரி கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கு. நம்ம வந்து அந்த தொழிலில் ஃபுல் இன்வால்மெண்டோட செய்யணும்.

0: சொல்லிடலாம். அந்த கரெக்ட் நேரத்துக்கு எப்போ சொல்கிறாங்க, அந்த குவாலிட்டி ப்ளஸ் அந்த கரெக்ட் நேரத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோமா, கண்டினியூ ஆர்டர் நம்ம வந்துகிட்டே இருக்கும். அதில் நம்ம வந்து இதில் வந்து கஷ்டப்பட தேவையில்லை.
1: சரி, இந்த உணவு தொழிற்சாலைகளை பற்றி சொல்லுங்கள்.
0: உணவு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ எல்லா இடத்துல தெரியும். ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பெண் தொழில் முனைவோர் நிறைய வராங்க. இப்போ என்னென்ன எப்பயும் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வீட்டில் அம்மா செய்கிறது தான். அம்மா எவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளை.
1: ஏன்னா அவங்க வந்து சஃபர் பண்ணுறது என்னென்னா வந்து எப்படி வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது, அதற்கான ஒரு சேனல் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. அதற்கு வந்து என்ன வகையான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க?
0: இது கவர்மெண்ட்டே வந்து சேல்ஸ் பண்ணுறது, பக்கத்துலேயே பார்த்து பூமாலை வளாகம் இது மாதிரி சேல்ஸ் பண்றது. ஒவ்வொரு காலேஜ்லயும் இந்த பெண் தொழில் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸும் சரி டெக்ஸ்டைல்லையும் பண்ணக்கூடிய ஐட்டத்தில் முன்னெல்லாம் ஒவ்வொரு காலேஜில் டூ டேஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ராடக்ட் வந்து அந்த காலேஜில் எக்ஸிபிட் பண்ணும்போது ஃபுல் சேல்ஸ் ஆகிடும். அந்த வாரம் அந்த மாதம் ஏர்ன் பண்ணுறது, அந்த ஸ்டிச் பண்ணுறதும் சரி ஃபுட்டு பண்ணுறதும் சரி அதில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இது மாதிரி வந்து காலேஜில் கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு எங்கன்னா ஒரு காமன் பொசிஷன் சுய உதவி குழுவுக்காக கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி கொடுக்கலாம். அப்படின்னா தனியாகவே ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் போனால் எல்லாத்தை விட நம்ம டேஸ்ட்டாக கொடுத்தோம் அந்த ஹோட்டலில் எவ்வளோ இதில் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் சக்ஸஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னால் பெண்கள் வரமாட்டாங்க. இப்போ பார்த்து நிறைய இடத்துல பெண்களே வந்து ஃபுல்லாக அந்த யூனிட்டே ஃபுல்லாக சிறுதானியம் பிளஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எல்லா அக்ரி ப்ராடக்ட் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டா பண்ணலாம். அது மாதிரி
1: சரிங்க. இப்போ தொழில் வந்து ஏற்றுமதி தொழில்கள் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இங்கேயா பண்ணலாம், அதற்கான வாய்ப்புகள்லாம் என்னன்னு
0: சொல்லி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சிலேயே வந்து 1300 பேர் ஏற்றுமதியாளர்கள் இருக்காங்க. அதில் வந்து இன்ஜினியரிங் ஐட்டமும் இருக்கு, ஃபுட் ஐட்டமும் இருக்கு. இப்போ இதில் வந்து சிம்பிளாக ஒரு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபாரின்ல இருந்தாங்கன்னு அப்படின்னா அந்த போய்க்குள்ளே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒர்க்குக்கு போக்குள்ள 20 பேர் சேர்ந்து தங்கியிருப்பாங்க இல்லை ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. இது மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணோம்னா நம்ம ஊர்ல இருக்கிற ப்ராடக்ட்டை அந்த கொண்டு மிளகு இது மாதிரி மசாலா இருக்குன்னு வச்சுங்க நம்ம இங்க இருந்து வாங்கி அந்த 20 பேருக்குள்ள சமைப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு குக் வச்சு சமைப்பாங்க அந்த இடத்துல நம்ம கொண்டு போகலாம். இதுக்கு வந்து நம்ம ஐ அந்த இதெல்லாம் வேண்டியதில்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 30 கிலோ நம்ம ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல போனா 30 கிலோ கொண்டு வர, மேக்ஸிமம் 30 கிலோ வரலாம் த்ரூ போஸ்ட்லயே அனுப்பிச்சிடலாம். ஏஜென்சி இருக்காங்க த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் அனுப்பிச்சுட்டாங்க. அது கூட இப்போ எப்படி ட்ரேட் சென்டருக்கு இடம் வாங்கின மாதிரி இதுக்கு ஒரு இடம் 20-25 ஏக்கர் வந்துச்சுன்னா வித் பேக்கேஜோட இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 22 டன் நம்ம திருச்சி ஏர்போர்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு.
1: வெரி குட்.
0: நம்ம அதனால ஷிப்பில் போகிறது எல்லாமே தூத்துக்குடி போகுது. அப்படிங்குள்ள இது நம்ம இந்த இந்த இதை வந்து பேக்கேஜ் பண்ணி இந்த அங்கே தூத்துக்குடியில் போய் அந்த கண்டெய்னர் வந்து 2-3 நாள் நிற்குது இல்லையா, அது நம்ம நிற்க வேண்டியதில்லை. இங்கேயே வந்து ட்ரை பண்ணி கஸ்டம்ஸ் எல்லாம் சீல் பண்ணி அந்த கண்டெய்னர் அனுப்பிச்சு விட்டா அதுக்கு அந்த ட்ரை போட்டு பையர் இப்போ என்ன பண்ணுறோம்னா நாங்கள் இந்த கூட்டமைப்பு என்ன பண்ணுறோம்னா பையரை திருச்சி கூப்பிட்டு வரோம். கூட்டம் இப்போ ரீசெண்டாக பார்த்தா கூட போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து ஒரு 5 பேர் டாப்பில் ஆஃபீஸர்ஸு இந்த அங்கே இருக்கிற இது ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க நம்ம என்னென்ன ப்ராடக்ட்டு அவங்க கூட இந்த நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கூட மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா ரெண்டு பேரும் மிங்கிள் பண்ண வேண்டியது அவங்க ஆர்டரு. இதுக்கு முன்னாடி இதில் நம்ம ஈரோடு மதுரை இங்கெல்லாம் பையர் வந்து வந்தாங்க. நம்ம அந்த வார்னால கொஞ்சம் நம்ம திருச்சியில் நின்று போச்சு. ஈரோட்டில் நம்ம மதுரையில் நடந்ததில்ல, இங்கே இருக்கிற ஒரு நம்ம திருச்சிக்காரர் ஒருத்தர் வந்து 150 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்திருக்காரு. மசாலா ஐட்டம் இது மாதிரி ஐட்டம்லாம் ஆர்டர் எடுத்துக்க சாம்பிள் ஃபர்ஸ்ட் அவங்க சாம்பிள் வரும்போது சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சாம்பிள் நல்லா இருந்துச்சு ஆர்டர் கொடுத்துருவாங்க ஒரு மாதம் உள்ள நோட்டு. நம்ம திருச்சிலேயே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4-5 டன் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வெஜிடபிள் அனுப்புகிறாரு.

0: அந்த அந்த அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொண்டு இந்த கூட்டமைப்பில் பேச சொல்றது, யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்குள்ள அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்துருது. இல்லை எவ்ரி மந்த் இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும், அதுல வந்து கேட்கலாம். இல்ல அந்த கூட்டமைப்பில் ஒரு 2500 பேர் பக்கமா இருக்காங்க, அது எக்ஸ்போர்ட் பண்றீங்க, அது 250-300 பேர் இருந்தாலும் அதர்ஸ் வந்து மீதி எல்லாம் இருக்கு, நாங்க வந்து அடுத்த அவுட் பண்ணோம். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்றோம்னா, அந்த வெப்சைட்ல அந்த வாட்ஸ்அப்ல குரூப்ல எவ்ரி 5ஆம் தேதி இவனோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத அதுல போடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்குள்ள அது வந்து எங்க கிடைக்குது இந்த ஜாம, இது எங்க கிடைக்கும் அப்படின்னு தேட வேண்டியதில்லை. யாருனாச்சும் வேணும் அப்படின்னா கூட என்ன பண்ண, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும், இது வேணும் அனுப்பிச்சுட்டு அடுத்த நின்று ரிப்ளை கொடுத்து எக்ஸ்போர்ட் திருச்சி நல்லா இருக்கு. நான் கவர்மெண்ட் என்ன கேக்குறேன்னா, எக்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு ஐஏஎஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் போட்டு அவர் அவரோட தலைமையில எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா, இப்ப திருச்சியில அந்த திருப்பூர்ல என்ன சொல்ல, 1 trillion வந்து 95 லட்சம் கோடி ரூபா இந்த வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணணும் மாதிரி ஒரு டார்கெட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அது மாதிரி இதெல்லாம் எக்ஸ்போர்ட் தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் போட்டு இது கொண்டு போனா எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப கூட வருங்க. ஒரு சிம்பிள் இதை எல்லா இடத்துலயும் சொல்றதுதான், ஒரு 5 ரூபாய்க்கு விற்கிற வாழைப்பழம் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் போனா 50 ரூபாய்க்கு விற்கிறதுல. அதனால நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதனால வந்து இங்க உள்ளூர்ல வந்து நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு சில சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்னும் எஃபெக்ட் ஆகாது. என்ன நிறைய விவசாயிகள் பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய ரேட்டு கிடைச்சு, நல்ல ரேட்டு கிடைச்சு விவசாயம் பண்றது
1: கண்டிப்பா.
0: அது மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு எக்ஸ்போர்ட்.
1: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள் திருச்சி பண்பலையோடு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல் திருச்சி.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
10: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4 Station ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
11: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த லைப்பு கேட்டிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க திருச்சி சிறு குறு நடுத்தர நிறுவன கூட்டமைப்புடைய தலைவர் என் கனக சபாபதி அவர்கள். ஐயாட்ட நீங்களும் பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-102-1 மற்றும் 240-102-1 முன்னிணைப்பின் சுழி 4-3-1 கட்சவி எண் இருக்குது 938-546-102-1 குரல்

0: பதிவோ இல்லாட்டி தட்டச்சு செஞ்சோ அனுப்பலாம். மற்றொரு நேயர் வந்து நம்முடைய இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யாருங்கிறது?
1: அரியமங்கலத்திலிருந்து முகமது பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க. ஐயா, உங்களுடைய
1: கார்டு சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாம்னு தோணுது. ஏன்னு கேட்டீங்க, பிஎஸ்எல் நிறைய ஆர்டர் இருக்கு, நம்ம ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போகுதுறாங்க. அதுக்காக வந்து அவேர்னஸ் இல்லைங்கிறதா இல்ல கைடன்ஸ் இல்லைங்கிறதா வழிகாட்டு எப்படி, அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சார் கேள்வி கேட்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொழில ஆரம்பிக்கணும், பணம் இருக்குது, ஒருத்தர் சில பேர்ட்ட இல்ல, யார ஃபர்ஸ்ட் அணுகணும், அதுதான் எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஸ்டார்டிங் பிரச்சனை தான் நிறைய பேர் இருக்குது. அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்னன்னு பண்ணணும் சார். ஒரு பேக்கரி எப்படின்னு அந்த எம்எஸ்எம்இல நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கணும், அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
2: பிஹெச்எல் ஆர்டர் வந்து இப்போ நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், எப்படி ஆரம்பிக்கிறதுனு விட்டு ஆரம்பிக்கிறதுக்கான வந்து டிபார்ட்மெண்ட் ரெண்டு டிபார்ட்மெண்ட், ஒன்று வந்து மாவட்ட தொழில் மையம். மாவட்ட தொழில் மையத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், இப்படி வந்து பிஹெச்எல் நிறைய ஆர்டர் இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து நம்ம பண்ண வந்து பிஹெச்எல்லோட அவுட் சோர்சிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே வந்து மெட்டீரியல் நாம் மெட்டீரியல் நாம் போட்டு பண்ணலாம், மெட்டீரியல் பிஹெச்எல் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து அது மாதிரி ட்ராயிங் எல்லாமே கொடுத்துறாங்க. பிஹெச்எல் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். என்ன ஒர்க் அது எல்லாம் ரேட் எல்லாமே கொடுத்துறாங்க. அது எல்லாமே இருக்கு. இன்சிலா வந்து அவர் வந்து மெட்டீரியல் போட்டு செய்யலனாலும் பீச்சில் இருந்து மெட்டீரியல் வாங்கி செய்யறதுக்கான இது ஏற்பாடு பண்ணலாம் வெரி ஸ்டார்டிங்கில். அப்புறமேல் மெட்டீரியல் சப்ளை பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு சில கம்பெனி ஒரு மந்த் வந்து 1000 டன் அப்போ ஒர்க் பண்ற கம்பெனிலாம் இருக்கு. இது ஸ்மால் சின்ன லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க. அது விண்மீனும் அப்படி அதே மாதிரி தான். முன்னாடி வந்து விண்மீல் வந்து இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா விண்மீல் பண்ணுற நம்பர் ஒன் இதுவும் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல, ஃபேப்ரிகேஷன் நம்பர் ஒன்ல வந்து திருச்சியில் இருக்கும். அப்படிங்குள்ள அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெல்லோ கேட்டுட்டு எந்த இடத்துல அப்ரோச் பண்ணுங்க, ரெண்டு இடம் அப்படி இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் ஆல்ரெடி பீச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டமாவே அந்த டீட்டெயில் வந்துடும். அப்படின்னா அந்த கூட்டமைப்பு அரியமங்கலம் அவர் சொல்றாரு, அங்கேயும் வந்து டிடிசி அமைப்பு இருக்கு, சிறுதொழில் கூட்டமைப்பு, அந்த சிட்கோலி இருக்கு. அதில் வந்து நம்ம வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்லாம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஓனர்லாம் இருக்காங்க. அது அவங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம். சிஎன்சி போடுறதா இல்லை ஃபேப்ரிகேஷன் போடுறதா இல்லை ப்ரெஸ்டு காம்பவுண்ட் போடுறதா அப்படிங்கிறது அந்த கூட்டமைப்பில் வந்து கேட்கலாம். அது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். அப்படின்னா நம்மகிட்டயும் ஃபோன் மூலமாக கேட்கலாம். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கு அந்த பக்கம். அவர் வந்து ரெண்டாவது வந்து பேக்கரி ஆரம்பிக்கணும்னு சொல்கிறார். பேக்கரி ஆரம்பிக்கிறதுல வந்து அவரோட தொழில் வந்து ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபா வருன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து 25% 25 லட்சம் ரூபா கவர்மெண்ட் கொடுத்துரும். அது வந்து நம்ம மாவட்ட தொழில் மையம் தான். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் போட்டு கொடுக்கறது அங்கே இடம் இருக்கு. அப்படின்னா கலெக்டரேட் பின்னாடி வந்து வாழ்ந்து காட்டவும்னு ஒரு திட்டம் இருக்கு. அதில் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. எப்படி பண்ணணும், எவ்வளோ காஸ்ட் ஆகும், நீ எத்தனை என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கொடுத்தா அங்கே வந்து வாழ்ந்து காட்டும் இதுலேயும் வந்து நம்ம ப்ராஜெக்ட் போட்டு தந்துடுறாங்க. அதுமாதிரி எவ்வளோ இடத்துலையும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட் இடிஐ இருக்குது, அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு பேக்கரி ஆரம்பிக்கணும்னா பேக்கரிக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இது மாதிரி ஒவ்வொரு கூட்டமைப்புலேயும் இருக்குது. நம்ம அவருக்கு வந்து என்ன டவுட்னாலும் நான் கடைசியாக என்னோடய செல் நம்பரையும் கொடுக்குறேன், அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணட்டும். அப்படின்னு அந்த கூட்டம் எங்கள் கூட்டமைப்பில் கேட்கட்டும். யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்கிட்ட கேட்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுகிட்ட போய் கேட்கல தான் அங்கே அது ப்ராப்ளம் இது ப்ராப்ளம்னுட்டு ஹைலைட் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது, எந்த இடத்துலையும் எந்த ப்ராப்ளம்.
0: தமிழ்நாட்டை விட்டு ஏன் வந்து இந்த தொழில் விலகிச்சு அப்படின்னு ஐயா கேட்டாங்க. இப்போ 200 நிறுவனங்கள் தான் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, ஏன் அந்த விலகிச்சு ஏன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஆமாம், அதற்கான காரணம் என்னவா இருக்கீங்க?
2: இது தமிழ்நாட்டில் என்ன பண்ணி முன்னாடி வந்து ஒரு 500 பேர் வந்து நிறைய தொழில் முனைவோர் வந்தாங்கன்னா இப்போ அதில் கொஞ்சம் மத்தியில் கொஞ்சம் பீச்சிலையும் ஆர்டர் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து நிறைய யூனிட் வந்து சிக்காயிடுச்சு.
0: இப்போ பாய்லர் பேஸ்டு பிளான்ட் வந்து முன்னாடி இருந்தது, இப்போ அதாவது தயாரிக்கிறது, இப்பவும் அந்த பாய்லர் பேஸ்ட் தான் இருக்கு, இல்லாட்டி வந்து டைவர்ஸிஃபை பண்ணிட்டாங்களாங்க?
2: இல்லை, இப்போ வந்து நிறைய பீச்சில் வந்து நிறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க மாடர்னைஸ் பண்ணாலும் பீச்சுக்கு வந்து நிறைய ஆர்டர்னு ஒரு 10 இயர்ஸ்க்கு ஆர்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
0: சரி,
2: 10 இயர்ஸ்க்கு இப்போ அந்த அவுட் சோர்சிங் போக்கில் அவங்க கேட்டால் டிஸ்கஸ் பண்ண தெரியும். அவங்க அவுட் சோர்சிங் வெளியே வந்து இதே மாதிரி ஓனர்ஸ் அசோசியேஷனில் இது மாதிரி வந்து பேசுகிறாங்க.
0: சரி,
2: அது மாதிரி 10 இயர்ஸ்க்கு ஆர்டர் இருக்குது அப்படிங்குள்ள கண்டிப்பாக வந்து அதில் வந்து லாஸ் ஆகும். ஆகாது. முன்னாடி ஏன் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அந்த ஓனர்ஸ் கொஞ்சம் பேர் சிக் ஆகிட்டாங்க, ஒரு 200-250 பேர் பக்கமாக சிக் ஆகிடுச்சு யூனிட். ஏன்னா அந்த மதியில் கேப்பில் வந்து பீச்சில் ஓட்டு பீச்சிலுக்கு ஆர்டர் இல்லை, அது மாதிரி சிக் ஆகிடுச்சு. அது மாதிரி இப்போ வந்து ஆர்டர் இருக்கா ஆர்டர்

0: ஃபுல்லாக இருக்கு, கண்டிப்பாக 10 இயர்ஸ் ஆர்டர் தருவோம் அப்படிங்கிற உறுதியும் கொடுக்குறாங்க. அதனால வந்து இப்போ வந்து நல்லா இருக்கும். அது ரெண்டாவது வந்து ஸ்கில்டு பர்சன் குறைஞ்சிடுச்சு. இப்போ யாருமே வந்து தொழில் செய்ய வேலை செய்ய வரணும்னு குறையிறது ரொம்ப கம்மி தான். அதனால முன்னாடி இப்போ ஸ்கில்டு பர்சன் குறைஞ்சி ஓனர்ஸ் நிறைய பேர் வர்றது கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. அதனால தான் அள்ளி போகுது. அதனால்தான் வெளி அதர் ஸ்டேட் போகுது. இதை வந்து தான் நம்ம வந்து அந்த கூட்டமைப்பும் சரி மாவட்ட தொழில் இது எல்லாம் கவர்மெண்ட்டை சேர்ந்து இது ஏன் வெளியே போகுது, இதுக்கான நம்ம எப்படி ஸ்கில்டு பர்சனை கொண்டுட்டு வரணும், தொழில் முனைவரை எப்படி கொண்டு வரணும், கொண்டு வந்தால் கொண்டு போய் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் கிடைக்கும், நம்ம தொழில் முனைவர் நிறைய பேர் வரலாம்.
1: சரிங்க, அடுத்தது பார்த்தோம்னா வந்து புதுக்கோட்டையிலேருந்து சுகுமார் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த சப்சிடி குறித்து நீங்கள் சொன்னீங்க, அதனால் வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கு வழங்கப்படக்கூடிய மானியத்தை பெறத்துக்கு விண்ணப்பதாரருடைய மாத வருமானம் வந்து ஒரு குறிப்பிட்ட வரம்பில் இருக்கணுமா, இல்லாட்டி வந்து அந்த திட்டத்துடைய பூர்த்தி செய்யும் அளவிற்கான மானியம் வந்து கிடைக்குமா?
0: இப்போ ஒவ்வொரு யூஐஜிபி பிஎம்ஏஜிபி நீர்ஸ் இதெல்லாம் சொன்ன முடியா, அவர் எந்த இது போடுறாருன்னா 5-6 லட்சம் ரூபாய் வரலும் வந்து அவர் வருமானம் சொல்லுது. 6 லட்சம் பெண் 55 வயசு வரலும் இருக்கலாம். அது அந்த நான் வெப்சைட்டை சொன்னேன் இல்லைங்களா, அந்த வெப்சைட்டில் அவர் போனார்னாவே கீழே வந்து என்னென்ன உங்களுக்கு வேணும், 8வது படிச்சிருக்கணும், இப்போ இந்த நீர் ஸ்கீம்லாம் வந்து ஐடி அப்படின்னா டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கணும், அது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்குது. இதில் வந்து ஈஸியாக வந்து 25% சப்சிடி வாங்கலாங்க. எந்த அவர் எந்த ஸ்கீமில் போனாலும் 25% ஃபுட் இண்டஸ்ட்ரி சொன்னால் 35%, மீதி எந்த போனாலும் 25% சப்சிடி வாங்கலாம். இது வந்து அந்த மாவட்ட தொழில் மையத்தை போய் அணுகணும். அப்படின்னா அந்த வெப்சைடு MSMEonline.gov.in போனால் கம்ப்ளீட் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. இது அப்ரோச் பண்ணால் அங்கே இருக்கிற அந்த ஜிஎம் லெவலில் நல்லா எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. புதுக்கோட்டை ஜிஎம் நல்ல ஜிஎம், போனவே உட்கார வச்சு கம்ப்ளீட்டாக பேசி எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவார். அது மாதிரி திருச்சி ஜிஎம், ஒவ்வொரு ஜிஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே யோசனை பண்ணுவாங்க, இப்போலாம் வந்து எல்லாம் ஓப்பனாக தான், எல்லாம் பண்ணி உங்கள் எல்லா டீட்டெயிலும் அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம அசோசியேஷன் கேட்டுக்கலாம்.
1: ஒரு பக்கம் நீங்கள் வாங்கையா உங்களுக்கு வந்து தொழில் தொடங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா வகையான உதவியும் பண்ணுறேன்னு நீங்கள் இந்த சைடு நின்றுட்டுருக்கீங்க. இன்னொரு சைடில் பார்த்தாங்கன்னா இந்த ஸ்கில்லு கேப் இல்லாமல் இருக்குது, ஐ மீன் இந்த ஸ்கில்லுக்கான வழி இல்லாமல் இருக்குதுன்னா அந்த ஸ்கில்லை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, அந்த அமைப்பும் உங்களுடைய அமைப்பும் வந்து ஒரு லிங்கேஜில் இருக்குதா?
0: இருக்குங்க, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு.
1: சரி,
0: ஐடி இருக்கு நிறைய ஐடி.
1: இப்போ அங்கே ஸ்கில்ல வந்து முடிச்சுட்டவங்கள நீங்க கூட்டு வந்து நாங்க உங்களுக்கு எல்லா வகையான உதவியும் பண்றோம், நீங்க வந்து இந்த தொழில் தொடங்க நீங்கிற ஒரு ஒரு லிங்கேஜ் மாதிரி ஏற்படுத்தி இருக்கீங்களா?
0: நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கு. எப்படின்னா இந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நிறைய ஸ்கில் இருக்கு, ஒரு 40 தொழிலுக்கான ஸ்கில் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கில் நானும் என்னோட கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங்க்கு ட்ரைனிங் கொடுத்தோம். வெல்டிங் ட்ரைனிங் கொடுத்து ஒரு நிறைய கவர்மெண்ட் மூலமா 2500 பேர், தனியாக நான் 2500 பேர் கொடுத்தேன். 5000 பேர் வேலையில் இருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்க. ஐபிஆர் வெல்டர்லாம் போனீங்கன்னா ஒரு மாசம் வந்து 1.5-2 லட்சம் ரூபாய் சேலரி எல்லாம் வாங்குற ஐபிஆர் வெல்டர் இருக்காங்க, ஹை ப்ரெஷர் வெல்டு பண்றீங்க. அது மாதிரி நிறைய வந்து அந்த இப்ப என்கிட்ட ஒரு 500 பேருக்கு இப்ப ட்ரைனிங் கொடுக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட் வரமாட்டாங்க, அந்த ஸ்கில்ல கத்துக்கிறது வந்துட்டா தானே திருப்பி ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி தனியா ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கறது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இதுல இருக்கும். எம்எஸ் மெட்டீரியல்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கும், அதனால அதுல ஒர்க் பண்றதுக்கு இப்ப நிறைய பேர் வில்லிங்னஸ் இல்ல. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குது, இடிஐயும் ட்ரைனிங் கொடுக்குது, எம்எஸ்எம்இ டிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ட்ரைனிங் கொடுக்குது. இதில் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ட்ரைனிங் வந்து நேரடியாக இருக்கு. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆன்லைனில் போய் பார்த்தாவே என்னென்ன ட்ரைனிங்னு எல்லாமே இருக்கும். அதுவும் நம்ம கூட்டமைப்பு சேர்ந்து தான் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியில் வந்து அந்த இப்போ ஐடி முடிச்சுட்டு போகிறாங்க இல்லையா, அந்த பசங்க கூட நம்ம கூட்டமைப்பு போய் பேசிட்டு அங்கேருந்து அப்ரண்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தது. அப்ரண்டிஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்ம திருச்சி ஐடியிலையும் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் பசங்களை எடுத்துகிட்டு வர்றது, அது மாதிரி இதெல்லாம் இப்போ நிறையா போயிட்டு இருக்குங்க.
1: அடுத்த பார்த்தா ராஜ் ரமேஷ் நங்கவரத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் வந்து 12வது வரை முடிச்சிருக்காங்களாம், ஓரளவு ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து வீட்டிலிருந்து தொழில் தொடங்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா, லோன் ஏதாவது கொடுப்பாங்களா, எந்த மாதிரியான தொழில்களை வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஐயா.
0: அவருக்கு வந்து எந்த தொழிலில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேணும் தான், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் கொஞ்சம் இன்சியலாக கொஞ்சம் சரி பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம். ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு அங்கேயே பண்ணுறாருன்னு வச்சுங்க, அது கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது அவர் வந்து அந்த தொழில் வந்து அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன் அவர் ஐடியோ இல்லை வேறு எந்த டிப்ளமோவோ போய் ஜாயின் பண்ணல. ஐடியில் 1 இயர் அவர் +2 முடிச்சிருக்காரு, +2 முடிச்சவர் ஐடியில் சேர்ந்து வித்தின் இயரில் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 3 மாசம் தான், 3 மாசம் அதில் படிச்சுட்டு வந்தாச்சு. எந்த தொழில் அவருக்கு பிடிக்குது? ஃபர்ஸ்ட் நீ இதை செய்யு நாம சொல்றத விட நான் இது செய்ய போறேன், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறத பசங்க அதுல வந்து அவங்க நீங்க சொல்லி

0: செஞ்சு அதனால லாஸ் ஆயிடுச்சு அப்படி இல்லாமல் இருக்கும். எனக்கு இந்த தொழில் ஃபுட் இண்டஸ்ட்ரிஸ் தெரியும் இல்லை ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரிஸ் தெரியும், நீ என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படி கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இது பண்ணாலும் அப்படி இல்லைன்னா அவருக்கு எந்த தொழில் பிடிக்குதோ அந்த கம்பெனியில் போய் ஒரு 1 or 2 years ஒர்க் பண்ணிட்டோம், ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி வந்து ஒர்க் ஆரம்பிச்சான்னு வச்சு கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாது. ஏன்னா அந்த 2 years அங்கே தெரிஞ்சு போயிடும் நம்ம என்னென்ன லெவலில் இருக்கோம், எப்படி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு எல்லாமே அதை தெரிஞ்சு கற்றுக்கலாம். அதனால தொழில் தொடங்குறது அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் சக்ஸஸ் பண்ணுமே. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது வந்து என்ன பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து போய் ஸ்டார்ட் பண்ண யாருமே ஃபெயிலியர் ஆகிறது இல்லை. அதுதான் கரெக்டாக.
1: சரி, அடுத்தது வாட்ஸ்அப் குரல் பதிவு இருக்குது, ப்ளே பண்ணலாம்.
2: மாணவில் பண்பலைக்கு சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். கண்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனை எடுப்புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியன். இன்னைக்கு இந்த தொழில் நிறுவனம் மூலமா என்னென்ன பயிற்சிகள் கிடைக்குது, குறிப்பா பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி, ஆண்களுக்கு இப்ப என்னோட ஒரு டிரைவிங் டிரைவர் ஆகணும் அப்படின்னா அந்த டிரைவிங் பயிற்சி கிடைக்குதா, மத்திய அரசு பயிற்சிகள் கிடைக்குதா, மாநில அரசு பயிற்சிகள் கிடைக்குதா, இல்ல இரண்டுமே கிடைக்குதா அப்படிங்கறத பத்தி விரிவா சொன்னீங்கன்னா, இந்த இப்ப வந்து பாரத பிரதமர் பிரதமர் இது விஸ்வகர்மா திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்களே அது செயல்படுத்தப்படுதா, என்னென்ன தொழிலுக்கு பயிற்சி தரீங்க, அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொன்னீங்கன்னா எல்லா நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
0: இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பேர் மாற்றி ஒன்று கலைஞர் கைவினை பொருள் திட்டம்னு வச்சேன். அதுலேயும் வந்து நிறைய தையல் கலைஞர்களுக்கு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கவங்களுக்கு அது மாதிரி ஒரு அதில் ஒரு 15 தொழில் இருக்குது, 21 தொழில் இருக்குது. அந்த தொழிலில் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் லோன் கொடுத்து நம்ம மாவட்ட தொழில் மையம் கொடுத்து அதில் வந்து என்னென்ன அவர் வந்து விஸ்வகர்மா திட்டத்தில் என்ன ஃபுட் இண்டஸ்ட்ரி வேறு எது ஆரம்பிக்கிறாரோ அந்த 21 நிதலை எதுனா மாவட்ட தொழில் மையத்தை அப்ரோச் பண்ணலாம். அவருடைய ட்ரைனிங் கேட்குறாரு, ட்ரைனிங் வந்து இடிஐ என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் சென்னை இருக்குது, மதுரையில் இருக்குது, நம்ம திருச்சியில் இங்கே ஒரு ஆஃபீஸர் நோடல் ஆஃபீஸர் இருக்கார், அவர் வந்து அவர்கிட்ட வந்து அதே மாதிரி மாவட்ட தொழில் மையத்தில் அந்த இது இருக்குது, என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இடிஐயிலோட வெப்சைட்டில் போனால் எல்லா ட்ரைனிங்கும் தெரியும். அதே மாதிரி டிரைவிங் பற்றி கேட்குறாரு, இந்த டிரைவிங் இது வந்து நாமக்கல்லில் வந்து தனியாகவே ஒரு ப்ரைவேட் கம்பெனி ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் அந்த அசோசியேஷன் ப்ரைவேட் அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா, அவர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அவங்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுத்து அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இந்தியா ஃபுல்லாக வந்து நாமக்கல்லோட டிரைவிங் கற்றுக்கிட்டவங்க தான் நிறைய இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. அது மாதிரி நிறைய நார்த்தன் சைட்லாம் ஒரு சிங்கிள் டிரைவர் போவார், போயிட்டு கம்ப்ளீட்டாக இறக்கிட்டு திருப்பி அவரே வருவார். அது மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இப்போ நல்ல மாடர்னைஸாக இருக்குது, டிரைவிங் தொழில் ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய பஸ் லாரி பாடி இதெல்லாம் கட்டுறது எல்லாமே நாமக்கல் தான், நாமக்கல் தான் ஆல் ஓவர் இந்தியா போயிட்டுருக்கு. அதனால் டிரைவிங் இது அவர் கற்றுக்கணும் அங்கே போகலாம். அப்படியே டிரைவிங் ஸ்கூல் இருக்குது, டிரைவிங் ஸ்கூல்லையும் நம்ம கற்றுக்கிட்டு ஹெவி லைசன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இது பண்ணலாம்.
1: சரி, இப்போது இப்போ நாடு புழுக்க பார்த்தோம்னா வந்து ஈவி கார் தான் அதிகமாக வந்து விற்பனையிட்டு இருக்குது. இதற்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வைக்கிறதுல என்ன மாதிரியான தொழில் யுக்திகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம், சொல்லலாம் நீங்கள். அடுத்து கேட்டோம்னா இன்னொருத்தர் ஐயா வந்து எனக்கு கேட்டிருக்காங்க, ஹரிஹரராஜ். அதில் வந்து நான் வந்து ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் சம்மந்தமான பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டேன், அது வந்து பயனுள்ளதாக இருந்தது. அதே சமயத்தில் வந்து ஆனால் மேலை நாடுகள்லாம் வந்து ஈவி பேட்டரி வந்து ஸ்வாப் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஸ்வாப்பிங் டெக்னாலஜி இங்கே இல்லை. அதனால் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம சார்ஜ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வந்து சார்ஜ் குறைஞ்சிருச்சு, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் வந்து சார்ஜிங் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புக்கு வந்து குறைவு, நமக்கு வந்து அதுக்கான வந்து இது இல்லை. அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து பேட்டரியை வந்து ஸ்வாப் பண்ணி பண்ணுறது சரியான தீர்வாக இருக்குங்கிறதோட சொல்லியிருக்காரு ஐயா. எது வந்து சிறந்ததுங்கிற மாதிரி நீங்கள்
0: அந்த சார்ஜர் வந்து இப்போ வந்து நிறைய மாடர்னைஸ் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக சொல்ல ஒரு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஜெர்மனில், அவர் என்ன நம்ம எப்படி பெட்ரோல் பங்கில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போட்டாவே சார்ஜ் ஆகிடுதோ அது மாதிரி டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே சார்ஜ் பண்ணுறது 1 hour 1/2 hour ஆகுதுன்னு வச்சுங்க, அது மாதிரி இது வந்து அது மலைநாட்டில் ரொம்ப சீக்கிரம் சார்ஜர்னு இருக்குது, அவர் சொல்கிற மாதிரி ஸ்கை அந்த எல்லாம் பண்ண முடியுது. இங்கேயும் வந்து அது கூடி சீக்கிரம் வந்துடும், எதுவுமே இப்போ எந்த டெக்னாலஜியும் வந்து ஈஸியாக வந்துடுதோ அந்த டெக்னாலஜி ஈஸியாக வந்துடுது. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரோல் பங்கிலும் சார்ஜிங் ஸ்டேஷன் போட்டிருக்காங்க, இந்த ஐயப்பன் கோயில் பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. அது அதனால நம்ம என்னென்ன மேக்ஸிமம் 250-300 kilometers வருங்கிறோம், நைட்டு வந்து நம்ம சார்ஜிங் போட்டால் 200 kilometers போயிடலாம், திருப்பி அங்கே ஸ்டேஷனில் எதுனாச்சும் நம்ம அங்கே என்ன தொழில் அங்கே போட்டுக்கலாம். இப்போ இன்சிலாக இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது, இன்னும் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வித்தின் 5 minutes 10 minutes வந்துடும், அது மாதிரி மாடர்னைஸாக போயிட்டுருக்கு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு கேள்வி அதில் என்ன கேட்டால்
1: திருங்க திருப்பி பேசுவாங்க, நேரில் தொடர்ந்து பேசுவேன். திருச்சி பண்பலையோடு
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர்.

ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி.

0: முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைப்பு கேட்டிய இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்காங்க சிறு குறு நடுத்தர நிறுவன கூட்டமைப்புடைய திருச்சியுடைய கிளையுடைய தலைவர் என் கனக சபாபதி ஐயாவை தான் பேசிகிட்டு இருக்காங்க. தொழில் முனைவருக்கான ஆலோசனைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தா ஒரு நேயர் இணைகிறாங்க. வணக்கம், யாரிங்கிறது?
3: ஐயா அவர்களுக்கு வணக்கம். காட்பூர் எல்லாமல். அதாவது ஐயா, என்னிடத்தில் இட வசதி, மின்சார வசதி எல்லாம் இருக்கு. அலுமினியம் வியாபாரம் பார்த்து நிறைய பழக்க வழக்கம் இருக்கு. அதனுடைய உற்பத்தி திறன் செய்வதற்கு உண்டான செய்யறதாக இருக்கிறேன். அதுக்கு நிதி என்னிடம் கொஞ்சம் இருக்கிறது. மேற்கொண்டு அது நிதி பற்றவில்லை என்றால் கலெக்டர் மூலமாக அணுகலால் கிடைக்குமா? இரண்டாவது ஐயா, பிஹெச்எல்ல வந்து நான் சிவில் ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள் எடுத்து, அங்கே எல்லாம் கொடுக்குறாங்க செய்யறோம். ஆனா அதுல என்னன்னு கேட்டா, இப்போ 6 வேலை செஞ்சு முடிச்சு பில்லு ஓகே பண்ணி கொடுத்துட்றேன், 7வது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு பணம் பற்றாக்குறையா இருக்கும் போது பெரியவங்க பெரிய பணக்காரர் தான் சமாளிப்பாங்க, சாதாரண ஆளுக்கு சமாளிக்க முடியல. அந்த பில்ல வந்து அவங்க சீக்கிரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதுதான் அந்த சிக்கல். அது கொஞ்சம் கிடைக்குமா சீக்கிரம்? அதுக்கு உண்டான வழிகள் என்னன்னு தெரியல. சொல்லுங்க, நான் இதை பத்தி அலுமினிய உற்பத்தி திறனுடைய நிதி பற்றி இதை பத்தி சொல்லுங்க, நான் மாநிலம் கேட்டுக்கிறேன்.
4: சரி, ஃபர்ஸ்ட் அந்த பிஹெச்எல் சொன்னீங்க, 5-6 மாதம் செய்யறதுக்குள்ளே எனக்கு பேமெண்ட் வரமாட்டேங்குது, ரொம்ப ப்ராப்ளம் இருக்குன்னுட்டு. இப்போ பிஹெச்எல்லே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்களோட பில்லை கொடுத்தா வித்தின் 5 டேஸில் பேமெண்ட் வர மாதிரி இதெல்லாம் இருக்குது. நம்ம அசோசியேஷனில் அந்த அட்ரஸ்லாம் இருக்குது. அவர்கிட்ட வந்து அந்த பில் வந்து கரெக்டாக கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டார் அப்படின்னா அந்த அதில் கொடுத்துட்டு ஒரு 5 டேஸில் பேமெண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கான இது இருக்குது, சோர்ஸ் இருக்குது. அவர் 5-6 மாதம் இது பண்ணக்குள்ளே நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். இது மாதிரி இதில் வந்து 1 வருஷம் இப்போ 1 கோடி ரூபாய் டர்ன்ஓவர் பண்ணுறேன்னு வச்சுங்க, 20-25 லட்ச ரூபாய் பேங்கே கொடுத்துருது. பேங்க் வந்து எந்த பேங்கில் அவர் அக்கௌண்ட் வச்சுக்கிறாரோ நம்ம டிரான்சாக்ஷனை பார்த்துட்டு இப்போ கொடுத்துட்றாங்க. அதனால் 1 கோடி அவர் 1 கோடி ரூபாய் டர்ன்ஓவர் பண்ணியிருந்தாருன்னா 25 லட்ச ரூபாய் எந்த பேங்கில், எந்த நேஷனலைஸ் பேங்கில், எந்த பேங்கில் போனாலும் அவரோட டர்ன்ஓவரை காட்டிட்டு 25% வாங்கிக்கலாங்க. ஏன்னா இப்போ நல்ல தொழில் முனைவர் கூட எல்லா பேங்கும் சப்போர்ட் நிறைய பண்றாங்க. அவங்க என்ன சொல்ற, நல்ல கஸ்டமரா எல்லாமே அப்படிதான் நினைப்போம். நம்ம ஒரு இடத்துல பணம் கொடுக்கறோம்னா அது நம்ம கரெக்டா கொடுப்பாரா அப்படின்னு நினைச்சு தானே கொடுப்போம். என்னால இன்சியலா பிசினஸ் பண்ணக்குள்ள எனக்கு யாருமே பேங்க ஹெல்ப் பண்ணல. நான் தொழில டெவலப் பண்ண பின்னாடிதான் நிறைய போட்டி போட்டு எல்லா பேங்கும் வந்து எவ்வளவு வேணும் என்னன்னு கேட்கறேன். இப்ப வந்து அன்னைக்கு 1 லட்ச ரூபா வாங்குறது கஷ்டப்பட்டா கூட இன்னைக்கு 10 கோடி ரூபாய் வாங்கிக்கிறேன், 5 கோடி ரூபாய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கல. என்னன்னா நம்மளோட நாணயமும் இருக்கணும், ரெண்டாவது வந்து நமக்கு நம்மளோட டர்னோவர் கூட கூட பேங்க் சப்போர்ட் பண்ணுது, 100% கூட சப்போர்ட் பண்ணுது. அப்படியும் கூட சப்சிடி இப்போ என்னோட கேபிட்டல் நிதி கிடைக்கிடையாது, செக்யூரிட்டி கொடுக்கறதே இல்லை, இப்போ கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்மளோட நிதி நல்லா இருக்கணும். அது எந்த இடத்துல அது அவ அது அந்த அது மாதிரி டைமில் அந்த கூட்டமைப்பில் போய் கேட்கணும். இப்போ இந்த 6 மாதம் ஓட்டர் இப்போ இன்றைக்கி வந்து லேட் ஆகுது, என்ன ப்ராப்ளம் இது அப்படிங்க கூட அந்த கூட்டமைப்பில் பண்ணுறவங்க எல்லாமே வித்தின் 4 டேஸ் 5 டேஸில் வாங்குறாங்க. அது வந்து பண்ணிக்கலாங்க. அது அலுமினியம் அவர் கேட்குறாரு. அலுமினியம் பாத்திரம் வெசல் வந்து நம்ம சங்கிலியாண்டபுரம் ரொம்ப ஃபேமஸ் தான் ஒரு அந்த காலத்தில் கூட்டமைப்பு
2: ஐயா அவர்களை வந்து தொடர்புகளில், அதாவது எம்எஸ்எம்இ திருச்சி எம்எஸ்எம்இயுடைய கிளையுடைய தலைவர் என் கனக சபாபதி ஐயாவை தொடர்புகள்னா நீங்கள் தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கிறீங்க. 944-31-42005, அதாவது 944-31-42005 இந்த நம்பரை தொடர்புகள்லாம். கடந்த 1 மணி நேரமாக நிறையா வந்து தொழில் முனைவருக்கான ஆலோசனைகள் நிறையா கொடுத்தீங்க. தொழில் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது, அதில் எப்படி வந்து நீங்கள் முன்னேறலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக விளக்கமாக சொன்னீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுங்கய்யா.
4: எஃப்எம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். தொழிலமைப்பு நிறையா வரும்போது, நிறைய ஓனர்ஸ் வரும்போது அந்த ஸ்டே டிஸ்ட்ரிக் வந்து நல்லா டெவலப் ஆகும். அது நிறைய பேர் தொழில் தொடங்க வாங்க தான் நாம் கடைசியாக சொல்கிறது.
2: சிறப்பு,
4: தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.
1: நல்ல திட்டமிடலோட தொடர்ந்து முயற்சி செய்தா வெற்றி நிச்சயம். இதுவரைக்கும் வசந்த அழைப்புல தொழில் முனைவோருக்கான பல ஆலோசனைகளை வழங்கினாங்க திருச்சிராப்பள்ளி சிறு குறு நடுத்தர நிறுவன கூட்டமைப்பின் தலைவர் என் கனக சபாபதி அவர்கள். உடன் உரையாடியவர் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள். நேரம் 10 மணி. இனி கேட்கலாம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒடிசா ஆழ்கடல் மீன்பிடி திட்டத்தை புவனேஸ்வரில் நாளை தொடங்கி வைக்கிறார். இத்திட்டம் ஒடிசாவின் ஒரு முக்கிய நீல பொருளாதார முன்னெடுப்பாகும். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2ம் கட்டமாக இன்று ஆஸ்திரேலியா செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் இணைந்து இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் இந்திய ஆஸ்திரேலிய தலைமை செயல் அதிகாரிகள் மன்றத்திலும் கலந்து கொள்கிறார். தமிழகத்தில் பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என மாநில போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வாகனங்களில் முதலுதவி பெட்டி, அவசர கால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கான பயிற்சி வகுப்பு 11 மையங்களில் நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் முதற்கட்டமாக மாவட்டம் முழுவதும் வருகின்ற ஆகஸ்ட் 1ம் தேதி முதல் 31ம் தேதி வரை முதற்கட்டமாக வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தலா 3 நாட்கள் நடைபெறும் இப்பயிற்சி வகுப்பில் 2023 கணக்கெடுப்பாளர்கள், 310 மேற்பார்வையாளர்கள் என மொத்தமாக 2333 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஈடுபடும் பணியாளர்கள் துல்லியமான தரவுகளை சேகரிக்குமாறு ஆட்சித்தலைவர் பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பை நேரில் பார்வையிட்ட அவர், இந்த தரவுகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலத்திட்ட உருவாக்கத்திற்கு முக்கியமானது என்றார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பளூர் ஆகிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கை வரும் 31ம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்குருவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி சூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

காலை வணக்கம் அன்பு நேயர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில் உங்கள் மனதை உற்சாகப்படுத்தவும் இன்றைய நாளை துடிப்புடன் தொடங்கவும் வந்துவிட்டது உங்கள் போடு ஆட்டம் போடு. உங்களோடு இணைவது உங்கள் அன்பு தோழி அனீஷா. இன்னைக்கு நம்ம பாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊர்ல ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு ரொம்ப கவலையா உட்கார்ந்துருந்தாராம். அப்போ அங்க வந்த ஒரு ஞானி, வாழ்க்கைங்கிறது ஒரு இசைக்கருவி மாதிரி, நாம் அதை எப்படி வாசிக்கிறோம்ங்கிறதுலதான் அதோட இனிமை இருக்கு. பிரச்சனைகளை நினைச்சு அழறதை விட அந்த பிரச்சனையை மறந்துட்டு ஒரு நிமிஷம் மனசு விட்டு சிரிச்சு பாரு, அப்புறம் பாரு உன் வாழ்க்கையே எவ்வளோ அழகா மாறுதுன்னு சொன்னாராம். நிஜம்தானே நண்பர்களே, கவலைகளை தள்ளி வைப்போம், உற்சாகத்தை கையில் எடுப்போம், நம்முடைய இந்த நேரத்தை ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் கொண்டாடுவோம். முதல்ல விக்ரம் படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாங்க.

வந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் சரியா 10:20 கடந்தாச்சுங்க. நேர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று சிறு வயதில் வீட்டை விட்டு ரகசியமாக அரிசி பருப்பு எடுத்துட்டு வந்து தெருமுனையில சருகுகளாம் கூட்டி ஆளுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து சமைச்ச அந்த கூட்டாஞ்சோறு ஞாபகம் இருக்கா? அந்த நட்பின் மனம், அந்த பகிர்வின் ருசி. இன்று மதியம் 12:10 திருச்சி எஃப்எம் ரெயின்போவில் மங்கையர் உலகம் நிகழ்ச்சி நம்முடைய அந்த அழகான பழைய நினைவுகளை அசப்போட போறோம். நீங்களும் நேரலையில் கலந்துக்கணுமா? 4-3-1 என்ற முன் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வாங்க, எங்களோட நேரலையில் கலந்துக்கலாம். இப்போ போடு ஆட்டம் போடல, அடுத்த பாடலை கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை. இப்போ மணி சரியா காலையில 10:25 ஆச்சுங்க. போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஆட்டத்தோட நிறைவு பாடல் இதோ உங்களுக்காக.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரு பட பாடல்கள். தொடர்ந்து எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தோட இரண்டாவது பாடல் இதோ உங்களுக்காக.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இருபட பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததா எங்கேயுமே போதும் திரைப்படத்தோட 3வது பாடல் உங்களுக்காக

நேரம் 10:45 கடந்துருச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தோட 3 பாடல்களையும் கேட்டோங்க. அடுத்ததாக 2 பாடல்களில் நிகழ்ச்சியில் எங்கேயுமே காதல் திரைப்படத்தோட பாடல்கள் தான் கேட்க போகிறோம். இதோ அந்த பாடல்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரு பட பாடல்கள். தொடர்ந்து எங்கேயும் காதல் திரைப்படத்தோட இரண்டாவது பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திரு

0: ஜாக்கிண்டோவுடன் இணைந்து பார்வையிடுகிறார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோவில் இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய இந்து கோவிலாகவும் தென்கிழக்கு ஆசியாவின் மிகச்சிறந்த கட்டடக்கலை படைப்புகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது. பிரதமர் தமது 3 நாடுகள் பயணத்தின் 2ஆம் கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸுடன் இணைந்து இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் இத்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 1 மாத காலத்திற்கு தீவிர போதைப் பொருள் ஒழிப்பு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காவல்துறையினருக்கு தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர் விருது பெற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை தமிழ்நாடு அரசின் இணையதளத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை படைப்புகளின் விவரங்கள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் திருச்சி மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பாக குரலிசை, பரதநாட்டியம், ஓவியம், கிராமிய நடனம் ஆகிய போட்டிகள் வரும் 11ஆம் தேதி காலை மாவட்ட அரசு இசைப்பள்ளி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இதில் 5 முதல் 16 வயதுடைய மாணாக்கர் பங்கேற்கலாம் என ஆட்சித்தலைவர் சரண்யா அரி அறிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ விழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் விநாயகர், சந்திரசேகர் உள்ளிட்ட சுவாமிகள் திருவீதி உலா நடைபெறும். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 5வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் சனிக்கிழமை சவுத்ஹாம்டனில் நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இருபட பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம எங்கேயும் எப்போதும் எங்கேயும் காதல் திரைப்பட பாடல்களை தான் கேட்டு ரசிச்சோம். நேரம் 11 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம், திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இந்தோனேஷிய பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அங்குள்ள பிராம்பலன் பாரம்பரிய கோவிலை தற்போது அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சிபியான்

0: நேரம் இப்போ 11:04 ஆச்சு. நேர்களே, இனி கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவது
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசு மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல் திருச்சி.
7: ஆடி புதுசு, சேவிங்ஸ் பவுசு, திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
8: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4 Station Road, திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி.

0: ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: வாங்க நேயர்களே, உங்களோடு நாங்கள் இப்ப இணையலாம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டோன்மெண்ட் பூமாலை வணிக வளாகத்துல இருக்கும். சரி, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி வரும். சுய உதவி குழு உற்பத்தி பொருட்களுடைய கண்காட்சி மற்றும் விற்பனை தான் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய கிரௌடு, பஸ் அது இதுன்ட்டு நிறைய போயிட்டு இருக்கிற இந்த ரோட்ல ரொம்ப அமைதியா வந்து முழுக்க முழுக்க, இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கண்டிப்பா சொல்லணும், முழுக்க முழுக்க பெண்களால தயாரிக்கப்பட்டிருக்கிற தரமான பொருட்கள் வந்து இங்க காட்சிப்படுத்தி இருக்காங்க. நிறைய பொருட்கள் இருக்குங்க, அதாவது சிறுதானியங்கள் இருக்கு, மதிப்பு கூட்டு பொருட்கள் இருக்கு, அப்புறம் வந்து நம்ம புதுசா வந்து இப்ப கேள்விப்படுறோம் நான்வெஜ்ல ஊறுகாய், அசைவ வகை ஊறுகாய் இருக்கு, தேன் வகைகள், அப்புறம் கைவினை பரிசு பொருட்கள், அப்புறம் பெண்களுக்காகவே பிரத்யேகமா வந்துட்டு ஃபேஷன் ஆடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து இங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலா 3 நாட்கள் வந்து இந்த கண்காட்சி நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, நாளையோட வந்து இந்த கண்காட்சி முடியுது. அதாவது காலையில 10 மணில இருந்து தொடங்கி நடந்துட்டு இருக்கு, 8 மணி வரைக்கும் இந்த கண்காட்சி விற்பனை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து ஒரு 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணாங்க. நல்லா வந்து நிகழ்ச்சி போகணும், நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து மக்கள் கிட்ட போய் நல்லபடியா சேரணும், விற்பனை நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு இவ்வளவு க்ரௌட்லயும் அமைதியா 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு இப்ப நிகழ்ச்சிய வந்து தொடங்குறதுக்காக எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். நிறைய ஸ்டால்கள் இங்க போட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நம்மளோட ப்ராடக்ட வந்து எப்ப நம்ம வந்து சொல்லுவோம், மக்கள் கிட்ட வந்து எப்ப தெரியப்படுத்துவோம் அப்படின்னு. முதல்ல நம்ம ஒருத்தர் கிட்ட பேசிடலாம், அவங்களோட ப்ராடக்ட வந்து எடுத்து எடுத்து கையில கையில காமிச்சிட்டு இருக்காங்க, இதை சொல்லுங்க இதை சொல்லுங்கன்னு. நாங்க சொல்றதை விட நீங்களே உங்க வாயால சொல்லுங்க, உங்களோட பேர் சொல்லுங்க, முதல்ல எங்க இருந்து வரீங்க, என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பிரியதர்ஷினி. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, மஷ்ரூம் ப்ராடக்ட், மஷ்ரூம் நானே வந்து வளர்த்து அதுல இருந்து வேல்யூ ஆடட் மதிப்பு கூட்டல் பொருட்களை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூம்ல குக்கீஸ், பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூம்ல தொக்கு நல்ல காரசாரமா, ஸோ பெண்ணும் ஹார்ட் பேஷண்ட் ஆகட்டும், சுகர் பேஷண்ட் ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாமே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற அளவுக்கு மஷ்ரூம்ல மல்லி காஃபி, அதுக்கப்புறம் மஷ்ரூம்ல இட்லி பொடி, பெண்களுக்காக அயன் கண்டென்ட்டோட ஜாஸ்தி வரணுங்கிறதுனால மஷ்ரூமும் முருங்கைக்கீரையும் சேர்த்து ஒரு ரைஸ் மிக்ஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதை கம்ப்ளீட்டா நேச்சுரலா வந்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஸ்ரீ அவ்வை ஃபுட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அவ்வை ஃபுட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நீங்க போய் பார்த்தா என்ன என்ன பத்தின டீட்டெயிலோ, என்னோட கம்பெனி பத்தின டீட்டெயிலோ உங்களுக்கு தெரியும். நம்ம ப்ராடக்ட பத்தின டீட்டெயிலோ நீங்க அங்க தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல, சேர்ந்து கை கோர்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பூமாலை வணிக வளாகத்துக்கு வாங்க. பெண்களான நாங்க ஒரு குடும்பத்தையும் தாண்டி வந்து ஒரு புதிய முயற்சி எடுத்து இங்க எல்லாரும் வந்து இங்க இருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா எங்களோட கை கோர்த்து எங்களை ஒரு படி மேல ஏத்தி விடுறதுக்கு மக்களாகிய உங்களோட துணை வந்து தேவை. ஸோ கண்டிப்பா வாங்க, ஸ்டால்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.
1: கண்டிப்பா எங்களோட துணை இருக்கும். உங்க ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா குடும்பத்தையும் தாண்டி இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்க ஃபேமிலி சப்போர்ட் பத்தி சொல்லுங்க. அப்புறம் இந்த மஷ்ரூமை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்தது, உங்களோட ஓன் ஐடியாவா?
2: ஆமா மாம், ஏன்னா மஷ்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஆனா அது வந்து லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா நேத்து முளைச்ச காளானா நீ அப்படி சொல்லுவாங்க. அந்த நேத்து முளைச்ச காளானை வச்சு இவ்வளோ ப்ராடக்ட் பண்ண முடியும், ஹெல்த்தியா பண்ண முடியும் அப்படின்னு நான் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப பியூரான ஹெல்த்தி ப்ராடக்ட், கம்ப்ளீட்டா இது என்னோட மைண்ட் செட் தான். கண்டிப்பா இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு

0: இன்னும் ஒரு போராட்டத்தோட போராடிக்கிட்டு இருக்கேன். என்னோட குடும்பம் பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட், எனக்கு ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்க, அவர் இல்ல அப்படின்னாக்க நான் இந்த இடத்துல வந்து ஒரு நாள் முழுக்க இங்க உட்கார்ந்துருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த இடத்துல நான் வந்து தேங்க்ஸ் சொல்றேன், குடும்பத்துக்கும் என்னோட நன்றிகளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: ரொம்ப அழகா தெளிவா வந்து பேசுறீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் சபீனா, நான் வந்து நான்வெஜ் பிக்கல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிக்கல் வேர்ல்டுன்னு சொல்லி கே கே நேர்ல இருக்கு. நான் நான்வெஜ்ல சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான், ட்ரை ஃபிஷ் இந்த அஞ்சு ஐட்டமும், ப்ரான் இட்லி பொடியும் சிக்கன் இட்லி பொடியும். இது சும்மா நாங்கள் வீட்டில் பண்ண ஆரம்பித்த விஷயம். சரி ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரலான்றப்ப என் பிள்ளைங்க கொடுத்த ஐடியாலாம் அப்படியே பிஸ்னஸாக கொண்டு வந்தோம்.
1: நான்வெஜ்ல பொடி, நம்ம இட்லி பொடி சாப்பிடுவோம், கருவேப்பிலை பொடி அதெல்லாம், பருப்பு பொடி அதெல்லாம் சாப்பிடுவோம். அது மாதிரி நான்வெஜ்ல ஓகே,
3: நம்மளாம் கேள்விப்பட்ட வரையிலும் இந்த லெமன்ல வந்து ஊறுகாய் பண்ணிருக்கோம், அதே மாதிரி நார்த்தங்காய் ஊறுகாய் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உங்களுக்கு இந்த அசைவ உணவு இதுல வந்து உங்களுக்கு ஊறுகாய் பண்ணணுங்கிற ஐடியா ஏன் வந்துச்சு மேடம்?
2: நாங்க பேஸ் ஆன் கேரளா, கேரளால எல்லார் வீட்லயும் ஒரு பிக்கல் பண்ணி ரெடியா வச்சுக்குவாங்க கஞ்சிக்கு. ஒரு தயிர் சாதம், ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுக்கு அழகா எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா திருப்தியா சாப்பிட்ட ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அதுதான் இதோட மெயின்.
1: மார்க்கெட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு நான்வெஜ் வாங்கி அதை வாஷ் பண்ணி சமைச்சு எதுக்குங்க இவ்வளவு வேலை பார்க்கணும்? அழகா ரெடிமேடா வந்து ஊறுகாய் வாங்கினோமா?
2: முக்காவாசி ஸ்டூடெண்ட், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ராட்ல இருக்கவங்க இவங்க தான் நிறைய வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்களால அங்கே குக் பண்ணி சமைச்சு சாப்பிட முடியாது இல்லையா, அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு என் ப்ராடக்ட்.
3: அப்போ நீங்க வெளியில எல்லாம் ஏற்றுமதி பண்றீங்களா உங்களுடைய ப்ராடக்ட்டை?
2: ஏற்றுமதி என்னால பண்ண முடியல, ஏன்னா அதுக்கு பெரிய ப்ராசஸ். ஆனா போறவங்க எல்லாமே பல்கா வாங்கிட்டு போயிடுறாங்க, ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு பல்கா வாங்கிட்டு போயிடுறாங்க. தீர்ந்த உடனே திருப்பி யார் மூலியமாச்சும் வாங்கிக்கிறாங்க. அப்படி
3: ஏன் இங்க இருந்து போறவங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்க இருந்து போறவங்க வந்து உங்களுடைய ரெகுலர் கஸ்டமரா இல்ல உங்களுடைய சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க?
2: ரெகுலர் கஸ்டமர்ஸ், கனடா, இத்தாலி, சிங்கப்பூர், மலேசியா வரையும் போயிடுச்சு நம்ம ப்ராடக்ட்.
3: இந்த அளவுக்கு உங்க ப்ராடக்ட் வந்து ஃபேமிலியர் ஆகிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க மேடம்? இப்ப நம்ம நிறைய சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் நம்ம போஸ்டர் போடுறோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கையாண்ட அந்த இது எந்த எதுன்னு சொல்லலாம்?
2: ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப், இப்ப எனக்கு ரொம்ப கொண்டு போறது என்ன நல்லா கொண்டு போய் வச்சிருக்கிறது இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால்ஸ், சாப்பிட்டவங்க ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் வாங்க வர்றதுதான் எனக்கு ஸ்பெஷல்.
1: ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் மேம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் மேம், என் பேர் விமலா, விமலா சிவராஜ். நான் குளித்தலையில இருந்து வரேன். நான் ஜூட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பேசிக்கா ஒரு டெய்லர், ஒரு 10 இயர்ஸாக டெய்லரிங் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 3 இயர்ஸாக ஒரு ஜூட் ப்ராடக்ட் சணல் பை தயாரிப்பாளராக இருக்கேன். ஜூட்ல ஒரு 15க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பவுச்சில் ஆரம்பித்து பர்ஸு, ஹேண்ட்பேகு, மினி ஹேண்ட்பேகு, லஞ்ச் பேகு, வாட்டர் பாட்டில் பேக், இந்த மாதிரி 15க்கும் மேற்பட்ட பொருள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் மேம். என் கம்பெனி பேர் எஸ்பிஎஸ் கார்மெண்ட்ஸ்.
1: இதுக்கான வரவேற்பு வந்து எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல ஐடியா. இப்போ ஜூட் பேக்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ சேல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனால வந்து கண்டிப்பா இன்னொரு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, நம்ம நெகிழி பைகளை வந்து அவாய்ட் பண்ணலாம்
4: மேம். நிறைய வரவேற்பு இருக்குது, இப்போ இருக்கு மேம். இப்போ பிளாஸ்டிக்கை விட பிளாஸ்டிக் வந்து கவர்மெண்ட்லயே சில சமயம் தடை பண்ணிடுறாங்க, அந்த டயத்துல எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு, நல்ல கை கொடுத்தது. இப்பயும் நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு மேம் ஜூட்டுக்கு.
3: உண்மையாலுமே இப்ப பார்த்தோம்னா எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருந்தாதான் மக்கள் வாங்குறாங்க. நீங்க பண்ணிருக்கக்கூடிய இந்த பேக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரிய முறைப்படி இருக்கு. அப்போ மக்கள் விரும்பி வாங்குறாங்களா? நீங்க புஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குங்களா?
4: நாங்க வந்து கொஞ்சம் கலர் காம்பினேஷன் வந்து எஃபெக்டா கொடுக்குறோம், டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுக்குறோம், டிஃப்ரெண்ட் டிசைனா பண்ணி கொடுக்குறோம். இப்ப நார்மலா ஒரு கைப்பிடி போடுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா கைப்பிடி போட்டு கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி பார்த்து வாங்குவாங்க. கலர் காம்பினேஷன் இப்போ கஸ்டமைஸ் தான் பண்றோம். கஸ்டமர் என்ன விரும்பி கேட்கறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் தான் பண்ணி கொடுக்குறோம். தாம்பள பேக்ஸ் நிறைய பண்ணி கொடுக்குறோம். தாம்பள பேக்ஸ் நாங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கல்யாணம் மற்ற எல்லா விசேஷத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேம்.
1: ஓ, அவங்க கேட்குற டிசைன்ஸ்ல வந்து நீங்க பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், பள்ளி குழந்தைகளா இருக்கட்டும் இல்லை வந்து காலேஜ் போறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இப்போ லஞ்சுக்கே வந்து ஜூட் பேக் எடுத்துட்டு போறதை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவங்க கிட்ட உங்களோட வரவேற்பு வந்து எப்படி இருக்கு?
4: கண்டிப்பா ஸ்கூல் டீச்சர்ஸ்களுக்கு அங்கே நிறைய கொடுக்குறோம். எங்க ஹஸ்பண்டும் ஒரு கவர்மெண்ட் டீச்சர், டீச்சர்ஸ்களுக்கு நிறைய கொடுக்குறோம். அவங்களுக்கு ஸ்டைலிஷாகவும் இருக்கு, இப்போ கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு கொண்டு போறதுக்கு. நிறைய இப்போ

0: பஸ் ஸ்டாண்ட்ல சைட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டீச்சர்ஸ் எல்லாம் காலையில ஒரு 8:30 பாத்தீங்கன்னா லஞ்ச் பேக் வந்து ஜூட் பேக் தான் வச்சிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு இப்ப வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி ஒரு பாக்ஸ், ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கி கொடுத்துறாங்க. லைஃபுக்கும் அப்படியே இருக்கும். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்க ஃபைல் கொடுக்குறோம் ஜூட்லேயே. அந்த பிளாஸ்டிக் ஃபைல் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பட்டன் எடுத்துரும், கிழிஞ்சிருது. எங்களோட லைஃப் இருக்கும், நாங்க வெல்க்ரோ வச்சு கொடுப்போம், லைஃப் இருக்கும். நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க மேம்.
1: தேங்க்யூ மேம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க நம்ம அந்த காலத்துல நம்ம பாட்டிமார்கள்லாம் வச்சிருப்பாங்க அந்த சுருக்கு பையன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாண்டல் கலர்ல வித் கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு பை வச்சிருக்காங்க. என்ன பையன்னு தெரியல, ஆனா பாக்கிறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இது என்னங்க மேடம் இது வச்சிருக்கீங்க, உங்க பேர் என்னங்க முதல்ல அதை சொல்லிடுங்க.
2: ராஜேஸ்வரி மேம், எங்க பிராண்ட் நேம் வந்து வியா நேச்சுரல். நான் வந்து இது பண்றது பேம்பு நாப்கின். சோ இது ஏன்
1: பேம்பு, அதாவது மூங்கில் நாப்கின்,
2: மூங்கில் நாப்கின். இது ஏன் வந்து ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டா, பிளாஸ்டிக்னாலதான் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய உடம்புல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து பிளாஸ்டிக் கவர்ல பேக் பண்ணாம ஜூட் கவர்ல பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக குறைக்கும், ஆனாலும் ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதில் ஜூட் பேக்ல பேக் பண்ணியிருக்கோம். எங்களுடைய ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்மளுடைய மென்சஸ் டயத்தில் ஹீட்டு தான் வெளியே போகும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பிளாஸ்டிக் பேடை கொண்டு போய் வைக்கும் போது எக்ஸஸ் ஹீட்னால நமக்கு ரேஷஸு, கொப்புளங்கள் எல்லாமே வரும். பின்னாடி வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆபத்தை நம்மளே காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிளாஸ்டிக் பேடு இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி 10 rupees இருக்கு. பட் ஆர்கானிக் வந்து ஹை ரேஞ்சில் இருக்கிறதுனால தான் யாருமே மாற மாட்டேங்கிறாங்க பிளாஸ்டிக்லேருந்து. ஸோ நாங்கள் வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்ல ஜனங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து ப்ராஃபிட்டை குறைச்சிட்டு ஸோ வந்து இந்த பேம்பு நாப்கினை நாங்கள் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க பேம்பு நாப்கின், ஆஃப்லைனில் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் சப்ளை பண்ணுறோம், வெளியூருக்கெலாம் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதோட ஸ்பெஷாலிட்டி தெரியும். ஒரு 4-5 நான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நிறைய எக்ஸஸாக சொல்லுவீங்க. இது வந்து காற்றோட்டமானது, மூங்கில் இலையில் செய்யக்கூடியதுனால ஸோ ரேஷஸ் ஃப்ரீ, சாஃப்டாக இருக்கும், குளோரின் டயாக்சின் ஃப்ரீ. சென்டட் போடக்கூடாது. நீங்க யூஸ் பண்ற நாப்கின்லாம் சென்ட் இருக்கான்னு மோந்து பாருங்க, அது இருந்தாலே நம்ம உடம்புக்கு ஆபத்து. ஸோ வந்து ஆன்டி பாக்டீரியல், உங்களுக்கு வந்து அந்த அந்த உருவாகக்கூடிய கிருமிகளை எல்லாம் வந்து இது வந்து தடுத்துரும். ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி வாங்கினவங்க எங்கிட்ட இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களால ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா, எனக்கு 2 பெண் குழந்தைங்க, என் குழந்தைங்க இதுதான் யூஸ் பண்றாங்க. ஸோ மற்றவங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தில் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து இது பண்ணுறோம். என் டாக்டர் ஆரம்பித்த ப்ராடக்ட் இன்னைக்கு எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆயிருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்காக நாங்கள் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அவார்ட் வின் பண்ணியிருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் மேடம், ரொம்ப அழகாக பண்ணிட்டு.
2: ஆக்சுவலாக எங்களுடைய ஓன் தேவைக்காக தயார் தேடின பொருள் தான் இன்னைக்கு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸாக எங்களால் பண்ண முடியுது. வாங்கிட்டு போன எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்களும் ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், எங்கள் கஸ்டமராக வாங்க.
1: கண்டிப்பா மேடம், நீங்க
2: பேம்பு நாப்கின் வந்து மண்ணுக்கும் பெண்ணுக்கும் நல்லது.
1: ரொம்ப அருமையான ஒரு பொன்மொழி சொல்லியிருக்கீங்க மேடம். உண்மையாலுமே இயற்கைக்கு நம்ம வந்து ஒத்து போகும்பொழுதான் நம்ம இன்னும் நீண்ட காலம் வாழணும். அதுவும் நமக்கு இனி வரும் காலங்கள்ல நம்ம தலைமுறையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல பண்ணிருக்கீங்க. இது எல்லாவற்றுக்கும் மேல நீங்க சொன்ன விஷயத்துல ஒண்ணு பிடிச்சது, ப்ராஃபிட் வந்து என்னோட மோட்டிவ் கிடையாது அப்படிங்கிறீங்க. அப்ப ஒரு சர்வீஸ் மாதிரியும் நம்ம என்ன வந்து இதுல இன்பம் அடைஞ்சோமோ அதை வந்து எல்லாரும் பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த வியாபாரம் இன்னும் நல்லா பெருகணும் அப்படின்னு நாங்களும் ஒரு வாழ்த்தை சொல்லிடுறோங்க.
3: இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் காத்துட்டு இருக்கு, நிறைய பெண்கள் காத்துட்டு இருக்காங்க, நிறைய கஸ்டமர்ஸும் காத்துட்டு இருக்காங்க.
1: தொடர்ந்து பேச வருவாங்கன்னு எல்லாரும் பாத்துட்டே இருக்காங்க.
3: தொடர்ந்து பேசலாம், இணைஞ்சிருங்க. இது உங்களோடு நாங்க
4: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: நேரம் இப்பொழுது 11:20 ஆச்சு. நேர்லே கேட்டுட்டு இருக்கீங்க திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களோட நாங்கள் நிகழ்ச்சி. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிற நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அவர்களின் வார்த்தைகளுக்கு இணங்க முழுக்க முழுக்க பெண்களால் தயாரிக்கப்படும் பொருட்களின்

0: ஆடைக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி பூமாலை வணிக வளாகத்துல இருந்து நேரலையா இன்னைக்கு உங்களோட நாங்க கேட்டுட்டு இருக்கோம். கோமதியும் செண்பகமும் அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயும் அழகா பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட இணையெல்லாம் வாங்க.
3: ஆமாங்க நேயர்களே, இப்ப நம்ம பார்த்தோம்னா இங்க திருச்சியில கண்டோன்மெண்ட்ல பூமாலை வணிக வளாகத்துல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நிறைய இந்த விற்பனை கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. குறிப்பா பாரம்பரிய அரிசியில வந்து நிறைய மதிப்பு கூட்டு பொருள் வச்சிருக்காங்க, சிறுதானிய பொருட்கள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அசைவ வகை ஊறுகாய் அது வந்து இங்கதான் பாக்குறோம், அது நிறைய இங்க இருக்குது. சோ இது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப நம்ம 2-3 பேர்கிட்ட பேசணும், இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கு எங்ககிட்ட எப்படா பேச வருவாங்க அப்படின்னு அவளோட காத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா நாம இப்ப பேச போறது யாருக்கிட்ட அப்படின்னா பாத்தீங்கன்னா, இங்க 2 பேர் வந்து நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க நீங்க?
4: என்னோட பேரு லிசி தெரசா. என்னோட ப்ராடக்ட் பிராண்ட் நேம் வந்து JDL கார்மே மசாலாஸ். நான் ஹோம்மேட் மசாலா

0: மசாலா பொடி, கஞ்சி மிக்ஸ், அப்புறம் இது நியூட்ரி சாக்கோ மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குரிய அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யறேன். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் ஆகுது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாலு, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாலு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நார்மலா வந்து இப்போ நம்ம வீட்டுல வந்து மசாலாலாம் பொடியெல்லாம் ஏற்கனவே வீட்டுல எல்லா ஒரு குழம்புக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இல்ல எல்லா குழம்புக்கும் சேர்த்து ஒரே பொடியா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து நான் என்னோட பொடி வந்து ஒன்னொன்னுத்துக்குமே தனித்தனியா, இப்போ வந்து மட்டன் மசாலா பொடி அப்படின்னா அதுல வந்து எல்லா பொருளும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ராவா தனியா எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. காரம் வேணும்னா மட்டும் காஞ்ச பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம், அதோடு சேர்த்து இந்த பொடி, அவ்வளவுதான். இப்போ வேலைக்கு போறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தனியா மிளகாய் தூள், மல்லித்தூள் அப்படின்னு தனித்தனியா போடாம இது மட்டுமே போட்டா போதும். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன்.
1: ரொம்ப நன்றிங்க மேம். உண்மையாலுமே ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் வந்து நீ எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பா அந்த பிறண்டா அதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணி அதெல்லாம் சமைக்கிறது, அது டேஸ்டா இருக்கு சமைச்சு கொடுத்தாங்கன்னா யாராவது, ஆனா அதை கிளீன் பண்ற வேலை இருக்கு போங்க, கையெல்லாம் ஒரு அரிப்பு வரும். அதெல்லாம் நீங்க கஷ்டப்படவே வேணாம், எல்லா பொடியும் நாங்களே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சாக்கோ மிக்ஸ், அதே மாதிரி சாம்பார் மசாலா, பிறண்ட பொடி, உளுந்து கஞ்சி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து மேடம் வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு நாங்களும் கேட்டுக்கிறோம். அடுத்ததா வந்து இங்க பாத்தீங்கன்னா பிரம்ம மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வகைகளை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு கேப்போம்.
2: வணக்கங்க, என் பேர் வந்து லக்ஷ்மி. நான் ஒரு இயற்கை விவசாயி. நான் வந்து இளங்கலை விலங்கியல் துறையும் ஃபார்மசியும் படிச்சிருக்கேன். ஆனாலும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த விவசாயத்துடைய முக்கியம் அதனுடைய இயற்கையா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வந்து நாங்க எங்க குழு மூலமாவோ விவசாயம் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்து இயற்கையான விவசாயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம கேவிகே சிறுகமணியும் வாழை சம்பந்தமான பொருட்களுக்கு என்ஆர்சிபி தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையமும் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த அதனுடைய தரமான யுக்திகளை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால நாங்க எல்லாமா இயற்கையான அரிசி பொருட்களையும் மில்லட் ஐட்டமும் வந்து நாங்க தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட இருந்து வந்து பொருட்களை வாங்கி மதிப்பு கூட்டி நிறைய வந்து இப்ப எங்க இங்க எங்களோட கொலீக்ஸா சுய உதவி குழு மக்கள் எல்லாம் வந்து மற்ற பேர்லாம் வந்து அதை வந்து உருண்டைகளா என்ன சத்துமாவா அந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இயற்கையா நாங்க அவங்களுக்கு பொருள் கொடுக்கறதுனால அவங்க அதனால வளர்றாங்க. அதனால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்களும் மதிப்பு கூட்டின பொருட்களையும் நாங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோட இயற்கையா கிடைக்கக்கூடிய தேன் வகைகள், அதே மாதிரி இந்த சாம்பிராணி வகைகள்லாம் வந்து நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னா எல்லாமே இந்த வேம்பு இந்த மாதிரி முக்கியமான நல்ல பொருட்களை வச்சு நாங்க தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு வந்து மகளிர் திட்டம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டால்ஸ் கொடுக்குறாங்க, பண உதவிகள் வந்து லோன் மூலமா நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப பெண்கள் வந்து நாங்க எங்க காலில் நின்று சந்தோஷமா இருக்கோம் நாங்க. ரொம்ப நன்றி. உண்மையிலுமே நிறைய இந்த அரிசி வகைகள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா எல்லாருமே இந்த பாரம்பரிய அரிசி விற்பனையில வந்து இப்ப நிறைய இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். புது புது வியாபாரிகள் வந்திருக்காங்க, அதே மாதிரியே உங்களை மாதிரி உழவர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இதுல நீங்க விற்பனையில நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன மேடம்?
3: இப்ப வந்து பெரும்பாலும் நாங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது இந்த பாரம்பரிய அரிசினா என்னன்னு யாருக்குமே தெரியல. ஆனா இந்த ஆஃப்டர் கொரோனா வந்து மக்களுக்கு வந்து இந்த அரிசி எடுத்தா இதனுடைய தீர்வுகள் வந்து நம்மளுக்கு நல்லா ஆகுது, நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கியூர் ஆகுதுன்னு பயன்படுத்தி பழகிக்கிட்டாங்க. அப்படி பழகும் பொழுது எங்களுக்கு வந்து இப்ப வந்து ரொம்ப ஃபைட்டிங்லாம் கிடையாது. ஓரளவு எங்களுக்கு நல்லா மூவ் பண்ணிட்டு நாங்க ஏன்னா தரமா கொடுக்கும் போது அது விற்பனை வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்குது. நாங்க வந்து அதனால நல்லா விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப
1: நீங்க பேசும்போது சொன்னீங்க மேடம், நான் வந்து ஒரு பட்டதாரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு தொழில எடுத்து நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருக்கு? குறிப்பா இந்த மூங்கில் இதுல அந்த இதெல்லாம் சாம்பிராணி கப்பு அதெல்லாம் பண்ணிருக்கீங்க, அதே போல இந்த பத்தி எதுல செஞ்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல, அதை வச்சிருக்கீங்க.
3: இது இந்த நல்ல கேள்வி வந்து அம்மா கேட்டாங்க. பாரம்பரியமா எங்களுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம் அப்படிங்கும் பொழுது எனக்கு நான் என்னை வந்து எங்க அம்மா அப்பா வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நல்லா படிக்க வச்சாங்க. இருந்தாலும் அந்த லைன்லயும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட படிப்பையும் நான் விட்டு கொடுக்காம போயிட்டு இருக்குது. அது இல்லாம விவசாயம்ங்கிறது ஒரு முக்கியத்துவமான விஷயம்ங்கிறத வந்து நம்ம கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே உணர்ந்தோம். அப்ப வந்து நிறைய பேர் வந்து நான் சின்ன பெட்டி கடையா வச்சிருந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா நிறைய பேருக்கு என்னால கொடுக்க முடியல. அப்ப அரிசி வேணும், கொண்டக்கடலை வேணும், ஏதாவது தானியமா கிடைச்சா பரவாயில்ல, வரகு சாப்பிட சொல்றாங்க, தென்னை சாப்பிட சொல்றாங்கங்க போது எல்லாருடைய தேவை அதிகமாயிருச்சு. அப்ப நான் அதை கொடுத்தே ஆகணுங்கிறதுல என்னோட படிப்பு லைன்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு முழுமையா நான் இதுல இறங்கி செஞ்சுட்டு இருக்கேன். எஸ்என் ஆர்கானிக்ஸ்னு ஒரு பேர் ஆரம்பிச்சு எங்க குழு மூலமா இதை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: ஓகே.

0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைஞ்சிருங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு. நாங்க
1: நேரம் இப்போ சரியா 11:31 ஆச்சு. நேர்கள் இதுவரை கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கி கொண்டிருக்கோம் உங்களோடு. நாங்கள் எந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி கொண்டிருப்பது
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4 ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
8: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி.
9: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
10: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
9: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
11: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
12: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
1: எந்த ஒரு தொழிலையும் முழு மூச்சோட தன்னம்பிக்கையோட இறங்கி செஞ்சா அதுல வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத பறைசாற்றும் விதமா நம்மளோட பெண்கள் தனக்கான திறமைகள் என்ன அப்படிங்கறத கண்டறிந்து அதன் மூலமா சுய தொழில கலக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களோடு தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் உங்களோடு. நாங்க என்ன தொடர்ந்து இணையெல்லாம் ஷென்பா மற்றும் கோமதியோட சேர்ந்து திருச்சி பூமாலை வணிக வளாகத்துல இருந்து நேரலையா?
0: ஆமா ஜெயந்தி அக்கா, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அடுத்ததா என்னைகிட்ட எப்ப பேச வருவீங்கன்னு ரொம்ப நேரமா இவங்க எங்க முகத்தை பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசுவோம். அம்மா உங்க பேர் என்னங்கம்மா?
13: என் பேர் ஹெலனா ராணி. நான் வந்து திருச்சி கருமண்டபம் பகுதியில இருந்து வரேன். நான் வந்து ஜோஸ் கிச்சன் சொல்லிட்டு வீட்லயே ஹோம் பேக்கரி பண்ணிட்டு இருக்கேன். நல்ல சத்துள்ள ராகி கேக்கு, ராகில ப்ரௌனி, தினை ப்ரௌனி, அப்புறம் நிறைய கேக் வெரைட்டிஸ், பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் அது இல்லாம என் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி மற்ற குழந்தைங்களும் நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக முருங்கைக்கீரையில, முருங்கைக்கீரையை வந்து எப்படி எடுத்து சாப்பிடுவாங்க, நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அதை வந்து ஒரு உருண்டை வடிவா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சத்தான முருங்கைக்கீரை உருண்டை வந்து அதுல நிறைய நட்ஸ் சீட்ஸ் எல்லாம் போட்டு அந்த உருண்டையே நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாம கருப்பு உளுந்து லட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டங்கள் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் வீட்டுல இருந்து. அப்புறம் ராகி முறுக்கு, சாமி மிக்சரு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்.
0: எத்தனை வருஷமா இந்த தொழில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
13: நான் ஒரு 2 வருஷமா இப்ப முழுமையா பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றிங்க மேடம். அடுத்ததா பாத்தீங்கன்னா
13: என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 9789610041. அதுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். மைக்க

0: இல்ல குடும்ப மைக்க நீங்க என்ன முடிச்சிட்டு இருக்கீங்க, நாங்க இழுத்து முடிச்சு பேசுறோம் அப்படின்னு பேசுறாங்க. வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயஸ்ரீ. நான் எம்எம் ஹெர்பல் ஹோம்மேடா பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா நான் கடந்த 1 இயரா தான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலா என்னென்ன பெரியவங்க வீட்டுல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்களோ அது இப்ப வந்து அதை வந்து மறக்க கூடாது, அந்த ட்ரெடிஷ்னல் மறக்க கூடாது. நம்ம அதான் பண்ணி எவ்வளவு எல்லாம் ஹெல்த்தியா எல்லாம் இருந்தாங்களோ அதை நான் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். நலுங்கு மாவு, சியக்கா பவுடர், ஏபிசி மால்ட், மல்டிகிரைன் கோதுமை மாவு, இத்தனை ஐட்டம்ஸ், சாக்கோ மால்ட், பனானா மால்ட், ரெட் பனானா மால்ட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் ஹோம்மேடாகவே செஞ்சு கஸ்டமைஸ் பண்ணுறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இதை வந்து பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவில் வந்து நல்லா சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் டேஸ்ட் குளிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையே நல்லாயிருக்கும். சியக்காவில் வந்து நம்மளுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி உடம்பு குளிர்ச்சி ஆகும், கண்ணு ஹீட் ஆகாது, நம்ம பிரச்சனை தலையில் இருக்க ஷைனிங் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா முடி ஹேர் வந்து நம்மளுக்கு வந்து க்ரோத் நல்லா கொடுக்கணும். உங்களுக்கு அந்த காலத்தில் என்னென்ன பண்ணாங்களோ அதே இந்த ட்ரெடிஷ்னலில் வந்து நான் வந்து சியக்காவிலேயும் நலுங்கு மாவிலையும் ஹேர்பல்ஸ் நிறையா போட்டு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இன்ன வரைக்கும் அதை சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கல்ல. பார்த்தீங்கன்னா ஏபிசி மாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஹீமோகுளோபின் நல்லா வரும், நம்மளோட சத்து அதோட நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஏபிசி மாட்டிலையும் பனானா மால்ட்டு, ரெட் பனானா மால்ட்டு, மல்டிகிரைன்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து அப்படியே கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு பொருளானாலும் கலைஞ்சு காய போட்டு செஞ்சுதான் கொடுப்பேன். பாத்தீங்கன்னா அந்த கிரைன்ஸ் 10 வகையான கிரைன்ஸ் போட்டு ஊற வச்சு பண்ணி சப்பாத்தியோ தோசையோ போட்டு செஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு. அந்த ரிசல்ட் எல்லாமே கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா ஓகே, என்னோட ஒரே கேள்வி என்னன்னா இந்த சப்பாத்தி மாவுல சப்பாத்தி சாப்பிட்டா வருவா? அதுதான், ஏன்னா பொதுவா எல்லாருக்கும் வர கம்ப்ளைண்ட் இன்னைக்கு நான் செஞ்சே கொண்டு வந்திருக்கேன். நீங்களே பாருங்க, சப்பாத்தி நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும். எடுக்கும் போதே தெரியுது அது எவ்வளவு சாஃப்டா இருக்கு. பாத்தீங்களா, அவங்க வந்து நீங்க என்ன கேக்குறீங்க, நான் டெமோவே காமிக்கிறேன் பாருங்கன்னு ரெடிமேடா தேய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டேன். பாத்தீங்கன்னா நேற்று எல்லாம் வாங்கிட்டு போனாங்க, அந்த ஃபீட்பேக் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் செஞ்சு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு செஞ்சே கொண்டு வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த வாசனையாவும் இருக்கும். வெறும் மாவையோட நீங்க மல்டிகிரீன்ஸ் கூட போட்டு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஹெல்த்தி, ப்ரெஷர் சுகர் உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இது வாங்கி சாப்பிடலாம். வெயிட் கிளாஸ் குறைக்கணும் அப்படின்னு உள்ளவங்களும் இதை வாங்கி 100% வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாங்கள் வந்து வீட்டு மூலியமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஆன்லைனோட எங்களோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விலையும் கம்மியா இருக்கும், நல்லாவும் நாங்கள் பண்ணி நல்லா சூப்பராகவும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் நல்லா பண்ணி கொடுக்குறோம், நல்லா செஞ்சு தர்றோம், தரமாகவும் கொடுக்குறோம். எங்க வீட்டு பிள்ளைங்க எப்படியோ அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து உங்க குழந்தைங்களுந்து பெரியவங்களுக்கும் செஞ்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆசையா பண்றோம், அதை வந்து நீங்களாம் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க இந்த கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த கண்காட்சி பாக்குறதுக்கு?
1: பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தொக்கு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை தொக்கு, பரண்ட தொக்கு, மற்றபடி ஹனின்னு பாத்தீங்கன்னா ஹனி, இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமா இருக்கிறதுல இதுல வந்து கொஞ்சம் நோய் நொடி இல்லாம இருக்கலாம். இதுல பாரம்பரியத்தை எப்போதும் நம்ம ஆதரிப்போம். மற்றபடி பேக்ஸ், பூஜை ஜாமான் எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் இதெல்லாமே ஆதரிச்சு நம்ம எல்லாம் வாங்குவோம். வாங்குற எல்லாம் நல்ல நாயில் பயன்பெறும்.
0: சரி, தொடர்ந்து இப்ப எல்லாம் வாங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க, அப்படிதானே?
1: வாங்கிட்டோம், வாங்கிருக்கோம், வாங்கிட்டோம்.
0: வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஷாஹிதா, நான் வந்து வெஜ் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நேம் வந்து ப்ராடக்ட் நேம் வந்துட்டு ஷைமா ஸ்வீட்ஸ். நாங்கள் திருச்சி தான் காட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ப்ரான் பிக்கல், சிக்கன் பிக்கல், டேட்ஸ் பிக்கல், மெயினாக டேட்ஸ் பிக்கல் பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. பிள்ளைங்கெல்லாம் டேட்ஸ் கொஞ்சம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் எங்களோட பிக்கல் வந்து பிள்ளைங்க நிறைய சாப்பிட்றாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க, நல்லா இருக்க சாப்பிட்றாங்க. அது மாதிரி ப்ரான் ஆகட்டும், ஃபிஷ் ஆகட்டும், நல்லா இருக்க கிரேவி ஸ்பெஷல் இருக்குது, நல்லா இருக்க எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க. அது மாதிரி முனைக்கிற பொடி, கருவேப்பிலை பொடி, அந்த மாதிரி எல்லாருமே அந்த கலர் வந்து கம்மியாக இருக்கும், என்னோட கலர் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து முனைக்கிறதை ஜாஸ்தியாக கூட நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதனால் வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்கும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட எங்களை வந்து கான்டக்ட் பண்ணிக்கலாம். எங்கள் நம்பர் வந்து 8838516918. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோ
0: தேங்க்யூ. அதாவது சொல்லும் போது கடை கடை கடை கடைன்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க, ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நிறைய பேத்துக்கு வெளியில் தெரியறது இல்லை. வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க.
3: என் பேரு ராஜேஸ்வரி. நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து மாங்கல்யா ஃபுட் அப்படிங்கிற பேரில் ஹோம்மேட் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கிராஜுவேஷன், என் வீட்டில் எல்லாருமே கிராஜுவேஷன், என்னோட பிரதர், என் சிஸ்டர் எல்லாரும். நாங்கள் இதை வந்து பாரம்பரிய முறைப்படி பண்ணி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு இதை கொடுக்கணும். தோசை வெரைட்டி, கஞ்சிமா வெரைட்டி, கருப்பு கவுனி, நிறைய ஆர்கானிக்லாம் வந்து இந்த காலத்தில் யூஸ் பண்ணாததுனால அதை இனோவேட்டிவாக பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம், யூஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே பெஸ்ட் ரிசல்ட் தான் சொல்லியிருக்காங்க.

0: எங்களோட பேர் வந்து மாங்கல்யாபூர், போன் நம்பர் வந்து 7010780098.
1: தேங்க் யூ மேம், தேங்க் யூ சோ மச்.
2: வணக்கம் மேடம், உங்க பேர் என்ன மேடம்?
3: என் பேர் சிவசங்கரி.
2: ரொம்ப பயந்து சோபத்துல பேசுற மாதிரி இருக்கு, ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க கையில போன கொடுத்தாதான் நீங்க பேசுவீங்களா, இல்லைன்னா பேச மாட்டீங்களா?
3: பேசுறேன். பனை பொருட்களான பனை வெள்ளம், பனை கற்கண்டு, பனைங்கிழங்கு மாவு இதெல்லாம் விற்பனை செய்யறேன்.
2: உங்களை பார்த்தா சின்ன வயசுல இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வயசு எத்தனைங்க? கேட்க கூடாது, ஆக்சுவலா வயசு இருந்தாலும் சொல்லுங்க.
3: 24 வயசு ஆகுது.
2: சூப்பர் சூப்பர் மேடம். இப்ப நீங்க இங்க என்னென்ன பொருள்லாம் நீங்க காட்சிப்படுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்களே சொன்னா நல்லா இருக்கும்.
3: பனை கற்பட்டி, பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு மாவு இதெல்லாம் சொந்தமா நாங்களே இயற்கை முறையில சுத்தமான முறையில தயாரிக்கிறோம்.
2: இந்த பனங்கற்கண்டு ஒரு அரை கிலோ வாங்கணும் அப்படின்னா எவ்வளவுங்க விலை?
3: அரை கிலோ 400 ரூபாய்.
2: ரேட் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு எங்களுக்கு.
3: இது
2: தரமான பொருள்ங்கிறதுனால உங்களுக்கு ரேட் அதிகங்களா?
3: ஆமாங்க.
2: அடுத்ததா பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட எல்லாம் வரவே மாட்டீங்களா அப்படின்னு அவங்களே தேடி வந்துட்டாங்க இந்த மேடம். உங்க பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். சொல்லுங்க மேடம்.
4: மேம், என் பேர் எலிசபெத். நாங்க தீரநகர், கருமண்டோ தீரநகர்ல இருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எங்க மகளிர் திட்டம் சுய உதவி குழுக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம். இந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ண கஜோல் மேடத்துக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு எஃப்எம்ல இருந்து எங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம், உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்க ப்ராடக்ட் என்னன்னா அன்னை ஹெல்த் மிக்ஸ் வச்சிருக்கோம். நாங்க கிட்டத்தட்ட 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதை மில்க் ஷேக் மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு. எல்லா சிறுதானிய வகைகளும், ராகி, கம்பு, கேழ்வரகு இது மாதிரி ஒரு 18 வகையான ஐட்டம்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதில் என்ன மில்லட் எல்லாமே பண்ணுவாங்க. இதில் என்ன ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணுறோன்னா 7 அரிசி வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணுறோம். பழமாவோ இல்லை காயாவோ அதை சிப்ஸ் மாதிரி காய வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுட்ராக பண்ணி வச்சுருக்கோம். அதான் மில்லட் ஹெல்த் மிக்ஸ். எனது வந்து 4 வருஷமா அந்த ப்ராடக்ட் போயிட்டுருக்கு, நல்லா ஆர்டர்ஸ் கிடைக்குது. அப்புறம் இந்த கெட் டுகெதர், ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஆர்டர் கொடுக்குறாங்க. எனிவே எங்கள் ப்ராடக்ட்டுக்கு எங்களோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க.
1: எவ்வளோ பேர் சேர்ந்து பண்ணுறீங்க இது?
4: எங்கள் குரூப்பில் வந்து 25 மெம்பர்ஸ் இருக்கோம். இது தொழில் குழுவாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து நாங்க ஓனா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்.
1: எப்படி உங்களுக்கு இதுக்கான நேரம் எப்படி ஒதுக்குறீங்க?
4: நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுக்குன்னு நல்லா வெயில் இருக்கிற நேரம் எல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் தான் வாங்கி காய வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் டைம் இருக்கிறப்ப அரைச்சி வச்சுக்குவோம், பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். ஸ்டோரேஜ் இருக்கும், ஸ்டாக் இல்லாம ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டே இருக்கோம்.
1: ஓகே மேம், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா வாங்க வாங்க, நாங்க இங்க சோப்பு விக்கிறோம், வாங்க வாங்க எங்க பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. துருதுருன்னு ஆக மொத்தம் இவங்க அவங்க ஸ்டால்ல இல்லங்க, ஸ்டால்ல சோப்பு மட்டும் தான் இருக்கு. ஆனா ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தா சுத்தி சுத்தி சுத்தி எங்களே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. துருதுருன்னு இருக்காங்களே, உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் கார்த்திகா, நான் துவாக்குடி திருநெல்வேலி சைட்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட பிராண்ட் பேரு நியூ அருவி ஹெர்பல் ப்ராடக்ட். இதை ஒரு 5 இயர்ஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் தொடுறதுக்கு யோசிக்கிற ஒரு ப்ராடக்டை தான் நாங்கள் தொட்டோங்கிற போது எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்புறம் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல்லாக இருந்தது. அதனால அவங்க சப்போர்ட்டில் தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு 15 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பியூராக கோகோனட் ஆயிலே நாங்களே எல்லாமே பண்ணி தேங்காய் வாங்கி அதை ஆட்டி அந்த செக்கெண்ணெயிலேருந்து நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 ஷாப்ஸ் வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எத்தவரை திருச்சி ஃபுல்லாக சப்ளையும் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இதை தவிர ஹேர் டை, லைஸ் ஆயில், பெயினுக்கான எண்ணெய், ஹேர் ஆயில் இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே எங்களோட ஹேண்ட்மேடாக, ஹோம்மேடாக நாங்கள் மட்டுமே பண்ணக்கூடிய பொருள். இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டும் இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.
1: என்ன ஒரு தன்னடக்கம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நியாயமாக இருக்கா? இவ்வளோ நேரம் துரு துருனு எப்போ வருவீங்க, இந்த பக்கம் எப்போ வருவீங்கன்னு பேசிட்டு, ஆனால் லைவ்ல பேசும்போது எவ்வளோ வந்து ஹம்பிளா, ஐயோ ஒன்றுமே தெரியாதுங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு பெரிய பில்டப் கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையாகவே பார்க்க ஆச்சரியமா இருக்கு. இவங்க வந்து இவ்வளோலாம் ப்ராடக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்து, அதாவது ஆளை பார்த்து இடம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அது கண்டிப்பாக உங்களுக்கு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. உங்களோட பெரிய சப்போர்ட் யார் சொல்வீங்க? எனக்கு நானேவா?
5: ஆமா மேம்,
1: மேபி. இங்க பாருங்க, பக்கத்துல ஒருத்தர் முறைக்கிறாங்க, இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு சொல்லுங்க.
5: அப்படி இல்லை மேம், அவங்களும் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அவங்களும் நானும் தான். முடிஞ்ச வரைக்கும் எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு போக பாக்குறாங்க.

0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. இப்பவே எப்படியும் ஹாப்பியா இருங்க, உங்களோட ப்ராடக்ட் வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகணும், நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைஞ்சிருங்க, இது உங்களோடு நாங்க.
1: விழுந்தாலும் எழுந்து நிற்கும் துணிச்சலே ஒரு பெண்ணை வெற்றிகரமான தொழில் முனைவோராக மாற்றுகிறது. சுய தொழில் செய்யும் பெண்கள் தங்களோட கனவுகளை தானே முதலீடு செய்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறது வருமானம் இல்லை, அது அவங்களுடைய தன்னம்பிக்கை, சுதந்திரம் மற்றும் குடும்பத்துடைய பெருமை அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க பெண்களாலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களின் கண்காட்சியை செண்பகாவும் அவங்களோட சேர்ந்து கோமதியும் இப்போ நம்மளோட உங்களோட நாங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் இப்போ சரியா 11:46 ஆச்சு.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 PM வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
10: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
9: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
10: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
9: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross, திருச்சி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திருச்சி பூமாலை வணிக வளாகத்துல இருந்து நேரலையா நம்மோட இப்ப இணையறாங்க.
3: ஆமாங்க.

0: பாத்தீங்கன்னா நம்ம அந்த பூமாலை வணிக வளாகத்துலதான் இருக்கோம். இன்ன வரையில நம்ம பார்த்தது எல்லாமே நல்லா சாப்பிடுற பொருட்கள் எல்லாம் பார்த்தோம். நம்ம செண்பா கூட சொன்னாங்க இது வந்து உங்களோட செக்ஷனுக்கு, அதனால நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் உங்கள்ட்ட பேசுவோம்.
1: என் பேர் வினோதினி. நான் மாத்தூர் ஏர்போர்ட்க்கு அப்புறம் மாத்தூர்ல இருந்து வரேன். பிரணவி பொட்டிக்னு கடை வந்து வீட்லயே வந்து சின்னதா ஒரு சின்ன பொட்டிக் மாதிரி வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சாரீஸ், காட்டன் சாரீஸ், நைட்டிஸ் மட்டும் தான் எடுத்தேன். இப்போ பட்டு சாரீஸ் அப்படி கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இப்போ ஓரளவுக்கு கடை வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. மாத்தூர் ஒட்டி ஏர்போர்ட் பக்கத்துல யாரு இருந்தாலும் நீங்க நம்ம கடைக்கோ வீட்டுக்கோ வந்து நீங்க விசிட் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து 7339163711. பிரணவி பொட்டிக்கு யாருனாலும் நீங்க கால் பண்ணுங்க.
0: ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே இந்த பாக்கிறதுக்கு எல்லாமே காட்டன் சாரீஸ் நிறைய இருக்கு, அதே மாதிரி பேங்கிள்ஸ் இருக்கு. வேணுங்கிறவங்க இங்க வந்து பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதே போல அடுத்ததான் எங்கள்கிட்ட எப்ப பேசுவீங்க அப்படின்னு ஒரு சுடி ரெடியா நிக்கிறாங்க, கை வேற காமிக்கிறாங்க, வேகமா தம்ஸ் அப் வேற. அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டுக்குவோம்.
2: என் பேர் லலிதா பரமேஸ்வரி. நான் ஓஎஃப்டி அண்ணா நகர்ல இருந்து வரேன். ஏகே ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு மசாலா கம்பெனியை வந்து இப்ப நான் 1 இயரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட எல்லா வகையான பொடி வெரைட்டிஸ் ரெடிமிக்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே ஹெல்த்தியாகவும் பண்றோம். ஈஸி வே டு குக்கிங் அப்படின்றது நம்மளோட தாட்டு. ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயம் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஹெல்த்தியா மேக் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவோட ஸ்டார்ட் பண்ணது தான் ஏகே ஃபுட் ப்ராடக்ட்.
0: கிட்டத்தட்ட இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க கஷ்டப்படவே வேணாங்க, ஈஸியா சமைக்கிறதுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம் நீங்க அப்படிங்கறது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பொருளுமே. அடுத்ததான் ஒரு மேடம் தயாரா இருக்கிறாங்க. இனி இப்படியே எப்பதான் என்ன மைக்க கொடுப்பீங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க மேடம், உங்க பேர் என்னங்க?
3: என் பேர் மீனா. அனைவருக்கும் வணக்கம். நாங்க சிறுதானிய சத்துமாவும் 4 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு தேவையான நல்ல ஊட்டச்சத்து புரோட்டீன் பவுடர் எல்லாமே இருக்கு. வெந்நீர்லயும் கலந்து கொடுக்கலாம், பால்லயும் கலந்து கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு இதே பிறந்த நாளுக்கும் கல்யாண வெட்டிங் டே பர்த்டேக்கு சத்து மாவு ஈஸியா குளிப்பணியாரம் ஆப்போம் எல்லாமே செஞ்சு தரோம். இடியாப்பத்துலேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆர்டரும் பண்ணிட்டு இருக்கோம்.
0: வீட்லேயே இருந்து ஆர்டர் எடுத்து நீங்கள் வெளியில் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே மேடம், எவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்கீங்க?
3: 1 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட எப்பங்க பேச வரீங்க, ஆனா நான் பேசுறேன், எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது, நீங்க தான் சொல்லி கொடுக்கணும்னு கூட சொன்னாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க?
4: என் பேர் சுகந்தி. நாங்க ஓஎஃப்டி அண்ணா நகர்ல இருந்து வரோம். அண்ணா நகர்ல கவரிங் ஜுவல்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல இருந்தே சேல்ஸ் பண்றேன். நீங்க தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். குறைந்த விலையில நிறைவா வாங்கிட்டு போலாம்.
0: என்னென்னலாம் வாங்கிட்டு போலாம் உங்கள்கிட்ட?
4: கவரிங் செயின், தோடு, வளையல் செயின், டாலர், ஐம்பொன் வகைகள் எல்லாமே கிடைக்கும்.
0: இப்போ இது எல்லாமே நீங்கள் வாங்கி தான் சேல்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்களாக கையில் ஏதாவது செஞ்சு அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
4: எல்லாமே மொத்தம் எவ்வளோ வாங்கி பண்ணிட்டு இருக்கோம்.
0: ரொம்ப நன்றிங்க.
4: எனக்கு நம்பர் வேணும்னா நம்பர் சொல்கிறேன். 8489-9893-28. ஓகே, நன்றி.
0: அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இங்கே கையை காமிக்கிறாங்க வேகமாக, என்கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேர் என்னன்னு கேட்போம்.
5: வணக்கம், என் பேர் வந்து அனிதா. நான் அண்ணா நகர் ஓஎஸ்டியில் வந்து ஷாப் வச்சுருக்கேன். ஷாப் நேம் வந்து நவிரா உமன்ஸ் கலெக்ஷன். என்னோடய சொந்த ஊர் வந்து இளம்பிள்ளை, அதனால் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் பண்ண நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. யாராச்சும் ட்ரெஸ் வேணும்னா அண்ணா நகர் இல்லை திருச்சியில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சுடுவோம். முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து நெசவாளர் குடும்பம்னால நாங்கள் தறி தான் ஓட்டுறோம். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இளம்பிள்ளையில் வந்து டைரெக்டாக வந்து சாரீ வாங்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.
0: எனக்கு ஒரு பேர் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இளம் பிள்ளைன்னு உங்க ஊருக்கு பேர் வந்ததுக்கு ஏதாவது காரணம் தெரியுங்களா?
5: அங்க வந்து ஒரு வயதானவர் வந்து அந்த கோயில் சித்தர் கோயிலுக்கு வந்ததுனால வயதானவர் வந்து இளமையா மாறதுனால இளம் பிள்ளை அப்படின்னு சொல்லி பேர் வந்து பிள்ளைக்கு பாட்டி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு பாட்டி சொன்னாலும் அதை நான் உண்மை நினைச்சுக்கிட்டேன்.
0: நன்றிங்க. இவ்வளவு உங்க ஊர் பேர் வந்து இளமையில உங்களை பார்த்தாலுமே இளம் பிள்ளையா தான் தெரியுறீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்ததா இப்ப நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு சொன்னா, இங்க ரெண்டு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். வாங்கம்மா, என்னென்னலாம் வாங்குனீங்க, என்னென்ன பாத்துருக்கீங்க?
6: என்னன்னா கஸ்டமர் வந்து இல்ல நான் வாங்கிட்டு வந்து அப்புறம் பேசுறேன் அப்படிங்கிறாங்க, அதனால இவங்க ஸ்டால் வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்,
7: என் பேரு நபிலா. நான் ஒரு 6 வருஷமா வீட்லயே ஹோம் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்கானிக் தான். ஏபிசி மால்ட், பீட்ரூட் மால்ட், தல்தினா, மஞ்சள் மால்ட், அப்புறம் செவ்வாழை மால்ட், நேந்திர மால்ட், இந்த மாதிரி எல்லா வகையான மால்ட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆர்கானிக்கா எல்லாம் ஹெல்த்தியா இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா இருக்கும்.
6: நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்க நம்ம சொல்றதை கேட்டா வீட்டுல இருந்துதான் உங்களுக்கு

0: நிறைய எண்ணங்கள் எல்லாம் உதயமாயிருக்கு கவனிச்சிங்களா. அதாவது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா குடுக்கணும், நமக்கு இந்த இது வந்து ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த வீட்ல இருந்துதான் அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் தோணி இதெல்லாம் வந்து பண்ணிருக்கீங்க. இன்ஸ்டன்டா அப்படியே குடுக்கலாம், பிள்ளைங்களுக்கும் குடுக்கலாம், ஹெல்த்தியா இருக்கும். அது ரத்தம் கம்மியா இருக்கவங்களுக்காக தான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது நானு. பீட்ரூட் மால்ட்லாம் ஒரு நாளைக்கு 4 வேளை ஒரு 20 நாள் குடிச்சாவே 5 பாயிண்ட் ரத்தம் ஒரு இது. நிறைய பேர் குடிச்சு பார்த்துட்டு ப்ரூஃப் கூட காமிச்சிருக்காங்க, அதனால கொஞ்சம் அப்படியே பண்ண ஆரம்பிச்சேன்.
1: ஓகே, நம்ம வெறுமனே காயா சமைச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. முக்கியமா குழந்தைங்களை விடுங்க, நமக்கே பிடிக்க மாட்டேங்குதே.
0: இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கு. கொக்கோ பவுடரும் அதுல பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறதுனால அதுவும் ஆட் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பிடிக்குது, நல்லா இருக்கு.
1: ஓகேமா, உங்களோட பேர் சொல்லுங்க.
2: என் பேர் பதுரநிஷா. நம்ம வந்து நிஷு ஹோம்மேட் ஹெல்த் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 இயர்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன்ல இப்ப 2 இயர்ஸா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.

0: ஒரு 5 இயர்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன்ல இப்ப 2 இயர்ஸா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தா, மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் இருக்கு, மல்டி பெனிஃபிட் ஹெல்த் மிக்ஸ் இருக்கு, பாரம்பரிய தோசை மிக்ஸ் இருக்கு, பாரம்பரிய சப்பாத்தி மிக்ஸ் இருக்கு. இது மாதிரி ஒரு 10 வெரைட்டியான ஹெல்த் மிக்ஸ் இருக்கு. இதுல வந்து 10 பொருள் போட்டு நம்ம புட்டு மிக்ஸ் ரெடி பண்றோம். அதுவுமே யூனிக்கான பொருள் தான் நம்மளோட ப்ராடக்ட்ல. அதே மாதிரி 38 பொருள் போட்டு நம்ம பண்றோம். அதுவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸ் குடிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆயிடும். வேலைக்கு போறவங்க எல்லாமே வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ குடிச்சு போனா உடம்புக்கு தேவையான அன்னைக்கு ஃபுல் டே அவங்களுக்கு எனர்ஜி கிடைச்சிரும். உங்களுக்கு வேணும்னா நிஷு ஹோம் அண்ட் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.
1: குட் மார்னிங், என்னோட நேம் சாஜிதா, நான் திருச்சி கேடி நகர்ல இருந்து வரேன். இங்க நாங்க வந்து பூமாலை வணிக வளாகம் கண்ட்ரோல்மெண்ட்ல ஸ்டால் போட்டிருக்கோம். பெண் தொழில் முனைவோருக்கான சுய உதவி குழுக்கள் மூலியமா ஸ்டால் போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் எப்படி இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் என்னோட பசங்களுக்கு உணவே மருந்துங்கிற கான்செப்டில் ஹெல்தி ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து நான் கொடுத்துட்டு இருந்ததுனால நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை முன்னிட்டு நான் வந்து ஹெல்த் மிக்ஸ், ட்ரெடிஷ்னல் ரைஸில் கஞ்சி மிக்ஸ், தோசை மிக்ஸ், மால்ட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீட்டில் இருந்து என்னோட இண்டிபெண்டாக எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண விஷயம் இன்றைக்கி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ என்னுடைய கோல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
2: தேங்க்யூ மேம். வணக்கம், என் பேர் ராணி. நான் நைல், என்னோட பிராண்ட் நேம் நைல் கலர்ஸ். நான் ஹேண்ட்மேட் சில்ஸ்டர் ஜுவல்ஸ் அண்ட் ஹேண்ட்மேட் அக்சசரிஸ்லாம் செஞ்சு சேல் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அக்கேஷனல் ஸ்பெஷல் அக்கேஷனலுக்கான ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் சேல் பண்ணிட்டுருக்கேன். என்ன வந்துட்டு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 63-81-85-65-90, இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நைல் கலர்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லையும் ஃபாலோ பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.
3: தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், என்னோட நேம் ஷர்மிளா கவியரசன், ஃபவுண்டர் ஆஃப் நியூட்ரி லைஃப் ஸ்டைல். நான் வந்துட்டு மில்லட் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 40+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 6 மாசம் குழந்தையிலிருந்து 60 வயசு பர்சன் வரைக்கும் என்கிட்ட வந்துட்டு ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நியூட்ரி லைஃப் ஸ்டைலுங்கிற இன்ஸ்டா பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு 880-70-33-154. நான் வந்துட்டு ஸ்டார்ட் அப் என்டர்பிரனருக்கு வந்துட்டு கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒயிட் லேபிளிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வாங்கி உங்களோட ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லா ஸ்டால்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்து இதோட ஆர்கனைசர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், உங்களோட பேர் சொல்லிடுங்க.
4: மேடம் வணக்கம், என்னோட பேர் திருநங்கை கஜோல். திருச்சி மாவட்டம் பூமலை வணிக வளாகத்தில் வந்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையின் மகளிர் திட்டத்தின் கீழே நான் வந்து இங்கே கடை வச்சிருக்கேன். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக திருநங்கைகளுக்கு அரசு மூலம் கிடைக்கப்பெற்ற முதல் கடை எங்கள் கடை தான்.
3: ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்டால் வந்து நிறைய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்கள் பேசினாங்க.
4: குறிப்பாக சொல்லணும்னா, திருநங்கைகளாக நாங்கள் வந்து பெண்களுக்காக ஏதாவது செய்யணும், இந்த சமுதாயத்துக்கு எங்களுடைய பங்கு வேணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாலை வந்து நாங்கள் திருநங்கையாக இருந்தாலும் பெண்கள் இதில் வந்து நிறைய பேர் வாழ்வாதாரத்துக்கு வந்து பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருந்த போது இந்த பூமலை வணிக வளாகத்தை நாங்கள் எடுத்து தமிழ்நாடு மகளிர் திட்டத்திட்ட பர்மிஷன் கேட்டு இலவசமாக இந்த ஸ்டால் அமைச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து திருநங்கைகள் வாழ்க்கையிலையும் இவங்க வாழ்க்கையிலையும் ஒரு மைல்கல்லாக இருக்கும்.
3: தேங்க்யூ ஸோ மச் மேம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு ஷென்பா கோமதி.
5: நிறைவு பெற்றது உங்களோடு நாங்க திருச்சி பூமாலை வணிக வளாகத்திலிருந்து நேரலையாக. நேரம் இப்பொழுது 12 மணி. கேட்கலாம் இனி
6: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணாக்கருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட உள்ள துறை சார்ந்த திட்டங்களில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டு வருகிறது.

0: மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, இத்துறையின் உயரதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று பிற்பகல் இத்துறையின் மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் நடைபெறவுள்ளது. முன்னதாக பெரம்பலூரில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர் செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அமெரிக்காவில் தமிழர்களின் ஆண்டு விழாவில் பங்கேற்று உலகத் தமிழர்களை இணைக்கக்கூடிய பணிகளை தொடங்க இருப்பதாகவும் குறிப்பிட்டார். 3ஆம் வகுப்பு வரை பாடப்புத்தகங்கள் தமிழகத்தில் மாற்றப்பட்டிருப்பதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் நெஞ்சக நோய் சிகிச்சை பிரிவில் நலம் ஏ வாட்ஸ்அப் சாட்போட் சேவையை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்துள்ளார். மருத்துவ சிகிச்சைக்கான முன்பதிவிற்கு இந்த திட்டம் வழிகோலுகிறது. வீட்டிலிருந்தபடியே 9612922999 என்ற எண்ணில் ஓபி புறநோயாளிகள் சீட்டுகளை பெறவும் வகை செய்யப்பட்டுள்ளது. தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். மதுரை மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரம் கிராமத்தில் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாகையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மேம்பாட்டு திட்டப்பணிகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்தந்த கிராம ஊராட்சிகளின் சாலை குடிநீர் தொடர்பான பணிகள் குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களுடன் விரிவான ஆலோசனைகளை ஆட்சித்தலைவர் மேற்கொண்டார். கிராம பகுதிகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் நாளை நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
1: குறளமுதம் காலமறிதல் 49ஆம் அதிகாரம் முதல் குறட்பா.

தன்னைவிட வலிமையான கூகையை பகல் நேரத்தில் காக்கை போரிட்டு வென்றுவிடும். அவ்வாறே பகைவரை வெல்லும் வேந்தர்க்கும் தகுந்த காலம் வேண்டும்.

0: வந்தது.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: பொதுவா முயல்கள் அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது அழகான பாதிப்பில்லாத செல்ல பிராணிகள் தான். ஆனா ஆஸ்திரேலியாவினுடைய மேக்வாரி தீவுல முயல்கள் ஒரு காலத்துல மிக கொடூரமான ஆக்கிரமிப்பு உயிரினங்களா மாறி அந்த தீவினுடைய சூழலையே சீரழிச்சிருக்குது. 1878 இந்த தீவிற்கு செல்லக்கூடிய மாலுமிகள் வேட்டைக்காரர்களுக்கு உணவு தேவையை உறுதிப்படுத்த முயல்கள் அங்கு களமிறக்கப்பட்டது. இது நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வா தோன்றினாலும் நீண்ட கால விளைவுகளை பத்தி யாருமே அப்போ சிந்திக்கல. தீவுல முயல்கள் வேட்டையாடி உணவா உட்கொள்ளும் இயற்கையான எதிரிகள் எதுவும் இல்லாததுனால அவற்றினுடைய எண்ணிக்கை மிக வேகமா அதிகரிச்சது. இது லட்சங்களை தாண்டி தீவினுடைய அடர்த்தியான தாவரங்கள் முயல்களாலேயே வேகமா கபலீகரம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பாதி காடுக்கு மேல அழிச்சிருச்சு. முயல்களினுடைய இந்த ஆக்கிரமிப்பு தீவினுடைய இயற்கையான சூழலை கடுமையா பாதிச்சுது. இதனால தாவரங்களை தின்று தீர்த்ததுனால நிலம் முழுமையா பாதுகாப்பு இல்லாததா மாறுது. இதன் மூலமா காற்று மழையினால மண்ணரிப்பு ஏற்பட்டு நிலச்சரிவுகள் உண்டாகுது. தீவினுடைய தோற்றமே முற்றிலுமா மாறுது. அங்க இருக்கக்கூடிய உயிர்வாழ் இனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு பெண்குயின்கள் போன்ற கடல் பறவைகளினுடைய கூடு கட்டும் இடங்களை சிதைத்து அவற்றினுடைய இனப்பெருக்கமும் பாதிக்கப்பட்டது. இந்த தீவினுடைய சூழலியல் அமைப்பை அறிந்த பாதுகாப்பு ஆர்வலர்கள்

0: கடினமான சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில திட்டங்களை தீட்டி தரை வழியா வேட்டையாடுறது, பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களினுடைய உதவியினோட முயல்கள் வேட்டையாடப்பட்டது. இந்த முயற்சியின் பலனா 2014 நிலவரப்படி மேக்வாரி தீவிலிருந்து முயல்கள் முற்றிலுமா ஒழிக்கப்பட்டது. இதன் விளைவா பல தசாப்தங்களா அழிஞ்சிட்டு இருந்த தாவரங்கள் மீண்டும் துளிர்விட தொடங்கி இருக்குது. நிலம் நிலை பெற்றது. கடல் பறவைகளினுடைய வாழ்விடங்கள் மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பி இருக்குது. மேக்வாரி தீவினுடைய இந்த வரலாறு மனிதர்களின் ஒரு சிறு தவறு எப்படி பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேட்டை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இது. இயற்கையை சிதைக்க ஒரு சிறு முடிவு போதும், ஆனா அதை மீட்க பல ஆண்டுகள் போராட்டமும் கோடிக்கணக்கான நிதியும் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா இப்போ 12:08 ஆச்சுங்க. இன்னைக்கு 12:10 மங்கை உலகம் நிகழ்ச்சியில கூட்டாஞ்சோறு, அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். 1 தேனிசை கீதங்களோடு வளம் வரும் மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் சிறுதானிய உணவு நோயற்ற வாழ்விற்கான வழிகாட்டி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கீதாஞ்சலி அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் பொருளாதார வளர்ச்சியில் கிராமங்கள், திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் ஆர் வழிவேலு அவர்களுடன் நேர்முகம். மூன்று மணிக்கு வரும் இசைத்துறல், 4 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள், இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5:00, 6:00 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். ஆறு மாநில செய்திகள், 7:00 முதல் அலைவரிசை உற்சாக உச்சம் கனவுகள் மெய்ப்பட போட்டித் தேர்வில் பயிற்சியாளர் எஸ் தியாகராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம் என்ற தொடரில் உணவே மருந்து திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கால் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. எட்டு மணிக்கு பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை 80-90 வெளிவந்த திரைப்பட பாடல்கள். 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருது.
3: வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வணக்கம். இன்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நாம பேச போகிற தலைப்பு கூட்டாஞ்சோறு தாங்க. கூட்டாஞ்சோறு என்றாலே ஏதோ ஒரு திருவிழா கொண்டாட்டம் போலதாங்க இருக்கும். குறிப்பா நம்ம சின்ன வயசுல அந்த விளையாட்டு தான் தனத்தோட நாம செய்த காரியம் இருக்குதே, அதுதாங்க உண்மையான கூட்டாஞ்சோறு. ஞாபகம் இருக்குதா? ஆளுக்கு ஒரு பொருளை வீட்டுல இருந்து எடுத்துக்கொண்டு வருவோம். யாராவது ஒருவர் அரிசி, இன்னொருவர் பருப்பு, ஒருத்தர் வெங்காயம், வேறொருவர் தக்காளி அல்லது விறகு கட்டை என என்கிட்ட இதாங்க இருக்கு, உன்கிட்ட என்ன இருக்கு என்று கேட்டு சேகரிச்சு எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பு மூட்டி சமைக்கும் போது அந்த அழகே தனிதாங்க. அது வெறும் சாப்பாடு.

மட்டும் இல்லங்க, அந்த வயதுல நமக்கு பகிர்ந்து கொள்ளுதல் அதோட ஒற்றுமைங்கிற பாடத்தையும் நமக்கு கொடுக்குதுங்க. சமையல சொல்லி கொடுக்கறதோட சேர்த்து பெரிய உணவகங்கள்ல கிடைக்கிற சுவையை விட அன்றைக்கு நம்ம ஆளுக்கு ஒரு பொருள் கொண்டு வந்து சமைச்ச அந்த சோறு சொர்க்கம் போல தாங்க இருந்தது. இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி FM Rainbow 102.1 ரோடு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு மங்கையர் உலகத்துக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு அப்படிங்கிறதாங்க பார்த்துட்டு இருக்கோம். நம்ம காலத்து குழந்தைங்க இப்போலாம்

0: கிச்சன் செட் பொம்மைகளை வந்துருச்சுங்க. ஆனா நம்ம காலத்துல நிஜமான காய்கறிகள், நிஜமான அடுப்பு, நிஜமான பசி, ஆளுக்கு ஒரு பொருளை பங்கிட்டு செய்த அந்த சமையல் எவ்வளோ பெரிய பாடம் இருந்திருக்கும் தெரியுங்களா? பகிர்ந்துண்ணுதல் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிட்டோங்க. இதை பத்தி பேசுறதுக்காக நம்மோட இனிப்புல ஒரு நேயர் இணைறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் வனப்பாறை வட்டம் ஒண்டிவட்டி பஞ்சாயத்துலேருந்து நரியம்பட்டி கிராமம் வடக்கிலிருந்து பேசுகிறேன் மேடம். அகிலாண்டம்.
0: அகிலாண்டம்மாம்மா, பேரை சொல்ல மறந்துட்டீங்க. சரிங்கம்மா, உங்களோட கூட்டாஞ்சோறு நினைவுகளை பகிர்ந்துக்கோங்கம்மா. எப்படி எல்லாம் செஞ்சீங்க சேட்டைகள்லாம் அப்படின்ட்டு?
1: நாங்கள் பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் லீவு நாளையெல்லாம் 10 பிள்ளைங்க சேர்ந்துக்கோங்க மேடம்.
0: 10 பேர். அப்போ நிறைய பொருள் கிடைச்சிருக்கும்.
1: ஆமா, அரிசி ஒருத்தர் பருப்பு ஒருத்தர் ஒருத்தர் சட்டி பாத்திரம் எடுத்துட்டு வருவாங்க மேடம். ஆடு மாடு ஓட்டி காட்டுல போய் சமைச்சு எல்லாரும் உட்காந்து வட்டமா உட்காந்து சாப்பிடறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாதி பிரிவினையெல்லாம் இல்லாம
0: இப்பவே உங்களுக்கு முகத்துல சந்தோஷம் அப்படியே துள்ளுதே.
1: ஆமா, சாதி இந்த சாதி அந்த சாதி இந்த சாதி எல்லாம் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டோம். ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடறப்ப.
0: சரிங்கம்மா, வீட்டுல இருந்து பொருட்கள்லாம் எடுத்துட்டு வர்றப்போ வீட்டுல இருக்கவங்க அம்மா அப்பா எல்லாம் திட்ட மாட்டாங்களா, ஏ எதுக்கு கொண்டு போய் பொருள் எல்லாம் வீணாக்குற அப்படின்ட்டு?
1: அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க மேடம். அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம
0: தெரிஞ்சு தெரியாமதான் போ, தெரிஞ்சா திட்டுவாங்கல்ல.
1: ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் தானே எடுத்துட்டு போறேன்.
0: கொஞ்சமே எடுத்திருந்தாலும் இப்போ ஒரு பாத்திரமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வந்து ஒரு பக்குவமா சமைப்பாங்க, நம்ம வந்து அந்த பாத்திரத்தை ஏதோ நெளிச்சோ ஏதோ கொண்டு வரப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, அதனால ஏன் எதுக்கு எடுத்துட்டு போற அப்படின்னு திட்டுவாங்கல்ல, அதை கேட்டேங்கம்மா.
1: கூட்டாஞ்சோறுங்கிறது
0: யாருக்குமே ஒரு தெரியாமே போயிடுச்சு இல்ல.
1: ஆமா ஆமா மேம், அப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு வாரத்துக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி செய்வோம் மேடம்.
0: என்னென்ன சாப்பாடு எல்லாம் செஞ்சிருக்கீங்கம்மா? அது மாதிரி என்னென்ன செஞ்சிருக்கீங்க சமையல்ல?
1: தக்காளி சாப்பாடு செஞ்சிருக்கேன் மேடம்.
0: சாதம் செஞ்சிருக்கீங்க, கரெக்டா அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சா? சின்ன அடுப்பை மூட்டி செய்யும் போது அந்த பக்குவம் கரெக்டா வந்துச்சுங்களா?
1: கல்லை கூட்டி கல்லை வச்சு மூணு பக்கமும் அடுப்பு மாதிரி கல்லை வச்சு அதுக்கு மேல சட்டி வச்சு வரவு
0: அரிசி வேகல பருப்பு வேகல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களாமா? தெரிஞ்சுதான் பண்ணீங்க. எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு நீங்க பண்றப்போ? அப்படிதாங்கம்மா. சரிங்கம்மா, இனிப்புல வந்ததுக்கு
1: ரொம்ப நன்றி.
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா பகிர்ந்துகிட்டதுக்கு உங்களோட நினைவுகளை.
1: நன்றி மேடம், எனக்கு லைன் கிடைச்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம்.
0: சரிங்கம்மா,
1: ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு மேம். நானும் 60 வருஷமா கேட்டுக்கிட்டு.
0: 60 வருஷமா கேக்குறீங்களாம்மா? பாராட்டுக்கலாம்மா, தொடர்ந்து கேளுங்கம்மா. தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு நிறைய பல்சுவையான நிகழ்ச்சிகள் எல்லாம் வழங்கிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியாக 12:26 கடந்தாச்சுங்க. இன்னைக்கு மங்கையர் உலகத்தோட தலைப்பு கூட்டாஞ்சோறு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கூட்டாஞ்சோறு அதாவது உங்களோட அந்த பழைய நினைவுகளை தூசு தட்ட பாதுகாப்பாக இருக்கும், எனக்கு தெரியும். அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள தயங்காதீங்க. யாராவது ஒரு தோழி அந்த சமையலை செய்யும்போது மற்றொரு ஒரு அடுப்பை ஊதிக்கிட்டு இருக்கதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தர் கண்ணுக்குள்ளே புகை இருந்தாலும் அந்த சிரிப்பு மட்டும் குறையவே குறையாதுங்க. அந்த அழகான தருணங்கள் இன்னைக்கு நாம் மீண்டும் அசை போடலாம். தோழி தொட்டு வர வேண்டிய எண்கள் 04-31 என்ற முன்னிணைப்பு என்னோட 240-102-1 அறிமுக நேயர்களுக்காகவும் 246-102-1 வழக்கமான நேயர்களுக்காகவும் இது காத்துக்கிட்டே இருக்குங்க. இணைப்புல ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: அரியலூர் மாவட்டம்

0: வணக்கம். குலமாணிக்கம் மஞ்சுளா டைலர் பேசுறேங்க மேடம்.
1: மஞ்சுளா டைலர் பேரு நல்லா இருக்குமா? சொல்லுங்கம்மா, உங்களோட நினைவுகள். அது என்னமா டைலர் பின்னாடி சேர்த்துருக்கிறீங்க?
0: மஞ்சுளா டைலர்
1: உங்களோட கடையோட பேருங்களோ? அது
0: என் பேர் மஞ்சுளா, நான் டைலர் வேலை செய்யறேங்க,
1: அதனால டைலர்னு பின்னாடி சேர்த்துக்கிட்டீங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்கம்மா.
0: கூட்டஞ்சரா எல்லாருமே ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆகுவோம் மேடம்.
1: நாலஞ்சு பேர்
0: அதுல வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா சாயந்தரம் வந்து குழம்பு வைக்கலாம்னு காய் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போனாங்க.
1: நீங்க
0: அதுல போயிட்டு ரெண்டு காய், மிளகாத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டேன்
1: மேடம்.
0: எங்க அம்மா வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்க காய் வாங்கி வச்சனே காணாமே அப்படின்னு வந்து கேட்டு தொடப்பத்தாலே அடி அடின்னு அடிச்சாங்க மேடம். போவியா போவியா அம்மா அடி
1: அடி வாங்கியும் நீங்க கேக்கல, கூட்டாந்து சாப்பிட்டே ஆகணும்
0: இன்னைக்கு.
1: ஆமா, அந்த ஒரு ருசியே
0: இப்ப நம்ம எப்படிதான் செஞ்சாலும் அந்த டேஸ்ட்
1: கிடைக்கவே
0: வராது மேடம்.
1: ஆமாமா, ஆமாமா,
0: அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். அவ்வளவு
1: அன்னைக்கு என்ன சமையல், அன்னைக்கு என்ன சாதம் செஞ்சீங்கம்மா?
0: தலைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். பழசெல்லாம் நினைவுக்கு கொண்டு
1: வந்துருக்கீங்க. ஆமாமா, ஏன்னா நாங்களும் அதெல்லாம் பண்ணிருப்போம்ல, அதனாலதான் சரி உங்களையும் பேரனா கொண்டு வந்து உங்களோட நினைவுகளை வெளிப்படுத்தணும்னு நினைச்சோம்மா.
0: ஆமாங்க மேடம், அதான் பழசை நினைக்க இப்பதான் நமக்கு டைம் இல்லையே. நம்ம தான்
1: அதுக்குதானே நாங்க இருக்கோம், நாங்கதான் தினம் தினம் ஒரு பேரன தலைப்பு வச்சு உங்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம்ல.
0: ஆமாங்க, ஆமாங்க, ரொம்ப நன்றி மேடம் இந்த தலைப்பு வச்சதுக்கு.
1: நன்றிமா, நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
0: சரிங்கம்மா, நன்றிங்க.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: வந்தாச்சு வந்தாச்சு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தாங்க. இன்னைக்கான தலைப்பு கூட்டாஞ்சோறு பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம். கூட்டாஞ்சோறு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குழுவா சேர்ந்து அந்த தோழி

0: தோழிகள்லாம் சேர்ந்து மொத்தமாக பண்ணுவோம். அந்த தோழிகள்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க, யாருக்காவது ஃபோன் செஞ்சு பார்த்துருக்கீங்களா, அன்னைக்கு அந்த கூட்டாஞ்சோறு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம். நீங்களும் இதில் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா சொல்லி 431 என்ற முன் இணைப்பு என்னோட 240 102 1 மற்றும் ஒரு எண்ணான 246 102 1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வாங்க. இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: காளிமலை மேப்பதகுடியில இருந்து சுமதி பேசுறேம்மா.
0: சுமதி அம்மா சொல்லுங்கம்மா, உங்களோட நினைவுகள்.
1: காலாந்து பரிசை லீவ் போதெல்லாம் பசங்களா பிள்ளைங்களா சேர்ந்துட்டு போவோமா?
0: சரிங்கம்மா.
1: சேர்ந்துட்டு ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு போய் கல்லு அடுப்பு கூட்ட தெரியல.
0: கூட்ட தெரியல. என்னாச்சு, கீழே விழுந்துருச்சு?
1: என்னமா
0: கீழே? நம்மளே எடுத்துட்டு போறதே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிருக்கோம், அதுவும் கீழே விழுந்துச்சுன்னா அன்னைக்கு சமைச்சீங்களா இல்லையா?
1: உப்பு கீழே கொட்டிருச்சு. பக்கத்துல வீடே கிடையாது வாங்குறது எடுக்கிறது.
0: ஆமா, நம்ம வீட்டுக்கு தெரியாம பண்ணதுனால தூரமா போய் தானே பண்ணிருப்போம்.
1: ஆமாமா. அப்புறம் ஒரு பசங்களை விட்டு வீட்டுல வந்து உப்பு எடுத்துட்டு போய் செஞ்சு சாப்பிட்டு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு.
0: அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. உப்பு எல்லாம் சரியா இருந்துச்சா?
1: அப்புறம் உப்பு சரியா இருந்துச்சுமா? இப்ப அதே எங்க பிள்ளைங்க செய்யுதுங்கம்மா.
0: பரவாயில்ல, உங்க பிள்ளைங்க செய்யுதுங்க, பாராட்டுங்கம்மா.
1: இப்ப ஆமா, எங்க தோட்டத்துல எங்க பிள்ளைங்க வந்து நீ செஞ்சது மாதிரியே எனக்கு செஞ்சு கொடுமா அப்படின்னு.
0: ஏன்னா நீங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லிருக்கீங்க நாங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு.
1: ஆமா,
0: அதனாலதான் தெரிஞ்சிருக்கு.
1: அதனால வந்து இப்ப வந்து போன மாசம் கூட ஒரு டைம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க எல்லாம் நிறைய சேர்ந்து உட்காந்து ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து செஞ்சுட்டு ஒரு இலையில போட்டு எல்லாரும் உட்காந்து.
0: அதுதான். ஆமா, தட்டெல்லாம் எடுத்துட்டு போயிருக்க முடியாது. நம்ம ஒரு ஒரு கிண்ண எடுத்துட்டு போறதுக்கே வீட்டுல அடிச்சிருப்பாங்க. அதனால அங்க பக்கத்துல இருக்க இலையோ எதையோ ஒண்ணு எடுத்து போட்டு அதை சாப்பிடுறதே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கூட அந்த ஒரு இது கிடைக்காதுமா,
1: அவ்வளவு டேஸ்ட் இருக்கு.
0: ஆமா,
1: பசங்க சொல்லுவாங்க, அத்தை உங்க சாப்பாடு லெவலா இருக்குது.
0: லெவலா இருக்குன்னு சொல்லுவாங்களா? சரிங்கம்மா, சரிங்கம்மா, உங்களோட நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
1: இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நல்லா ஞாபகம் வருது இப்பதான்.
0: நன்றிமா, நன்றிமா,
1: நன்றிமா.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கூட்டாஞ்சோறு நினைவை பத்தி தான் பேசிருக்கிட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா 12:38 நொடிகளை கடந்துருச்சுங்க. இந்நேரம் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. அருமையான நினைவுகளை பகிர்ந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைய கூட்டாஞ்சோறு பயணம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப தலைப்பு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னீங்க, நன்றிமா. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, கூட்டாஞ்சோறு நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னென்னா, நமக்கு கிடைச்சதை குறைச்சி சமைச்சாலோ அன்பால் அதை நிறைவாக்க முடியும் அப்படிங்கிறது தாங்க. அந்த சின்ன வயசில் அரிசி பருப்பு வெங்காயம் மட்டும் இருந்தாலே ஒரு பெரிய விருந்து மாதிரி அதை நம்ம கொண்டாடிக்கும். இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய இருந்தும் அதை ஆனால் கூடி சமைக்கிற அந்த ஒரு தருணங்கள் எனவோ குறைஞ்சின மாதிரி தோணுதுமா. மதிய வேளையில் அந்த பழைய கூட்டாஞ்சோறு மனத்தோடு உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையும் சுமந்து செல்லுங்கள். கூட்டாஞ்சோறு என்பது வெறும் அரிசி பருப்பு கலவை மட்டுமல்லங்க, அது நட்பு மற்றும் உறவோட ருசி என்ற கருத்தோட இன்னைக்கு இந்த பகுதி நிறைவு செய்கிறேங்க.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை

0: 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1,00,000 கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991ஆம் ஆண்டில் இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு

0: உள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசர் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானுப்புரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின்போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சைல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
2: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.
8: தாரி கிஸ்மத் குலாம் லிக்கிடுவேன். ராணி குலாம் ராஜா நம்ம

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஆகாஷ்வாணி 102.1 இல் பாப்கார்ன்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் இப்பொழுது 1:00. கேட்கலாமா இனி?
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் 2 நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணாக்கருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் நெஞ்சக நோய் சிகிச்சை பிரிவில் நலம் AI வாட்ஸ்அப் சாட்போர்ட் சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மருத்துவக் கல்லூரிக்கு நிகர்நிலை மருத்துவக் கல்லூரி அந்தஸ்து பெற தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் நியமனம் செய்வதற்கான தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். பல்கலைக்கழக தேடல் குழு தொடர்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ள நிலையில் அதன் அடிப்படையில்தான் குழு அமைக்க முடியும் என்று கூறினார். நாகையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மேம்பாட்டுத் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்தந்த கிராம ஊராட்சிகளின் சாலை குடிநீர் தொடர்பான பணிகள் குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களுடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் நாளை நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

நேரம் இப்போது சரியாக 1:03 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. அஞ்சல் அட்டையில் மையிட்டு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு விருப்ப பாடலின் பின்னே மறைந்துள்ளது ஒரு அழகான நினைவும் அதனோடு சம்பந்தப்பட்ட மனிதர்களும். பழைய பாடல்களில் ஒளிந்திருக்கும் கருத்தும் இசையும் அதனை மேலும் அழகாக்கும் குரலும் தேனினை நீக்கட்டும் மதுரை கீதமாய் எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி குமரன் ஸ்ரீதேவி சூரியநாராயணன் வாசுகி பார்கவி மீரா சீதாமணி சக்தி ஜனார்தனன் மாலதி தங்கமாய் ரமேஷ் ஜெயந்தி மணிமாலா மந்தாகினி ஆகியோர் இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் பாவ மன்னிப்பு. இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல்

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மதுரை கீதத்தில் அழகான திரை இசை பாடல்கள்லாம் நேர் வெப்பமாக கேட்டுட்டு இருக்கோம். அஞ்சல் வழியாக வந்தவை. இனி வரக்கூடிய பாடல் பாக பிரிவினை. இந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், பி லீலா குழுவினருடன். பி கல்யாண சுந்தரம் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்காங்க எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். இந்த பாடலை தன்னுடைய விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. வண்டியூர் கவிபாரதி ரோடு, அஸ்திரீஷ் பவ்யா, உபேந்திரன் ஸ்ரீதேவி ஆகியோர்.

0: நேரம் இப்பொழுது 1:15 கேட்டு இருக்கோம். அழகான திரை இசை பாடல்கள் மதுர கீதமாய்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கிறது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய இந்த பாடல் நிமிர்ந்த நில். இந்த திரைப்படத்திலிருந்து கருமண்டபம், தெற்கு தெரு, முத்துலட்சுமி, சுதன், சந்துரு, சாந்தி, ராகவன், புஷ்பம், காயத்ரி, அருள், விஸ்வா, குணா, ருக்மணி, அன்னக்கிளி இவங்க விரும்பி கேட்ட இந்த பாடலை நாமளும் கேட்கலாமா?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: மதுரை கீதத்துல தன்னோட விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க காவல்காரம்பாளையம் ஜி மகாலிங்கம். அவருக்கு பிடிச்ச பாட்டா அவர் கேட்டிருக்கிறது ஆண்டவன் கட்டளை. இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க இந்த பாடலை. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேரம் இப்பொழுது 1:26. பழைய காவிய கானங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நேயர் விருப்ப பாடல்களாய் அஞ்சல் வழியே நமக்கு வந்து சேர்ந்த கானங்கள். இனி வரக்கூடிய பாடல் ஊட்டி வரை உறவு. இந்த திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் எல்லாரீஸ்வரி பாடியிருக்காங்க. இந்த பாடலை எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். இந்த பாடல் தான் எங்களோட ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லால்குடி, லக்ஷ்மி நாராயணபுரம், எம் துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் ஆகியோர்.

0: நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ்
3: ஓபன்.
4: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஏதோ ஒரு தருணத்தின் ஞாபகங்களை, பொன்னான நினைவுகளை மீட்டெடுக்கும் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை கீதமா எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி வரக்கூடிய பாடல் சிவகாமியின் செல்வன். இதுதான் திரைப்படத்தின் பெயர். டி எம் சவுந்தரராஜன் இந்த பாடலை பாடியிருக்கிறார். எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். வாலியின் வரிகள் இந்த பாடலுக்கு உயிரோட்டுகின்றன. மலைக்கோட்டை ரங்கராஜ், தேசிகா, சரண்யாமணி, தனிஷ்கா இவங்க கேட்டிருக்காங்க இந்த பாடலை, தன்னோட விருப்ப பாடலா.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ், தலைநகர், திருச்சி.
5: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
9: நேர்களை உங்கள் நினைவிற்கு 2:15 வேளாண் அரங்கம். இந்த நிகழ்ச்சியில் சிறுதானிய உணவு நோயற்ற வாழ்விற்கு வழிகாட்டி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம், வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கீதாஞ்சலி அவர்கள். இதனைத் தொடர்ந்து கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் பொருளாதார வளர்ச்சியில் கிராமங்கள், திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் ஆர் வடிவேலு அவர்களுடன் நேர்முகம்.

மதுர கீதத்தின் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவரின் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். வாலி வரிகளை எழுதியிருக்கிறார். இந்த பாடலை தன்னுடைய விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க கல்லுக்குழி, உலகநாதபுரம், முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி ஆகியோர்.

நேர்களை இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம் மதுரை கீதத்தில் பழைய திரை இசை பாடல்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களாக. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களும் இதில் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், போஸ்ட் கார்டு எடுங்க. நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மதுரை கீதம் பகுதி திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு உங்களுடைய பெயர் ஊர் பெயர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச பாடல் அது இடம்பெற்ற திரைப்படம் எல்லாத்தையுமே எழுதி அனுப்புங்க. உங்கள் நினைவிற்கு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம் இதில் கனவு மெய்ப்பட போட்டித் தேர்வு பயிற்சியாளர் எஸ் தியாகராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் உணவே மருந்து. திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் 2 நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். முன்னதாக இந்தோனேஷியாவின் பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பிராம்பணன் திருக்கோவிலை பார்வையிட்டு பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். பல்வேறு புனித தலங்களில் சிவபெருமானுடன் இணைப்பிற்கான தொடர் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணவருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவுள்ள துறை சார்ந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் ஆராயப்பட்டது. மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, அத்துறையின் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனா்.

0: காலச்சித்திரையின் நலத்திட்டங்கள் மக்களை உரிய முறையில் சென்று சேர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இத்துறையின் ஆலோசனைக் கூட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஊரக குடியிருப்பு திட்டம், முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் போன்ற திட்டங்கள் மக்களை சென்று சேர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்றால் அவை 7.5% உள் ஒதுக்கீடு உட்பட மாநில அரசின் இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்ற தேவையில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை வசூலிப்பதற்கான கட்டாயம் இல்லை என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நலம் AI வாட்ஸ்அப் சேவையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்.
1: எம்எம்சியில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல சாட்பாட் வசதியை அறிமுகப்படுத்திருக்கோம். இதுல என்னன்னா, நம்ம வீட்டில இருந்தபடியே இந்த நாள்ல இந்த டைம் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஆப்ல இந்த சாட்பாட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல, இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம கூட மக்கள் வரலாம். இது இன்னும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்க விரிவுபடுத்த போறோம். சோ ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்க செஞ்சா போதும், ஆதாரம் இல்லாம கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம்.
0: தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமை சரி செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் தமிழர்களின் ஆண்டு விழாவில் பங்கேற்று உலக தமிழர்களை இணைக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறினார். 3 வகுப்பு வரை பாட புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு கண்காட்சியும் இடம்பெறுகிறது. ஊரக மேம்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஊட்டச்சத்து, கல்வி பிரிவுகளில் இந்திய மகளிரின் சாதனைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று பிற்பகல் இத்துறையின் மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் நடைபெறுகிறது. முன்னதாக பெரம்பலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுக மீண்டும் புத்துணர்வுடன் ஆட்சியில் அமரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திருச்சி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டார். தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். பல்கலைக்கழக தேடல் குழு தொடர்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதியில் காலை உணவு திட்ட செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பரிசுத் தொகை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அடுத்த மாதம் 25 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் மக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் கூறியுள்ளார். இருமத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் உரையாற்றினார்.
1: சுமார் 110 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் 4 இலவச வீட்டுமனை பட்டா, 26 பட்டா மாற்றம், மின்னணு புதிய குடும்ப அட்டை 57 பயனாளிகளுக்கு, பட்டு வளர்ச்சி துறையின் மூலமாக தளவாட பொருட்கள் மற்றும் பண்ணை உபகரணம் 3 நபர்களுக்கு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் மூலம் 4 நபர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் என சுமார் 110 பயனாளிகளுக்கு 37,78,532 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்டங்கள் இன்று வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களை பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் வகையில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று நேரடியாக விற்பனை செய்ய இந்த திட்டத்தின் மூலமாக வகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் செலவை குறைத்து உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த திட்டமானது முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று 55.56 அடியாக உள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 750 கனஅடி தண்ணீரும், கீழ் பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மழை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்கோவரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் இப்பொழுது 1:55 நிமிடம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: at $75 and 87 cents per barrel. West Texas Intermediate crude was trading 2.2% up at $71 and 96 cents per barrel when reports last came in. Benchmark domestic equity indices were trading around 0.8% down in the afternoon session today amid renewed geopolitical tensions in the West Asia. The Sensex plunged 590 points to 77,591, while the Nifty shed 185 points to 24,213 when reports last came in. And in football, Switzerland beat Colombia 4-3 in a penalty shootout in Vancouver to reach the quarterfinals of FIFA World Cup for the first time since 1954. With this win, Argentina will play against Switzerland in the quarterfinals. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi visits UNESCO World Heritage Site of Prambanan Temple in Yogyakarta, says India's participation in temple's conservation reflects shared cultural legacy of the two countries. Prime Minister Modi concludes his Indonesia visit, leaves for Australia to participate in third India-Australia annual summit. Two-day BRICS Women Ministerial Meeting begins in Kochi to strengthen cooperation on women's empowerment and sustainable development. Union Home Minister Amit Shah speaks to chief ministers of flood-affected states and assures all possible assistance from the centre. IMD forecasts heavy rainfall and thunderstorms over central and eastern parts of the country. Iran targets American military sites in Bahrain and Kuwait after a wave of US strikes. Global oil prices jump over 2%. And Switzerland beat Colombia 4-3 in penalty shootout to set up quarterfinals against Argentina in FIFA World Cup. And with that, we end the midday news.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உணவே மருந்து என்ற பழமொழிக்கேற்ப நம் முன்னோர்கள் ஆரோக்கியமான வாழ்வின் அடித்தளமாக சிறுதானியத்தை பயன்படுத்தினர். காலப்போக்கில் மறக்கப்பட்ட அந்த பாரம்பரிய உணவுகள் இன்று மீண்டும் ஆரோக்கியத்தின் அடையாளமாக மாறியுள்ளன. இதை பற்றி பல தகவல்களை நம்முடன் பகிர்கிறார் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கீதாஞ்சலி அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். உணவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஓரளவு கவனம் எடுத்துக்கிட்டு அவங்களோட உணவு முறையை மாற்றணும்ன்ற ஒரு அக்கறையோடு இருக்கிறாங்க. குறிப்பாக முன்னாடி நம்ம உணவோடு கலந்து இருந்த சிறுதானியங்களை மறுபடியும் நம்ம உணவு பழக்கத்தில் கொண்டு வரதுக்கு எல்லாருமே தொடர்ச்சியாக ஆர்வம் காட்டுறதை பார்க்க முடியுது. எல்லா ஊர்கள்லையுமே அங்கங்கே ஞாயிற்றுக்கிழமைகளில் மரபு சந்தை மாதிரியான நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுது. விவசாயிகள் நிறைய பாரம்பரிய ரகங்கள் சிறுதானியங்கள் இதெல்லாம் விதைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம உணவோடு அது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் இழந்து இந்த ஆரோக்கியத்தை திருப்பி மீட்டெடுப்பதற்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாவதற்கும் இந்த சிறுதானிய உணவு பழக்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணியாக இருக்கு. அந்த வகையில் இந்த சிறுதானிய உணவு பழக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும், என்னென்ன நன்மைகள் அப்படின்ற தகவல் எல்லாம் சொல்றதுக்கு நம்ம கூட திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்தினோட உதவி பேராசிரியர் டாக்டர் கீதாஞ்சலி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். மேம் வணக்கம். மேம்
4: வணக்கம் சார்.
3: சிறுதானியங்கள், இந்த சிறுதானியங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க மேம். நம்மளோட உணவு பழக்கத்துல ஒரு காலத்துல சாப்பிட்டுட்டு இருந்ததுதான், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் மாவு சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை நிறைய எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த துரித உணவுகள் இந்த மாதிரியான பழக்கமும் அதிகமாச்சு. இன்னமும் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வந்து இந்த சிறுதானியத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உணவோட அவங்கவுங்க வீட்டுல கொஞ்சம் இந்த சிறுதானியங்கள் புழங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சிறுதானியங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
4: சிறுதானியம்ன்றது கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்ற பாரம்பரிய தானியங்களை தான் சிறுதானியம் என்று சொல்கிறோம். இதில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து அளவாக இருக்குது, அதுவும் இல்லாமல் சீக்கிரம் செரிமான ஆகாது. இதே நம்ம அரிசி உணவு சாப்பிடும்பொழுது வேகமாக செரிமானம் ஆகிடும், ஆனால் இது வந்து சீக்கிரம் செரிமான ஆகாதனால கொஞ்சம் கொஞ்சமாக அது ரத்தத்தோட அளவில் கலக்கும்போது இது வந்து நல்ல ஆரோக்கியமான உணவாக நமக்கு கருதப்படுது. அதனால தான் இப்போ வந்து இதை அதிகமாக எடுத்துக்க சொல்லி டாக்டரும் சொல்கிறாங்க, எல்லாருமே இது எடுத்துக்க ஆர்வம் காட்டவும் செய்கிறாங்க.
3: அதாவது லோ கிளைசமிக் இன்டெக்ஸ்னு சொல்றோம், உடனே அந்த உடம்புல இருக்கிற அந்த சர்க்கரை அளவு வந்து கூடாம கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல கூடுறதுனால அது ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கு அப்படின்றீங்க. நார் சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம் சிறுதானியங்கள்லாம். இப்போ இந்த சிறுதானியங்கள்

0: நம்ம ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் வேற என்னென்ன எல்லாம் இருக்குங்க மேம்?
1: சிறுதானியத்துல நார் சத்து மட்டும் கிடையாது, இரும்பு சத்து, கால்சியம், ஆக்சிஜனேற்றிகள், ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க, இது எல்லாமே அதிக அளவுல இருக்கிறதுனால உடல் நலத்தை பாதுகாக்க இது ரொம்ப உதவுதுங்க சார்.
0: பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி உணவுகளை தான் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இந்த சிறுதானியம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கடைகள்ல கூட ஒரு சில கடைகள் இந்த மாதிரி சிறுதானிய கடைகள்லாம் வந்திருக்கு. தினசரி சாப்பிடுற உணவுகளான இட்லி, தோசை, அந்த மாதிரியான விஷயத்திலே பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள்லாம் கலந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
1: சார், வாழ்க்கை முறை நோய்கள் தான் இதுக்கு காரணம். இப்போ வந்து நிறைய நோய்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. சர்க்கரை நோய், உடல் பருமன், அதிக இரத்த அழுத்தம், இருதய நோய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிச்சதுனால இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவை அந்த காலத்துலேருந்தே சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதனால இதை எடுக்கும் பொழுது அது எல்லாமே கட்டுப்படும். அதுவும் இல்லாமல் இது கொலஸ்ட்ரால் லெவலை குறைவிக்குது, அப்புறம் நார் சத்து இருக்கிறதுனால உடலில் இருக்க நல்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்துது. இந்த மாதிரி பல காரணங்கள்னால இது மேலே ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு.
0: ரெண்டாவது, இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட நீரிழிவு நோய்க்கு வந்து ஒரு தலைநகரம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து ஒரு 40 வயசு 50 வயசு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது, இப்போ இன்னும் சின்ன வயதிலே இந்த நோயோட தாக்கம் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நீரிழிவு நோய் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த சிறுதானியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நல்லதுங்க மேம்? உண்மையிலேயே அது பயனுடுமா அவங்களுக்கு?
1: கண்டிப்பா பயன்படும் சார். இது வந்து மெதுவா செரிமானமாகும். அப்போ என்ன ஆகும், ரத்தத்துல வந்து சர்க்கரையோட அளவு திடீர்னு அதிகரிக்காது, சோ கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் இதை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ஏற்ற உணவுன்னு சொல்றோம். இது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு, அதனால எல்லாருமே இதை சாப்பிட சொல்லி பரிந்துரை செய்யறாங்க. நம்ம எல்லா நாளும் சாப்பிடலாம் கூட அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 2 நாள் அந்த மாதிரி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது. வயதானவங்களுக்கு முக்கியமா இதை சாப்பிட சொல்லி அறிவுறுத்துறாங்க.
0: சரி, இப்போ இன்னொன்று ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்குது, இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது. ஒபிசிட்டி வந்து இப்ப சின்ன வயசுல இருந்தே நிறைய இருக்கு. ஏன்னா ரொம்ப அதீதமான சர்க்கரை அளவு இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுறாங்க, சாக்லேட்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிடுறாங்க. அப்புறம் உணவு பழக்கங்கள், துரித உணவுகள், அது இதுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி ஒரு பெரிய சிக்கலா இருக்கு, டயபிட்டிஸ்லாம் வர்றதுக்கு ஒரு காரணியாகவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சிறுதானியங்கள் உடல் எடை குறைக்கிறதுல ஏதாவது உதவி பண்ணுமா?
1: கண்டிப்பாங்க சார். இப்போ இதுல வந்து நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமானமாகறதும் லேட் ஆகுறதுனால அவ்வளவு சீக்கிரம் பசிக்காது. ஸோ இப்போ நம்ம நிறைய பசிக்கிறதுனால தான் தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு நிறைய விஷயங்களை குழந்தைங்க பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இது வந்து கரெக்டான அளவில் தேவைப்படுற சத்துக்கள் எல்லாம் இதில் இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிடும்பொழுது உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதை ஒரு ஃபுட்டாக எடுக்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கான பலனை வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப நல்லதும் கூடங்க சார்.
0: சரிங்க. கம்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ கம்புலாம் ஒரு காலத்தில் ரெகுலராக நம்ம உணவில் இருந்தது தான், இப்போ தான் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். கம்பு சாப்பிட்றதுனால குறிப்பாக என்னென்ன நன்மைகள் நம்ம?
1: கம்புல வந்து அதிக அளவு இரும்பு சத்து இருக்குங்க சார். ரத்த சோகை வந்து இப்போ நிறைய பெரியவங்களுக்கும் சரி சின்ன குழந்தைங்களுக்கும் சரி அதிகமாக காணப்படுது. நல்லா நியூட்ரிஷன் இருக்கு, நிறைய சாப்பிடுறோம், எல்லாமே இருந்தாலும் சில டைம் குண்டா இருக்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த ரத்த சோகை நோய் வந்து இருக்குது. அது அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. செக் பண்ண போகும்போதுதான் இவ்வளவு ஹீமோகுளோபின் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லவே செய்யறாங்க. இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இது ரொம்ப பயனுள்ள உணவா நம்ம கருதலாங்க சார்.
0: சரிங்க. அதே மாதிரி அடுத்து ரொம்ப முக்கியமானது திணை. மலைப்பகுதிகளில் வரக்கூடிய ஒரு பயிர். இந்த தினை, சாம, இதோட முக்கியத்துவம் என்ன? அது நமக்கு எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதா இருக்கும்?
1: திணையில வந்து புரதம் நிறைய இருக்குதுங்க சார். அது இல்லாம சாமை வந்து செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. வயதானவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப நல்ல ஒரு உணவா கருதப்படுது. அதனால இது ரெண்டுமே வந்து உடம்ப வந்து நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமா வச்சிருக்கும். இதுதான் இதோட இயல்புங்க சார்.
0: அதே மாதிரி சிறுதானியம் சாப்பிடும்போது நீங்க சொன்னீங்க முதியோர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வயதாகும் போது அவங்களுக்கு இதே சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், நரம்பு சார்ந்த சிக்கல்கள், எலும்பு, இது மாதிரி ஒவ்வொன்றதுலயும்
1: குறைபாடுகள்ஸ்ட்ராலும்
0: அது நம்ம சாப்பிடறனால என்னென்ன நன்மைகள் மேம்?
1: நார் சத்து வந்து ஃபர்ஸ்ட் குடலினுடைய இயக்கத்தை வந்து சீராக்குது, நல்ல மோஷன் போறது ரொம்ப உதவியா இருக்குது, மலச்சிக்கலை குறைக்குது, மேலும் குடல்ல இருக்கிற நல்ல நுண்ணுயிரிகளை வளர்றதுக்கு ரொம்ப உதவி செய்யுது. இப்போலாம் வந்து நிறைய பேசுறதே கட் ஹெல்த் பத்தி தானே எல்லாருமே பேசுறாங்க. அப்போ நல்ல நுண்ணுயிரிகள் இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும், எந்த வியாதிகளும் நமக்கு வராது.
0: சரிங்க. அதே மாதிரி இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் சர்க்கரை இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கிய ஒரு காரணியாக இருக்கு. அதை சரியா நம்ம மெயின்டைன் பண்ணணும்னாலே இந்த நோயையும் நம்ம சரியான முறையில் மேலாண்மை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சிறுதானியங்கள் அதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு, ரொம்ப கிளைசிமிக் இண்டெக்ஸா இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சர்க்கரை அளவு ஏறுதுன்னு. கிளைசிமிக் இண்டெக்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம்

0: சார், ஒரு உணவு வந்து இரத்த சர்க்கரையை எவ்வளவு வேகமா உயர்த்துது என்றது அளவிடுறது அளவுகோல் தான் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ். சிறுதானியங்கள்ல வந்து இது குறைவாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ஏற்றது. மெதுவா தான் அதோட ரத்தத்துல சர்க்கரை அளவு ஏத்தும். ஒரேடியா ஷூட் அப் ஆயிடுச்சு அப்படிங்கிற கண்டிஷன் வந்து சிறுதானியத்துல வராதுங்க சார்.
1: சரி, அடுத்து இந்த சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சத்து எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. புரத சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதுவும் குறிப்பா இப்ப 40 வயசுக்கு மேல எல்லாம் ஆகும்போது அவங்களுக்கு தேவையான மசில் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து புரத சத்துன்றது ரொம்ப அவசியமானது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிறுதானியங்கள்ல புரத சத்து எல்லாம் இருக்காங்க?
0: கண்டிப்பாங்க சார். குறிப்பா பார்த்தோம்னா திணை, சாமை, வரகு போன்றதெல்லாம் நல்ல புரத சத்து இருக்கு. உடம்பை குறைக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுங்க, புரோட்டீன் அதிகமா சாப்பிடுங்கிறாங்க. புரோட்டீன் வந்து வழக்கமா என்ன பண்ணுவோம், சிக்கனு, முட்டை அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சாப்பிடுவோம். அதுலயே மாதிரிதான் இது வந்து தாவர புரதம். இது தாவர புரதம் வந்து இப்ப வெஜிடேரியனா இருக்கிறவங்க இதை பிரிஃபர் பண்ணி சாப்பிடுறது உடல் எடை குறைப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். அதுவும் இல்லாம தசை வளர்ச்சிக்கு, உடல்ல இருக்கிற அந்த பழுதுபாக்கும் அந்த நிறைய ரிப்பேர் மெக்கானிசம் நம்ம உடம்புல நடக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த தாவர புரதம் வந்து ரொம்ப உதவியா இருக்குங்க சார்.
1: சரிங்க, தினசரி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் இதெல்லாமே நிறைய சொன்னீங்க. இதை எப்படி நம்ம சாப்பிடலாம்? கடைகள்ல ஒரு சில உணவுகளை பாக்குறோம், இது என்னென்ன மாதிரியான உணவுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? நம்மளோட உணவு கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன உணவா நம்ம செய்யலாம்? இது
0: இட்லி, தோசை, கஞ்சி, உப்புமா, ஈவன் வரகு சாதம், எந்த வந்தாலும் எதுல வேணா நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ நிறைய சின்ன சின்ன ஹோட்டலுங்களே பாத்தீங்கன்னா இதுக்குன்னே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நேஷனல் இயர் 2023 மில்லட்டுக்கு அப்புறம் சிற்றுண்டியே வந்து மில்லட் அடிப்படையில இருக்குது அப்படின்னா எல்லாரும் அதை தான் பாக்குறாங்களோ. வழக்கமா சாப்பிடுற இட்லி தோசை
1: மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி
0: எல்லாமே இருக்குங்க சார். ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க போறீங்கனாலுமே அதுக்கு தனியாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரேட்டுமே அதுக்கு ஏத்த மாதிரி கூட
1: தான் வைக்கிறாங்க. ஆமா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுதானிய உணவு அப்படிங்கறது அவங்க விரும்பி சாப்பிடுற மாதிரி தான் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா நார்மலா அவங்க ஒரு செட் ஆஃப் இது சாப்பிடும் பொழுது, அதுவும் குறிப்பா வந்து நம்ம நிறைய சுவை இருக்கிற உணவுகளை கொடுத்து பழக்கிடுறோம் முதல்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி உணவு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த உணவு ஏதோ ஒரு வகையில கொடுத்துதான் ஆகணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சிறுதானிய உணவுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம்?
0: குழந்தைங்களுக்கு முக்கியமா இப்போது வளர்ச்சி வேண்டிய அத்தனை சத்துக்களும், தாதுக்கள், முனரல் எல்லாமே வந்து சிறுதானியத்துல இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகளா செஞ்சு கொடுக்கலாங்க சார். டேஸ்ட் எல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க சார், எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க.
1: சரிங்க, நம்ம பொதுவா சாப்பிடுறது அரிசி. அப்படி இருக்கும்போது இந்த அரிசி சிறுதானியம் இதுல என்ன பெரிய வேறுபாடு? ஏன்னா இப்ப அதுலயே நிறைய நம்ம யோசிப்போம், நம்ம உலகமா சாப்பிடறதானே, ஏன்னா அதோட விலை இதோட விலை எல்லாம் பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கு ஏன் நம்ம அதே சாப்பிடலாமே எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு தோணும். ஆக்சுவலா அதுல என்னென்ன வேறுபாடுகள் இருக்குங்க
0: சார்? இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி சிறுதானியம் ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அங்கங்களா இருக்குது. இருந்தாலும் ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் இதை பத்தி குறிக்கிடும் பொழுது சில வேறுபாடுகள் நல்லா தெளிவாகவே நம்ம பாத்துக்கலாங்க சார். அரிசியில பார்த்தோம்னா அதிக அளவு கார்போஹைட்ரேட் மாவு சத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பாலிஷ் பண்ண அரிசி தான் நமக்கு கிடைக்குது. அதுல வந்து நார் சத்து, மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே அதுல போயிடுது. வெறும் சக்கரை அளவு மட்டும்தான் அதிகமா இருக்கும், ஸ்டார்ச் மட்டும்தான் அதுல இருக்கும். ஆனா சில சிறுதானியத்திலுமே நார் சத்து இருக்கு, புரதம், இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற தாதுக்கள் வந்து அதிக அளவுல இருக்கு. இது வந்து நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை எடுத்துக் கொடுக்கும். இதுல எல்லாம் எந்த பாலிஷ் அதெல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. அதெல்லாம் வேண்டிய எல்லா சத்துக்களும் போதிய அளவு இருக்கு.
1: அடுத்து கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு? குறிப்பா நம்மளோட ஆரோக்கியத்துல என்ன மாதிரியான மேம்பாட்டை அது ஏற்படுத்தும்?
0: கேழ்வரகுல அதிக அளவு கால்சியம் இருக்குங்க சார். இது என்ன பண்ணும், நம்ம பற்கள், எலும்பு நல்ல வலுவா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
1: சரி, பிளட் ஹெல்த் பத்தி தான் இப்ப எல்லாருமே பாக்குறோம், அதுதான் நிறைய கவனம் செலுத்துறாங்க, குறித்து நிறைய பேசுறோம். இந்த சிறுதானியங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதா?
0: இதுல ப்ரீபயோட்டிக் நார் சத்து இருக்கு, இது வந்து ப்ரீபயோட்டிக்னு சொல்றோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல பாக்டீரியாவுக்கு உணவா இது பயன்படுது. இப்ப உடல் நுண்ணுயிரிகள் வந்து நல்ல நுண்ணுயிரிகளும் இருக்கும், கெட்ட நுண்ணுயிரியும் இருக்கும். இப்போ நல்ல நுண்ணுயிரிகள் அதிகமா இருந்ததுன்னா நமக்கு வியாதியே வராது. நம்ம உணவே மருந்துன்னு அந்த காலத்துல சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்க மறைமுகமா சொன்னது கட் ஹெல்த் தான் அவங்க சொன்னாங்க. அப்ப குடல் நுண்ணுயிரிகள், நல்ல நுண்ணுயிரிகள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஃபுட்டை கொடுக்கணும். அப்ப அது நல்ல ஃபுட்டா தான் நம்ம இப்ப சிறுதானியத்தை சொல்றோம். சிறுதானியம் சார்ந்த உணவுகள் எல்லாத்தையுமே வந்து ப்ரீபயோட்டிக்கா இருக்குதுன்னு தான் சொல்றோம் சார்.
1: சிறுதானியத்தை நம்ம சாப்பிடணும், சாப்பிடறதுல இவ்வளவு நன்மை இருக்கு அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னீங்க. அதை அப்படியே சாப்பிடறதோட அந்த முளைக்கட்டி பயன்படுத்தணும்னா என்னென்ன நன்மை இருக்கு மேம்?
0: மூளை சொட்டும் போது வைட்டமின் மற்றும் உயிர் சத்துக்கள் வந்து அதிகரிக்குதுங்க சார். செரிமானமும் ஈஸியா ஆகுது. நிறையவே இப்ப சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்காங்க சார் மூளை கட்டி சாப்பிடுறது.
1: இப்ப சிறுதானியத்துல இந்த மைக்ரோகிரீன் மாதிரிலாம் நம்ம பயன்படுத்த முடியுமா மேம்?
0: சிறுதானியத்துல மைக்ரோகிரீன்ஸ் எல்லாம் இப்போ பாத்துட்டு இருக்கோம், நிறைய ஆராய்ச்சிகளும் போய்கிட்டு இருக்குது. இதுல என்னன்னா பச்சையா சாப்பிடுவோம். இந்த காலத்துல வந்து இந்த முளைப்பாரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் 21 நாள் வரைக்கும் வளர்த்தி கோவில்களுக்கு எல்லாம் கொண்டு போவாங்க. இன்னைக்கு எல்லாம் என்னன்னா

0: அவ்வளவு நாள்லாம் வேண்டியதில்லை, ஒரு 7 நாள்லயே போதும். 7 நாள்லயே அறுவடை பண்ணி அதை வந்து பச்சையா தமல்லி கருவேப்பிலை மாதிரி மேல தூவி சாப்பாடுங்களோட சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அதுல அதிகமா இருக்கு, குளோரோஃபில் அதிகமா இருக்கு, வைட்டமின் மத்த எல்லா சத்துக்களுமே அதிகமா இருக்கு. அருகம்புல் ஜூஸ் சாப்பிட சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்ப இதையுமே கொஞ்சம் சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அது ரொம்ப சுகாதாரமா வளர்த்தணும், நுண்ணுயிரிகளும் அதுல இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா நம்ம சமைக்காம அப்படியே சாப்பிட போறோம், நுண்ணுயிரிகளுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அந்த விஷயத்துல மட்டும் நம்ம ரொம்ப பார்த்து உட்கொள்ளணும் சார்.
1: சரிங்க, சிறுதானியங்களோட உணவு பயன்பாட்டில் நம்ம கொண்டு வரும் பொழுது அது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியங்கள் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு சிறுதானியத்திலையும் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு நிறைய தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க மேம். நிறைவாக சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்துறது மூலமாக என்னென்ன விஷயங்களை மேம்படுத்த முடியும் அப்படிங்கறத சொல்லுங்க.
0: முழுசா நம்ம சிறுதானியத்துக்கே மாறணுங்கிறது அவசியம் கிடையாது, அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 2 நாள் முடிஞ்ச அளவுக்கு அப்படி சேர்த்துக்கும் போது நம்ம ஆரோக்கியம் நல்லா மேம்படும்.
1: சரிங்க மேம், நிறைய நல்ல தகவல் சொன்னீங்க. இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நேரில் எப்படி தொடர்பு கொள்ளலாம் மேம்?
0: என்னோட தொலைபேசி எண் கொடுக்குறேங்க சார்,
1: சொல்லுங்க.
0: 999-415-7056 9999-415-7056.
1: நன்றிங்க மேம்.
0: தேங்க்யூ சார்.
2: சிறுதானியங்களை நாம் அன்றாட வாழ்வில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் பல நோய்களை தடுக்கலாம், உடல் நலத்தை மேம்படுத்தலாம் போன்ற பல தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கீதாஞ்சலி அவர்கள். இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் நாம இப்ப கேட்க போறோம் கிராம சமுதாயம். பொருளாதார வளர்ச்சியில் கிராமங்கள். திருச்சி அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் ஆர். வடிவேலு அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். ஒரு நாடு பொருளாதாரத்துல முன்னேறணும் அப்படின்னு சொன்னா அது நகரத்தை மட்டும் சார்ந்து இல்ல, கிராமங்களை பொறுத்தும் இருக்கு. நம்ம நாட்டுல பெரும்பாலான மக்கள் கிராமத்துல தான் இருக்காங்க. அவங்க உற்பத்தி செய்யற உணவுப் பொருட்கள், பால், காய்கறிகள், பழங்கள், கைவினை பொருட்கள், சிறு தொழில் உற்பத்திகள் தான் நாட்டோட பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்குது. கிராமங்கள்ல விவசாயம் வளர்ந்தா உணவு பாதுகாப்பு உறுதியாகும், சின்ன சின்ன தொழில்கள் வளர்ந்தா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், மகளிர் சுய உதவி குழுக்கள் வலு பெற்றுச்சுன்னா குடும்பங்களோட வருமானம் உயரும். இது எல்லாமும் இணைஞ்சுதான் நாட்டோட பொருளாதார வளர்ச்சிய முன்னேத்துது. இன்னைக்கு நிகழ்ச்சியில பொருளாதார வளர்ச்சியில கிராமங்கள் பத்தி பேச இருக்கிறாரு திருச்சி அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் ஆர். வடிவேலு அவர்கள். வாங்க, வளமான சமூகத்திற்கும் வலுவான பொருளாதாரத்திற்குமான இந்த பயணத்தை தொடங்கலாம்.
4: வணக்கம் ஐயா.
5: வணக்கம் மேடம். இந்தியாவுடைய கிராம பொருளாதாரம் என்பது ஒரு கட்டமைப்பில் இருக்கின்ற பொருளாதாரமா இருந்திருக்கின்றது. அது ஆங்கில அரசாங்கம் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னாடி நம்ம சிறு குறு மன்னர்களால ஆளப்பட்டோம். அப்போது இருந்த கிராமப்புறம் என்பது ஒரு அடிமை நிலையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அரசர்கள் தான் எல்லா நிர்வாகமும் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு ஆசை, தன்னுடைய பசியை போக்கி இருக்க வேண்டும். அப்போதுதான் சேமிப்பு சிக்கனம் இதை பத்தி எல்லாம் பேசுவதெல்லாம் இல்லை. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்த பிறகு கல்வியில தான் இந்த மக்கள் சிந்தனை செய்வது வந்து தூண்டிவிட முடியும் அப்படின்னு சிந்திக்கிறாங்க. பாபிங்டன் மெக்காலே என்பவர் கல்வியை கொண்டு வராரு. அதன் பிறகுதான் மக்கள் சிந்திக்கிறாங்க, ஓ இப்படி இருக்குதா, அப்ப நம்முடைய வாழ்வு நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்முடைய தேவைகள் என்னன்னு சிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் கிராமத்தினுடைய மக்களுடைய வளர்ச்சியில் ஒரு உறுதுணையா இருக்கிறது. அதே காலகட்டத்துக்கு வந்த பிறகு மகாராஷ்டிராவில் இந்தியாவில் ஜோதிராவ் பூலே, அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அவர் கல்வி நிலையை பத்தி பேசுறார், மக்களுடைய வாழ்வு நிலைகள் சேமிப்பு இதெல்லாம் பத்தி பேசுறாங்க. அதே அவருடைய மனைவி சாவித்ரி பாய் பூலே, பெண்களுடைய பொருளாதாரத்தில் பங்கு இருக்கப்பட வேண்டும், அதுக்கு அடிப்படையாக பெண்கல்வி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் சில சீர்திருத்தம் பண்றாங்க. இது ஒரு காலகட்டம் போகுது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில இருந்து அயோத்திதாசர் பண்டிதர் பெண்கள் கல்வி பத்தி பேசுறாரு, குழந்தைகள் பத்தி பேசுறாங்க. அவங்க வந்து சுயமரியாதையோட வாழணும், அப்படி வாழ்ந்தாதான் மக்களுடைய வாழ்வு நிலை வளர்ச்சி அடையும்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதன் பிறகு பார்த்தோம்னாக்க அரசாங்கத்தினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. முதன் முதலாக பிரதம மந்திரியா இருந்தக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1952 சமுதாய வளர்ச்சி திட்டம், அதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோ

உரம் ஆரம்பிக்கப்படுகிறது. அது குறிப்பாக யாருக்காகனா சிறு விவசாயிகள், அங்க விவசாய தொழிலாளிகள், அவங்களுக்கு பல்வேறு திட்டங்கள், மானியங்கள், அப்புறம் உரங்கள் வழங்குறது, இப்படிலாம் கொடுத்துட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்கள், கிராமப்புறத்துடைய வாழ்வாதாரங்கள் சிக்கனமா வாழ வேண்டும் அப்படிங்கறத கொடுக்கறாங்க. பசியுடையனால அவங்க சிந்திக்க முடியல. அப்ப பசிய போக்கணும், ஏன்னா இந்தியாவுடைய கிராமம் என்பது ஒரு கட்டமைப்பில் ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையில இருந்தது. அந்த கட்டமைப்பை உடைக்கணும்னாக பசிய போக்கணும். அதே சமயத்தில் 1921 நீதி கட்சி ஆட்சி புரியுது. அவங்க என்ன பண்றாங்க, இது ஏன் இன்னமும் வறுமையிலே இருக்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்றாங்க. கல்வி அறிவு இடையில தடைப்பட்டு போகுது. அத பிறகு அவங்க ஆரம்பிக்கிறாங்க, சென்னையில பக்கத்தில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதி அப்ப கிராமமா இருந்த பகுதி அது. அப்போதான் அவங்க கல்வி நிலையத்தை ஆரம்பிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வரல. அப்ப அந்த பகுதிகள் சென்று போய் கேட்கிறாங்க, போய் என்ன ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது, பசியோட இருக்கிற பசங்களை அனுப்புனா சாப்பாடு எங்க போறான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சாப்பாடும் கொடுத்து உணவும் கொடுத்து கல்வியை கொடுக்கறாங்க. காமராஜர் பீரியட்ல கல்வி நிலையங்கள் உருவாக்குறாங்க 1956-60. அப்பயும் இந்த சாப்பாடு பிரச்சனை இருக்குது, பசி தான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராமப்புறத்துல வளர்ச்சி ஏற்படுகிறது. 1961 நில உச்ச வரம்பு சட்டம் கொண்டு வராங்க. அது சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அப்புறம் அது பிறகு 1969-70 என்னாக்க, நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை கொடுத்து ஆக வேண்டும் சொல்லிட்டு நில சீர்திருத்த சட்டத்தை வந்து வேகமா செயல்படுத்துறாங்க. அத பிறகுதான் நிலம் இல்லாதவனுக்கு நிலம் கொடுக்கப்படுகிறது, வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுக்கப்படுகிறது, பட்டா கொடுக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு வகைகளில் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது. ரேஷன் கடையெல்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது. இப்படி வாணிப கழகம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இப்ப வந்து 33,000 பொது விநியோக கடைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரேஷன் அட்டைகள் கொடுக்கப்படுகிறது.

0: 100 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா ஒரு மணிக்கு 45% சேவிங்ஸ் வைக்கணும்னு மிகப்பெரிய முன்னாள் இருக்கக்கூடிய பொருளாதாரஞ்சியெல்லாம் சொல்லிடுறாங்க. சைக்காலஜியில உளவியல் ரீதியாக சொல்றாங்க. ஆனா அதை அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க வேணும்னு சொன்னாக்கா கடைபிடிப்பது இல்லை. 100 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா 40% அது வந்து சேவிங்ஸ்ல வைக்கணும். இதை பின்பற்றாதனால வேண்டி அவர்கள் அதிகமாக வறுமையை நோக்கி செல்கின்றாங்க, வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கின்றாங்க.
1: இன்னைக்கு 10% மக்கள் தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி வருமானத்தை நம்பி இருக்கிறவங்க, மீதி 90% வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய சுய உழைப்பாலும் விவசாயிகளா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய வருமானங்கள் இங்க இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு.
0: என்னுடைய PhDயுடைய ஆய்வு வந்து கிராமப்புறத்துல பொருளாதார வளர்ச்சி தான், அதாவது விவசாய பொருளாதார வளர்ச்சி, கூலி தொழில் வளர்ச்சி தான். அவர்களுக்கு வந்து பொருளாதாரம் எப்படி வருது, வருமானம் வருது, ஆனா போதுமான அளவுக்கு வருமானம் வருது அவங்களுக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பல. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி சொல்லக்கூடிய 1991 புதிய பொருளாதார குழு கொண்டு வந்த பிறகு சிறு தொழிலுடைய வளர்ச்சி அதிகரிக்குது. சிறு தொழிலுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் போது விவசாயத்துல கிட்டத்தட்ட 100 பேர்ல ஒரு 30 பேர் 40 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலையும் பாக்கி 60 பேர் வந்து விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய வேலைக்கு சொல்றாங்க. இன்னும் குறிப்பா நகர்ப்புறத்துக்கு செல்றாங்க. முன்னாடி ஆண்கள் மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருந்தது. இப்ப அப்படி இல்ல, கல்வி அறிவு பெண்களும் பெற்றதுனால வேண்டி பெண்களும் வேலைக்கு செல்கின்றார்கள். இப்ப விவசாய வேலையை தவிர்த்துட்டு பாக்கி என்னன்னா திடீர்னா வேற சிறு சிறு தொழில்களுக்கு போறான். ஏன்னா 1989 செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிக்கப்பட்டது, சுய உதவி குழு மகளிர் திட்டம், அதன் மூலமாகவும் சில வளர்ச்சிகள் ஏற்படுகிறது, அதுல வருமானங்கள் வருது, கடனும் வழங்கப்படுகிறது.
1: அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கிராமப்புறத்தை எப்படியாவது முன்னேற்றணும், ஏன்னா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தா கண்டிப்பா நகர்ப்புறம் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இதுல என்னென்னவா இருக்கு?
0: அரசாங்கம் வந்து திட்டங்கள் வந்து தீட்டி கொடுக்க தான் முடியும், அத சரியான முறையில பயன்படுத்துவது மக்கள் தான். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வராங்க, ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு, அது கிராமப்புற ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு திட்டம். கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், கோழிகள் வளர்க்கலாம். உற்று நோக்கணும்னாக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி சில பேர் தான் இருக்கிறாங்க. பாக்கலாம் நகர்ப்புறங்களுக்கு இடப்பயிர் போய் வேலை செய்யறாங்க. இவங்க கிராமத்துல வரக்கூடிய கோழி வரப்பது நின்று போச்சு. அவங்க மாடனை விரும்புறாங்களை ஒழிஞ்சு அதோடைய செயல்படுத்துற முறைகள் வந்து தவிர்க்கிறாங்க. அந்த மாரி திட்டத்தெல்லாம் இவங்க செயல்படுத்தணும்னா சேமிப்பு குறைவா போச்சு. இவ்வளவுதான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிக்கப்பட்டாலும் எல்லாருமே அதை வந்து ஈடுபாடா இருக்கிறாங்களா, ஈடுபாடு இல்லை. அதனுடைய தாக்கத்தாலும் அவங்களுக்கு வந்து

0: என்ன பண்றாங்கனாக்க இந்த பொருளாதார நிலைமைகள் வந்து சீர்குலைவதற்கு காரணமா இருக்கிறது. அவங்க
1: ஆங்கிலேயருக்கு அடிமையா இருந்த மக்கள் எப்படி அதிலிருந்து விடுபட்டு கல்வி வளர்ச்சியால படிப்படியா தங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாங்க, பெண் கல்வி எப்படி அவங்களுக்கு சுயமரியாதைய தந்துச்சு, அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்துச்சு, சமூக நலத்திட்டங்கள் எப்படி கிராமப்புற மக்களோட வறுமைய போக்குச்சு, வளர்ச்சிய தந்துச்சு, கஷ்டப்பட்டு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சாலும் வறுமையை நோக்கி செல்ல காரணம் சேமிப்பு இல்ல ஆடம்பரம்தான், வரக்கூடிய வருமானத்தை நாம முறைப்படி பயன்படுத்தினாலே வளர்ச்சி தானா வரும். இப்படி பொருளாதார வளர்ச்சியில கிராமங்கள் பத்தி தெளிவா நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு திருச்சி அரசு சட்டக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் ஆர். வடிவேலு அவர்கள்.

0: ஒருத்தர் வந்து மீடியமா ஒரு வேலை செய்யறாங்க, வசதிக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறாங்க அப்படின்னாலும் பொருளாதாரம் அப்படின்றது ஒரு முதல் குறிக்கோள் அதனை இருக்கு.
1: 1990 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூஎன் யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் கீழே செயல்படுறாங்க. டபிள்யூஹெச்ஓ கீழே என்ன பண்றாங்கன்னாக்கா யுஎன்டிபி யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் உலக பன்னாட்டு வளர்ச்சி திட்டங்கள்னு கொண்டு வராங்க. மனிதனுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பட்டியலிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பாடு வேணும் அவங்களுக்கு, வீடு வேணும், உடை வேணும் அவங்களுக்கு, கல்வி வேணும்,
0: அடிப்படை வசதி
1: வேணும், பொருளை வந்து வீணாக்க கூடாது அவங்களுக்கு வந்து. தன்னுடைய நிலைமையும் உணர்ந்து அதை செலவு செய்தால் அவர்களுக்குரிய பொருளாதார ரீதியில வந்து வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிட்டு திட்டத்தினுடைய செயல் வடிவமைப்பாளர்கள் வகுத்து கொடுத்திருக்காங்க. அது சரியா இவங்க வந்து பின்பற்றினாக்கா பொருளாதாரத்துல இவங்க வந்து மேம்பாடு அடைவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு.
0: கிராமப்புற மக்களோட வாழ்வாதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தோடு சேர்ந்து நகர்ப்புறத்தையும் சுற்றி வருகிறது. அப்ப இரண்டு பேருக்குமான வாழ்வு நிலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடுகள் நிறைந்ததா தான் இருக்கும். பொருளாதார முன்னேற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தார் தான் உயர்ந்து காணப்படுறாங்க. இது எப்படி சாத்தியமாகுது?
1: நுகர்வு குறியீட்டு ஒண்ணு இருக்கு இதுல. இங்க கிராமப்புறத்துக்கு ஒரு குறியீடு, நகரப்புறத்துக்கு ஒரு குறியீடு வச்சிருக்காங்க. வரி கொள்கை எல்லாம் வந்த பிறகு எல்லா விலைவாசிகளும் ஒன்னாதான் இருக்குது நகரப்புறத்துக்கு போனா. அண்ணன் சொல்ல போனா கிராமப்புறத்துல விலைவாசி அதிகமா இருக்குது. கிராமப்புறத்துல கிடைக்காத பொருள் கூட நகர்ப்புறத்துல தான் வாங்கியாந்து இங்க வந்து கொடுக்கறாங்க. அதனால விலையும் அதிகமா இருக்குது, நகர்ப்புறத்தை விட விலை அதிகமா இருக்கு. ஆனா அந்த நுகர்வு குறியீட்டு வந்து கிராமப்புறத்துக்கு வந்து குறைவா கொடுக்கறாங்க. இவங்க வேறுபாடு எல்லாம் இருக்குன்னு சொன்னாக்கா அந்த மாடர்னைசேஷன் அந்த ஸ்டைல் அந்த நடவடிக்கையில் மட்டும்தான் வேறுபாடு இருக்கிறது ஒழிஞ்சி மற்றதெல்லாம் வேறுபாடு இல்ல. இது யதார்த்தமான உண்மை. வருமான ஏற்றத்தாழ்வுகள் வந்து வட்டார ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்குது அப்படிம்பாங்க. கிராமப்புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன்னா அங்க ஒரு விலைவாசி இங்க ஒரு விலைவாசி. நகர்ப்புறத்துல தின கூலிகள்

0: அதிகமா இருக்காங்க. கிராமப்புறத்துல அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்புகள் வந்து குறைவான இருக்கக்கூடிய பகுதி தான் அவங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க நகர்ப்புறத்துக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த உள்ள மக்களுக்கு அரசாங்கம் இன்னும் மேலும் சில முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அங்காடியுடைய விரிவாக்க தேவை. அதே போல கூலி பாத்தீங்கன்னாக்க நகர்ப்புறத்தோட கிராமப்புறத்துல குறைவா இருக்குது, அதை அதிகரிக்கணும். கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு கூலி தொழிலாளிக்கு விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விலைவாசிய குறைவாகவும் கூலி அவங்களை வந்து அதிகரித்தோம்னாக்கா இந்த மாதிரி உள்ள வேற்ற தாழ்வுகள் வந்து குறைக்கலாம்.
1: அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எல்லா வகையிலுமே. சிறு குறு தொழில் இருக்கட்டும், விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும், மகளிர் மேம்பாடாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அதே மாதிரி தன்னிறைவு பெற்ற கிராமமா இருக்கு அப்படின்றதுக்கு அவங்களுக்கு சிறப்பு பொருளாதார மண்டலமாகவும் அறிவிக்கிறாங்கல்ல.
0: சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பது ஆரம்பிக்கப்படுகிறது. வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. செயல்படுத்தும் முறைகள்ல பல்வேறு வேறுபாடுகள் இருப்பதனால வேண்டி சரியா ரீச் ஆகல. அதே மீறி வளர்ச்சி இருக்குது. வரலாற்று ரீதியா சொன்ன பாருங்க, அந்த வளர்ச்சி தான் நிலையான பொருளாதார வளர்ச்சி கொண்டு போறாங்க. ஆனா அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது நகர்ப்புறத்துக்குள்ள திட்டங்கள் தான் இருக்குது. நிலையான வளர்ச்சி வந்து எட்டுவதற்கு கொஞ்சம் நாள்கள் தேவைப்படும்.
1: தேவை ஒரு சேமிப்பு, இதை எந்த வகையில நம்ம வந்து எடுத்துக்கலாம்?
0: சில புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கேன், மக்களையும் நேரம் சந்திச்சிருக்கேன். அவங்க என்ன பண்றாங்கனாக்கா சிக்கனத்தை கடைபிடிக்கிறாங்க. இப்ப 100 ரூபா வரும்னா அன்னைக்கு என்ன தேவைங்கிறது பாக்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறாங்க, அது நம்மளும் வாங்கணும்னு அந்த மோகத்துக்கு அடிமை ஆகிறாங்க. உளவியல் ரீதியாக நடக்குது. அதுவும் சில வீட்டுல வந்து முரண்பாடு வந்துச்சுன்னா அதிகமாகும். மற்றவங்களை பார்த்து நடப்பதை நிறுத்திக்கணும். இங்க வந்து எனக்கு சம்பளம் ஒரு 60-70,000 வருதுனாக்கா அதுல 40% எடுத்து வச்சுக்கிறது தான் எல்லாமே சொல்றாங்க. அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற கூலி தொழிலாளியா இருக்கிறவங்க அன்னன்னைக்கு வேற இப்படியே ஓரளவு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் நிலம் வாங்குறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவன் சாப்பாட்டு முறையிலிருந்து உடை உடுத்துற வரைக்கும் எல்லா ஸ்டைலையும் மாத்திக்கிறாங்க, நடவடிக்கை மாத்துறாங்க.
1: இங்க வந்து அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே வாங்குறோம். தேவையான உடைகள் வாங்கி ஆகணும், கல்விக்கு செலவு பண்ணணும், நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு செலவு பண்ணணும், இப்படி எல்லாமே இருக்காம ஒரு பொருளாதார நிபுணரா நீங்க வந்து இதுல வந்து முனைவர் பட்டமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அன்றாட தேவை அப்படின்றது எல்லாருக்குமே இது அன்னன்னைக்கு உரிய செலவுகள் தான். அதுல இருந்து என்னால வந்து எதையும் எடுத்து வைக்க முடியாது, இதை மீறிய செலவுகள் அதிகமாகுது அப்படின்றப்ப அதை எனக்குள்ள எப்படி நான் கட்டுப்படுத்த முடியும்?
0: நமக்கு அடிப்படையான தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கலாம் மேடம். நான் அதிகமா ஆசைப்படுறத நிப்பாட்டிக்கணும், மத்தவங்க வாழ்ற வாழ்க்கையை நான் நிப்பாட்டிக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கம் செய்யக்கூடிய சில செயல் திட்டங்களுக்கு நம்ம உட்பட்டு நடந்தோம்னாக்கா சமுதாயத்தோடு உட்பட்டு நடந்தா மட்டும் சேமிப்பு வந்து நம்ம அதிகரிக்க முடியும். நம்ம உள்ள பொருளாதார கஷ்டங்கள் வந்து நீக்குவதற்கு காரணமா இருக்கும்.

0: பொருளாதார வளர்ச்சியில கிராமங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பொதுவா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கதான் செய்யுது. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய உழைப்பு தன்மை தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தியாவசியமான தேவைகளை மட்டுமே நம்ம பூர்த்தி செய்து வருமானத்துக்குள்ள செலவு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கை இன்பகரமா அமையும். இந்த சம்பளம் வந்த உடனே முதல்ல சேமிக்கிற பழக்கத்தை எடுத்துக்கணும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பொருளை வாங்க போறோம் அப்படின்னா அது தேவையா அல்லது ஆடம்பரமா இதை சிந்திச்சு பார்த்து வாங்கணும் அப்படின்றாங்க. எந்த செலவுகள் நமக்கு அத்தியாவசியமானது, எந்த செலவுகளை தவிர்க்கலாம், இது நம்ம முடிவுக்கே விடப்படுது. சிறப்பா சொல்லிட்டு வராங்க.
1: இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில 17% விவசாயத்தின்தான் கிடைக்குதுங்கிறாங்க. ஏற்றுமதியிலும் பாத்தீங்கன்னா 12% விவசாயத்தை ஏற்றுமதி பண்றாங்க. அப்ப அந்த மாதிரியான துறைகளில வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்.
2: கல்வியிலையும் பொருளாதாரத்திலும் நீர் மேலாண்மையிலையும் எல்லாவற்றிலும் நம்ம ஒருங்கிணைந்து வளர்ச்சி பெறுவதற்கு இந்த கிராமங்கள் தான் அடிப்படையா இருக்கு அப்படின்றது ஒரு நல்ல கருத்து. நேர்களை இதுவரையிலும் ஆர் வடிவேலு அவர்கள் வந்து பல கருத்துக்களை சொல்லி இருக்காங்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி மேடம்.
0: ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு அடித்தளமா இருக்கிறது கிராமங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கிராமங்களோட வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது அந்த கிராமத்தினுடைய பொருளாதாரம்னே சொல்லலாம். இன்னைக்கு அதை பத்தி தானே பேசணும்.
3: கிராமம் செழிச்சாதான் நாடு செழிக்கும்னு சொல்றது வெறும் பழமொழி மட்டும் இல்ல, அது உண்மையும் கூட இல்லையா?
0: ஆமா, நம்ம உணவு உடை இப்படி அன்றாட தேவைகள்ல பெரும்பாலான விஷயங்கள் கிராமங்கள்ல இருந்து தான் கிடைக்குது.
3: நாம வாங்குற ஒவ்வொரு உள்ளூர் பொருளும் கிராமத்துல ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே உயர்த்துதுன்னா பாத்துக்கங்களேன்.
0: இப்படி கிராமத்துல ஒரு குடும்பத்தோட வளர்ச்சி அந்த ஊரோட வளர்ச்சி, இப்படித்தான் படிப்படியா போய் நாடும் வளர்ச்சி அடையும்.
3: சரி சரி, அதனாலதான் காந்தியடிகள் அவங்களும் இந்தியா கிராமங்கள்ல தான் வாழுது அப்படின்னு சொல்லிருக்காங்களோ, அதோட அர்த்தம் இப்பதான் புரியுது.
0: புரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை போற்றவும் செய்யணும். கிராமங்கள் வளரணும், அப்பதானே நாட்டோட பொருளாதாரம் வலுவடையும்.
3: வாழ்க்கையில அன்பு, ஆரோக்கியம், உறவுகள் எல்லாமே முக்கியம். ஆனா இது எல்லாத்தையும் சீரா வச்சுக்க ஓரளவுக்கு பொருளாதாரமும் அவசியம். பொருளாதாரம் இருந்ததுன்னா நல்ல பாதைகள் திறக்கும், வாழ்க்கை சிறக்கும்னு சொல்லுவாங்க. கிராமங்களோட பொருளாதார முன்னேற்றம் தான் நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய சக்தியா இருக்கு. கிராம மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னா நாட்டோட பொருளாதாரமும் வலுப்பெறும்னு இதுவரை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருச்சி அரசு சட்டக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் ஆர். வடிவேலு அவர்கள்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேயர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று இரவு 7 மணிக்கு உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட போட்டித் தேர்வு பயிற்சியாளர் எஸ் தியாகராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து உழவர் உலகம் நிகழ்ச்சியில் 7:25 இயற்கையோடு இணைவோம் என்ற தொடரில் உணவை மருந்து திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கால் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு புறப்பட்டார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் 2 நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். பிரதமரின் இந்தோனேஷிய பயணத்தின் மூலம் 2 நாடுகளுக்கிடையே முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட்டு பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயலாற்ற முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணாக்கருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3வது வகுப்பு வரை பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். அஇஅதிமுக மீண்டும் புத்துணர்வுடன் ஆட்சியில் அமரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திருச்சி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டார். தருமபுரி மாவட்டத்தில் மக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் கூறியுள்ளார். இருமத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு ஆட்சித்தலைவர் வழங்கினார். அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பழூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 நான் உங்களோடு இணைகிறேன் அனீஷா. காலம் என்பது ஒரு நதிங்க, அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அந்த நதியில் நம்முடைய நினைவுகளை அழகாக பதித்து செல்லலாம். இந்த மதிய வேளையில் உங்கள் மனதிற்கு இதம் தரும் பாடல்கள், உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தும் கடிதங்கள் மற்றும் நேயர்களின் கருத்துக்களோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மதிய பொழுதை இன்னும் சிறப்பானதாக மாற்ற அடுத்த ஒரு மணி நேரம் என்னோடு இணையுங்கள்.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறை 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1-5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் நிகழ்ச்சியில் தாங்க இணைந்திருக்கோம். அடுத்ததா நம்மக்கிட்ட ஒரு கடிதம் கிடைச்சிருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தாமஸ் செந்தில்நாதன். திருச்சி ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்குள்ள நிகழ்ச்சிகளை பற்றின தொகுப்பை எழுதியிருக்கிறாங்க, அதை பார்க்கலாம். 4ஆம் தேதி அன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டேன். அறிவிப்பாளர் நேர்களுக்கு கேட்ட பாடல்களை அள்ளி அள்ளி தந்தார். நேர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாரு நல்ல பாடல்களை கேட்டதற்காக. பாடல்களை அள்ளி அள்ளி தந்த புதிதாக வந்திருக்கும் சகோதரர் பழமலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. 5ஆம் தேதி அன்று சக்கரபாகம் ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன். இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சிகளும் கேட்டேன். நிகழ்ச்சி வழங்கிய குடந்தை வேலு ஐயாவுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. வணிக வேளாண்மை பற்றிய நிகழ்ச்சியில காளான் வளர்ப்பு பற்றி தெளிவாக சொன்னார்கள். எவ்வளவு லாபம் ஆரம்பத்திலும் எவ்வளவு கஷ்டம், 4 பேர் சேர்ந்து இந்த காளான் வளர்ப்புல ஈடுபட்டு வருகிறோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருந்தாங்க. சகோதரி அருண்மொழிக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. உடன் உரையாடிய கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்றைய நாள் மலர் கேட்டேன் பாலகுமரன், பூ அழகிரிசாமி, பி வி சிந்து, ஜாவித் அலி, இந்த 4 பேர்களோட சிறப்புகளையுமே கேட்டேன். வழங்கிய சகோதரி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வாமா மின்னல். அதில் வந்து கப்பல் கடலில் மூழ்கினதும் வானத்தில் பிளெயின் எரிந்து விழுந்ததும் இதை கண்டுபிடிக்க முடியாமல் விஞ்ஞானிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டார்கள். இந்த அதிர்ச்சியான தகவலை தந்த முருகானந்தம் தியாகராஜனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் ரகுநாதனுக்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. வனம் நமது வளம் நிகழ்ச்சியில தேவாங்கு சரணாலயம் அயலூர்ல இருப்பதாகவும் இந்த தேவாங்குகள் ஒரு நாளைக்கு 300 கிராம் பூச்சிகளை உண்பதாகவும் ஆர்வி ஐயா அவர்கள் கூறினது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தேவாங்கு விவசாயிகளுக்கு ஒரு நண்பனாக இருந்ததாகவும் அது இப்போ அழிந்து போற சூழல்ல இருக்குது. இந்த இனத்தை தமிழ்நாடு அரசு சரணாலயம் அமைத்து இருக்கிறது. இந்த தகவல்களை சொன்ன காஞ்சனா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. வசந்த் அழைப்பு கேட்டேன், குழந்தைகளோடு கொஞ்சி கொஞ்சி பேசியது அருமை. அந்த விஜயராஜ் பார்வை இல்லாத சின்ன பையன் பேசினா, அந்த பேசிய இது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நிகழ்ச்சியா இருந்தது. நிகழ்ச்சியில பங்கு கொண்டு குழந்தைகளுக்கும் நிகழ்ச்சி வழங்கிய அர்ச்சனாவுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களத்திலிருந்து இல்லத்துக்கு நிகழ்ச்சியில கும்பகர்ணன் துரியோதனன் அவர்களோட கதை தெளிவாக

0: பேசினார்கள். நிகழ்ச்சி வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா உங்களோட நாங்க நிகழ்ச்சியில பாடல்களை வழங்கிய அப்பாஸ் கானுக்கு நன்றி. சூரியகாந்தி நிகழ்ச்சியில போதும் என்ற மனமே நாடகம் அருமையாக இருந்தது வழங்கிய யோகேஸ்வரிக்கும் நன்றி. மதுரகீதம் நிகழ்ச்சியில பாடி பாடல்களை அள்ளி அள்ளி தந்த அப்பாஸ் கானுக்கு நன்றி. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில தேனீக்கள் வளர்ப்பதை பத்தியும் தேனீக்கள் நமக்கு என்ன நன்மை, தமிழ்நாடு முழுவதும் 300 தேனீக்கள் பெட்டி வைத்திருப்பதாகவும் தெளிவாக பேசினார் ஆல்பர்ட் ஜெயராஜ் அவருக்கும் நன்றி. உடன் உரையாடிய கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. இசைத்தூரலை தூவ விட்டார், அதிசயமான தகவல்களை சொன்னார் சகோதரி யோகேஸ்வரி, அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். வண்ணக்கோலம் நிகழ்ச்சியும் கேட்டேன், குறுக்கெழுத்து போட்டி அருமையாகவும் கலகலப்பாகவும் இருந்தது. நிகழ்ச்சியை நடத்திய லோகநாதனுக்கும் லோகேஸ்வரிக்கும் நன்றி. பண்பலைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பொன்மாலை நிகழ்ச்சியில எல்லா பாடல்களும் அருமை, லோகநாதனுக்கு நன்றி. கடந்த வாரம் சகோதரி சாந்தி அவர்கள் ஆச்சரியமான ஒரு தகவல் சொன்னார்கள், வெளிநாட்டில் மருத்துவ குணம் கொண்ட உருளைக்கிழங்கு 1 கிலோ 50,000 சொன்னாங்க, நம்ம திருச்சியில கிலோ 30 ரூபாய் என்று சொன்னார்கள். இந்த தகவலை இசைத்தூரல்ல என்னுடைய கடிதத்துல சொல்லியிருந்தேன், நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 6ஆம் தேதிக்கான நிகழ்ச்சி பற்றிய தொகுப்பு தான் எழுதியிருக்காங்க. கர்நாடக சுத்த சாவேரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை அருமையாக இருந்தது. அனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி வழங்கிய சுதர்ஷன் அவர்களுக்கு நன்றி. வயக்காடு நிகழ்ச்சியில ஒரே நகைச்சுவையாகவும் இனிமையாகவும் இருந்தது. விவசாய நேயர்களுக்கு நல்ல நிகழ்ச்சி வழங்கிய ஆர் வெங்கடேசன் அவர்களுக்கும் முருகானந்தம் தியாகராஜ் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாள்மலர் நிகழ்ச்சியில் வந்த தகவல்கள் அருமை. நிகழ்ச்சி வழங்கிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூட்டுவாதம் பற்றியும் அறுவை சிகிச்சை பற்றியும் தெளிவாக கூறிய டாக்டர் ரகுநாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. மதுரகீதம் நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை. எனக்கு பிடித்த மாலை நேரத்து மயக்கம் பாடல் தரிசனம் படத்திலிருந்து ஒளிபரப்பியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கு நன்றி. இசைத்தூரல் நிகழ்ச்சியில் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்கப்பட்டது, அதில் என்னுடைய கடிதங்கள் இடம்பெற்றிருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய சகோதரி கலையரசிக்கும் புதிதாக வந்த சகோதரி நித்யாவிற்கும் நன்றி. வண்ணக்கோலங்கள் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா 3:45 கடந்துருச்சுங்க. அடுத்ததா நம்ம கையில மின்னஞ்சல்கள் தான் இருக்கு. மின்னஞ்சல்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்றைக்கான மின்னஞ்சல்ங்க, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, திருச்சி செந்தநீர்புரம் ஆல்பர்ட் ஃபாத்திமா, மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி, டைமண்ட் பஜார் குழந்தை வேலு, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலை 8 முதல் அலைவரிசையில் இதய ராகத்தில் அருமையான பாடல்கள் தொகுத்து வழங்கியது சிறப்பு, கேட்டு ரசித்தோம், எல்லா பாடல்களும் சிறப்பாக இருந்தது, அறிவிப்பாளர் அவர்களுக்கு நன்றி. மதுரை கீதம் நிகழ்ச்சியில் நேர்கள் கடிதத்தில் கேட்ட பாடல்கள் அனைத்தும் அருமை அருமை, அறிவிப்பாளர் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் அவருங்க. அடுத்ததா பெரம்பலூர்ல இருந்து தேவி சொல்லியிருக்காங்க, 7 அன்று அதாவது நேத்து 10 போட ஆட்டம் போடு சூப்பர் பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளர் அதிபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. 11 உங்களோடு நாங்க அழகான குரலில் நல்ல பாடல்களை கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மங்கை உலகம் அறிவிப்பாளர் அதிபதி நல்ல பாடல்களை கொடுத்தார். மதுரை கீதம் மறக்க முடியாத பாடல்களாக இருந்தது. 3 இசைத்தூரல் மின்னஞ்சல் நல்ல தகவல் கொடுத்த அறிவிப்பாளர் அதிபதிக்கு சபாஷ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 வண்ணக்கோலங்களாக அறிவிப்பாளர் இருவருமே கலக்கிட்டாங்க. 5 பொன்மாலை பாடல்களும் அருமை. 6:15 நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்து தேவி.
1: ஆடைகளுக்கு நம்ம துறையூர்

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம். சரியா 3:37:38 ஆயிடுச்சுங்க. அடுத்ததா ஒரு சின்ன துணுக்கு பார்க்கலாங்க, தகவல் துணுக்கு பார்க்கலாங்க. நமது உடல்ல ஒரு தனித்துவமான ஒரு கடவுச்சொல் இருக்குங்க. என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது நம்ம பேசக்கூடிய அந்த நாக்கை பத்தி தாங்க சொல்ல போறேன். நண்பர்களே, கைரேகை பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஆனா ஒவ்வொருத்தரோட நாக்கோட அடையாளமும் தனித்துவமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட கைரேகை போலவே உங்க நாக்கோட அமைப்பும் உலகில வேறு யாருக்குமே இருக்காதான். இதை கேட்கும்போது கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் இது தாங்க இயற்கை நமக்கு கொடுத்திருக்க ஒரு தனித்துவமான ஐடென்டிட்டி கார்டு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடுத்ததா மின்னஞ்சல் நிறைய இருக்குங்க, ஒவ்வொன்னா படிப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. காலை 8:10 வனம்

0: நமது வளம் நிகழ்ச்சியில நேற்றைய சேலம் சேர்வராயன் மலை பற்றிய தகவல் மற்றும் இன்றைய நிறைவு நாள் நிகழ்ச்சியை தெரிந்து கொண்ட வடுவூர் பறவைகள் சரணாலயம் மற்றும் நம்ம திருச்சி வண்ணத்துப்பூச்சி பூங்கா பற்றிய தகவல்கள் அருமையாக இருந்தது. வழங்கிய அதிபதி சாருக்கும் வெங்கடேஸ்வரன் ஐயாவுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு விருந்தினராக அவங்களுக்கும் நன்றி பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. நான் கேட்டது தொடர்ந்து 5 நாட்கள் தகவல்களுமே சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன, நான் படிக்கிற காலத்துல கொல்லிமலை, பச்சைமலை, சேர்வராயன் மலை பற்றிய பாடங்கள் படித்தாலும் இப்போது பண்பலை கேட்பதன் மூலமா பெற்ற தகவல்கள் மிகவும் சுவாரஸ்யம்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளும் பண்பலைக்கு நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருச்சி திருவானைக்காவல்ல இருந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. நேற்று காலை இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில முனைவர் நா விஸ்வநாதன் அவர்கள் எளிய சொல் எளிய வாழ்க்கை வாழ்தல் பற்றி சிறப்பாக கூறினார். காலை வேளாண் செய்திகளில் வளம் வந்த கோவன் நட்சத்திர மல்லிகை பற்றிய தகவல்களும் அருமையா இருந்தது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில மாடுகளுக்கு வரும் கோமாரி நோய் பற்றிய தகவல்களும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா சென்னையில இருந்து அந்தோனி ராஜ் சொல்லியிருக்காரு, பண்பலைக்கு வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. நேற்று இரவு ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டேன். மன்னிப்பு பற்றிய விளக்கங்களோடு பாடல்களும் அருமையாக இருந்தது. வண்ணக்கோலங்கள்ல வசந்த அழைப்பு இசைத்துறல் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுமே அருமை. நிலைய இயக்குநர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் அனைவருக்குமே பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சென்னை அந்தோனி ராஜ் அவர்கள்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா 3:37 நிமிஷத்தை கடந்து அடுத்ததா ஒரு சின்ன தகவல் துணுக்கு பார்க்கலாம். தண்ணீர் குடிக்கிறதுல ஒரு அறிவியல் இருக்குங்க. வெயில் காலத்துல தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம், ஆனா நம்ம மூளைக்கு தாகம் எடுக்கும்போது அது உடம்புக்கு தெரியப்படுத்துறதுக்குள்ளேயே நம்ம உடம்புல நீர் சத்து 2% குறைஞ்சிருக்குமா? அதாவது தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கிறது தான் நம்ம மூளைய சுறுசுறுப்பா வச்சிருக்கிறதுக்கான ரகசியமாங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு தண்ணி குடிச்சிருக்கீங்க? அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் லக்ஷ்மி அம்மா தஞ்சாவூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் அம்மா. நேற்று 12:10 மங்கீர் உலகம் நிகழ்ச்சியில தானா கத்துக்கிட்டது என்ற தலைப்புல தோழிகளோட கருத்துகள் சிறப்பா இருந்துச்சு. நானும் கோலம் போடுறது, பூ கட்டுவது, சமையல், தையல் இதெல்லாம் நானாவே கத்துக்கிட்டு தான் செஞ்சேன். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் அதிபதி அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. 3:00 இசை தீவுரல் நிகழ்ச்சியில தகவல்கள் பாடல்கள் எல்லாமே அருமையா இருந்துச்சு. நேயர்களோட வண்ண மடல்களை தெளிவா வாசித்த அதிபதி அவர்களுக்கு நன்றி, திருச்சி வானொலிக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அம்மா. அடுத்ததாக அவங்களே பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்களோட நேரலை பாடல்கள் இனிமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அப்பாஸ்கான் மற்றும் பிரியா வைரமணி மேடம் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்று 10 மணிக்கு, அதாவது நேற்றைய இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்கள் அருமையான வாட்ஸ்அப் பாடல்களையும், நான் கேட்ட அவன் ஒரு சரித்திரம் படத்திலிருந்து அம்மானே பாடலையும் ஒளிபரப்பிய பிரியா வைரமணி மேடம் அவர்களுக்கு நன்றிகள், திருச்சி வானொலிக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அம்மா. அடுத்ததாக பொன்மலைப்பட்டி தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் இவங்க கடிதம் எழுதியிருக்காங்க, அதாவது மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கம். கடந்த 1 வார காலமாக வனம் நமது வளம் நிகழ்வு பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டோம். ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அதிபதி அவர்களுக்கும் ஒரு நல்ல நிகழ்வினை எங்களுக்கு வழங்கியது மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்வினில், அதாவது நேற்றைய நிகழ்வினில், வடுவூர் ஏரியை பற்றிய அருமையான தகவல்கள், அரிய வகை பறவைகளை பற்றிய குறிப்புகள் யாவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கு சுற்றினாலும் ரங்கனை தரிசனம் செய்ய என்று சொல்வார்கள். அதுபோல இந்நிகழ்ச்சியில் இறுதி நாளான அன்று திருவரங்கம் வண்ணத்து பூங்காவில் உள்ள வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகளின் எண்ணிக்கைகள் மற்றும் அதனோட சிறப்புகள் பற்றி மிக அழகாக எடுத்துரைத்தார் அம்மையார் அவர்கள். காந்தவேல் ஐயா அவர்களையும் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நிகழ்வுகளை வழங்கிய வானொலிக்கும், இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், உடன் துணை புரிந்த அதிபதி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணத்து பூங்காவுக்கு விரைவில் சென்று பார்க்க என் மனம் பிரியப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போய் பார்க்கல அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்மலைப்பட்டி தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் அவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இது இசை தூரல் நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு இசை தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சின்ன தகவல் துணுக்கு பார்க்கலாங்க. சிரிப்புக்கு பின்னால இருக்கிற மருந்துங்க. இது எப்படின்னா, சிரிப்புங்கிறது வெறும் முகத்தோட அசைவு மட்டும் கிடையாதுங்க, அது உடம்போட ஒரு தற்காப்பு நடவடிக்கைன்னே சொல்லலாங்க. நம்ம சத்தமா சிரிக்கும் போது நம்ம மூளையில எண்டோஃபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குதான். இது வலி நிவாரணி மாத்திரையை விட வேகமா வேலை செய்யுமாங்க. கவலையை மறக்க ஒரு நல்ல காமெடி ஷோவோட இல்லது நண்பர்களோட அரட்டையே போதுங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஆரோக்கியமா வாழுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததா ஒரு பாடல் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: எழுந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்லைங்க, நம்ம இசைத்துறல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருக்கோம். இதில் நேர்களோட கடிதங்கள், மின்னஞ்சல்கள், அப்புறம் சின்ன சின்ன துணுக்குகளுமே கேட்டு ரசிச்சிட்ருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு மின்னஞ்சல் நம்ம கையில் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரியங்காவல் கதிரவன் அப்படிங்கிறவர் தாங்க இதை எழுதியிருக்காரு. என்னன்னா கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்து நமக்கு வந்து மின்னஞ்சல் ஒரே நாளில் அனுப்பிச்சிருக்காங்க. நேரமின்மை காரணமாக இன்றைக்கு உள்ள, அதாவது நேற்றுக்குள்ளே தேதிக்குள்ளது மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்காக படித்து காமிக்கிறேங்க. நேற்றைய இதயராகம் உங்களோடு நாங்கள் மங்கையர் உலகம் மதுரகீதம் இரவு இசை இனிமை நிகழ்ச்சிகளை கேட்டேன். அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது. அறிவிப்பாளர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை நடத்திய விதமும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பண்பலைக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், மணிசேகர், மலைக்குடிப்பட்டி சண்முகம், முத்தரசன்னல்லூர், நவீன் சுந்தர் இவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்கங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துணுக்கு பார்க்கலாங்க. இது வந்து கனவுகளோட மர்மம்னே கூட சொல்லாங்க. நம்ம தூங்கும்போது ஏன் கனவு வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அறிவியல் சொல்லுது, நாம் பகலில் கற்றுக்கிட்ட தகவல்களை மூளைக்கு மறுநாள் தேவைக்காக சேமித்து வைக்கும்போது ஏற்படுற ஒரு விதமான ப்ராசஸிங் தான் கனவாங்க. சுருக்கமாக சொன்னால் நம்ம மூளை காலையில் முழுக்க டவுன்லோட் பண்ண விஷயங்களை நைட்டு கனவுல இன்ஸ்டால் பண்ணுதுன்னு கூட சொல்லலாங்க. ஆனால் இந்த இன்ஸ்டலேஷனில் வர ஒரு குழப்பம் தான் கனவுன்னு சொல்கிறாங்க. நேரம் 3:55 கடந்து இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல் நிகழ்ச்சியோட.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.

0: இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியா 4 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக கண்காட்சியும் இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் கூறினார். நாகையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மேம்பாட்டுத் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கிராம ஊராட்சிகளின் சாலை குடிநீர் தொடர்பான பணிகள் குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களுடன் விரிவான ஆலோசனைகளை ஆட்சித்தலைவர் மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று 55.56 அடியாக உள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 750 கனஅடி தண்ணீரும் கீழ்பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுத்ஹாம்டனில் வரும் சனிக்கிழமை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: நேரம் 4:03:36 கடந்தாச்சுங்க. இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் ஆரம்பமாயிருச்சுங்க. நான் உங்கள் அனீஷா,
1: கோபால்,
2: ஆர்ஜே பழமலை.
0: இன்னைக்கு மூணு பேரோட தான் இந்த கூட்டணி நடக்க போதுங்க. ஆமாங்க நேர்களே, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா புதன்கிழமையில 5 ஒன்னு தான் இருக்கு.
1: ஆமா, 5 ஒரு நம்பர் நீங்க சொல்லணும், அதுல என்ன கேம் இருக்கு அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம். 5 அதாவது என்ன கேமா வேணாலும் இருக்கலாம், அது வந்து ஒரு பாடலை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், என்ன கேம் கொடுத்தாலும் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா 5 ஒரு நம்பர் அதை வந்து நீங்க சூஸ் பண்ணும். உங்களுக்கு அந்த எண்ணில் என்ன விளையாட்டு இருக்கோ அதை வந்து நாங்க கொடுப்போம்.
0: நேயர்களே, நீங்களும் நேரலையில பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொட்டு வர வேண்டிய எண்கள் 4-3-1 என்ற முன்னிணைப்பு எண்ணோட 240-102-1 அறிமுக நேயர்களுக்காகவும், 240-102-1 இந்த நேயர்களை தொட்டு வாங்க எங்களோட நேயர்களை
1: நேரலையில பங்கேற்று உங்களுடைய எண்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா விளையாட்டு என்ன அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம். அதை நீங்க விளையாடி அசத்துங்க, கேட்டு நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்து கொள்ளுங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில ரொம்ப ஆர்வத்தோட நேயர்கள்
3: காத்திருக்காங்க,
2: இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில முதல் நேயர் யாருன்னு பாத்திரலாம்.
3: வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களாயா?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
3: ஐயா உங்க ஊரு பேரு சொல்லுங்கய்யா.
4: கந்தரபகோட்டை வட்டம் புதுநகர்ல இருந்து முத்து.
3: முத்தையா,
5: முத்தையா உங்களுக்கான எண் என்னங்கய்யா இன்னைக்கு? அஞ்சுக்குள்ள
4: உங்களுக்கான எண் வந்து 5.
5: 5 சிறப்புங்கய்யா, உங்களுக்கு வந்து எளிமையான ஒரு இதுதான். நான் நெடில் இருக்குல்ல, அதுல வந்து பழமொழிகள் வந்து ஒரு 3 சொல்லுங்க. நாவண்ணா அதுல வர ஆரம்பிக்கிற மாதிரியான பழமொழிகள் 3.
3: ஒரு 3 பழமொழி.
2: நெடில்
4: லாவணாவுல.
5: ஆமா, நாவண்ணா. நான் நெடில்.
3: நான் பக்கத்துல துணைக்காலோட.
5: ஆமா.
3: வணக்கம்.
6: கேக்குதா? நான் ரூமில் வந்துட்டேன், பட் ரேடியோ சவுண்டா இருக்கு.
3: இல்ல உங்க குரல் கேக்குது, நீங்க சொல்லுங்க.

0: தாய்வால நிமித்த முடியாது. நக்குந்தார் நாவலார் நாக்கு வைக்கணும் வாக்கே வாழ்க்கையே தாயாக கொண்டோம்.
1: தேங்க்யூ சொல்லிட்டு போங்க. என்ன நீங்க பொசுக்குன்னு போறீங்க?
2: நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் நினைச்சீங்கன்னா தொட்டு வரலாம் சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அறிமுக நேர்களா இருந்தீங்க அப்படின்னா 240-102-1 அப்படிங்கிற எண்ண தொட்டு வாங்க, கேட்டு நினைச்சிருங்க, வண்ண கோலங்கள்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள் கேட்டு நினைச்சிருக்கீங்க. எண்களை நீங்க சொல்லுங்க, விளையாட்டை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி 5-1 அப்படின்னு விளையாடிட்டு இருக்கோம். இப்ப இணைப்புல நீங்களும் வந்து விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட
3: 240-102-1 வழக்கமான நேர்களுக்காகவும் 246-102-1 அறிமுக நேயர்களுக்காகவும் எங்கள் காத்துக்கிட்டே இருக்கு.
2: அதாவது 240-102-1 அப்படிங்கறதுல இது வரைக்கும் நான் பேசினதே இல்ல
3: அப்படிங்கறவங்க பேசலாம்.
2: 246ல இது வரைக்கும் பண்பலையில பேசி இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து,
3: அதாவது வழக்கமான நேயர்கள்,
2: இணைப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
5: ஹலோ, வணக்கம்மா.
4: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: பாலக்கரையில இருந்து சேதுராமன் பேசுறேன்.
3: பாலக்கரையில இருந்து சேதுராமன் ஐயா.
4: ஐயா சரிங்க ஐயா, விளையாட தொடங்கலாங்களா?
5: ஆ சொல்லுங்க.
2: சதுர வடிவத்தில் இருக்கக்குள்ள பொருட்கள், அந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு 3 பொருட்கள் சொல்லுங்க. சதுர வடிவத்தில்,
5: சதுர வடிவம்,
3: 4 பக்கமும் ஒரே அளவு இருக்கும்.
4: சதுர வடிவிலான பொருட்கள்,
5: கேரம் போர்டு,
3: செஸ் போர்டு, கேரம் போர்டு, அடுத்து லூடோ போர்டியா, வேற ஏதாவது சொல்லுங்கயா.
5: அந்த பட்டம், காத்தாடி பட்டம்,
3: பட்டம், பட்டம்,
4: பட்டம் சதுர வடிவில வராதுங்களே.
3: பட்டம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.
2: வேற
3: வேற இன்னும் ஒரு பொருள் மட்டும் சொல்லுங்கயா.
2: நினைவுக்கு வரலையோ.
5: இன்னொரு பொருள் வந்து ஜன்னல் வச்சோம்னா சதுரமா வைப்பாங்க.
2: நிறைய இருக்கு, இருந்தாலும் நீங்க சிறப்பா சொன்னீங்க. சொன்ன உடனே டக்குன்னு யோசிச்சு என்னென்ன பொருள் அப்படியே வீட்டை சுத்தி சுத்தி ஐயா வந்து பாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அப்படியே பார்த்து ஐயா சொல்லிட்டாரு.
3: ஒரு பொருளா தேடி பாத்துருந்துருப்பாங்க போல. அங்க கண்ணுக்கு முன்னாடி வெறும் செஸ் போர்டும் சத பேர் என்ன இதுவும் நிறுத்தி வச்சிருந்துருப்பாங்க போல. உடனே பார்த்த உடனே சொல்லிட்டாங்க,
2: செஸ் போர்ட், கேரம் போர்டு, அப்புறம் நீங்க வண்ண கோலங்கள்ல பங்கேற்கலாம். முன்னாடியே எண்கள் சொல்லியிருந்தோம், சொல்லி 4-3-1 அப்படிங்கிற எண்ணோட 246-102-1, 240-102-1 இந்த எண்கள் தான். இந்த எண்களோட உங்களுக்கான எண்களையும் நீங்க தேர்ந்தெடுத்து வந்து சொன்னீங்க அப்படின்னா விளையாட்டுல என்ன விளையாட்டு இருக்கு அந்த எண்ணுக்கு நேரா அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம். விளையாடலாம் வாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்த் அண்ட் கோ, சரி சரி வசந்த்.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
9: தட்ஸ் ரைட்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரொம்ப அருமையோட அற்புதமாக விளையாண்டுகிட்டு இருக்காங்க வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க இங்கிருந்து? ஜெயாமா, உங்களுக்கான எண் என்ன? 1, 2, 3.
3: 1 கேட்டிருக்காங்க.
0: சரிம்மா, 1க்கு பின்னாடி உள்ள முக்கியமான விளையாட்டு ஒரு விடுகதையா கேக்குறோம்.
3: நல்ல விடுகதையா கேளுங்க.
0: சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கிடும், அது என்னது?
3: குளமே கலங்கிரும்.
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க.
3: ஐயோ, எனக்கு தெரியலையே.
0: தெரியலையா? சின்ன ஒரு சின்ன தூசி விழுந்ததும் குளமே கலங்கிடும், அது என்னது?
3: என்னது? குளமே கலங்கிடும், அது என்ன? மொத்த குளமுமே கலங்கிடும் அப்படிங்கறாங்க.
0: அருமை அருமை அருமை, சூப்பரா போய் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: விடை சரி. சரி,
3: சரியான விடை. உங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துருக்கோம்மா.
1: ஸோ நேர்களே, நீங்கள் வந்து பங்கேற்கணும்னு நினச்சிங்கன்னா தொட்டு வரலாம். எண்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா விளையாட்டுகள் நாங்கள் சொல்லுவோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2, 3 இருக்குது. இது வரைக்கும் 5 ஒன்றில் 3 நேர்கள்
3: மற்ற நம்பர்களுக்கு பின்னாடி
1: வரவங்க திரும்ப மறுபடி கோட்டெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து அழைச்சிட்டு திரும்ப
0: அடுத்த சுற்றுக்கு வரும்.
1: ஆமாம்,
3: முதல்ல இருந்து அழிங்கப்பா. அதே மாதிரி தப்பாக போகுது.
0: எல்லா நம்பரும் எல்லாருக்கும் கொடுப்போம், பாரபட்சமே இல்லாமல்.
3: பாரபட்சமே இல்லாமல் கொடுக்குறோம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.

0: நேரம் 4:30 கடந்தாச்சுங்க. இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க விருப்பது. திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் வண்ணமயமான வண்ணக்கோலங்கள்ல ரொம்ப ஆர்வத்தோட கலந்துகிட்டு இருக்காங்க.
6: இன்னைக்கு விதவிதமா இருக்கு விளையாட்டுகள், எண்களுக்குள்ள வேறு வேறு விதமான விளையாட்டுகள் இருக்கு.
7: விளையாட்டுகளும் போயிட்டே இருக்கு.
6: இன்னும் மீதி இருக்கக்கூடியது வந்து 2-3 இருக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் அந்த 2 எண்கள்ல ஏதாவது ஒரு எண் சொல்லணும், அதுல என்ன விளையாட்டு இருக்கோ அதை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். இப்ப இணைப்புல வரக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டலாம்.
7: இணைப்புல வந்ததுமே போயிட்டாங்க.
6: அதாவது என்ன கொடுப்போம் அப்படிங்கறத வந்து அவங்க யோசிச்சு யோசிச்சு பாத்துப்பாங்க. ஒருவேளை கடினமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பாங்க. எல்லாமே வந்து கடினம் எளிது அப்படிங்கறதுலாம் இல்ல. முயற்சி நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது விளையாட்டு தானே, நம்ம பயிற்சி எடுத்துட்டு கூட அடுத்த தடவை விளையாடலாம்.
5: வணக்கம். வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம் தானே.
7: அடுத்து ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க.
5: வணக்கம், யார் எங்க இருந்து?
8: வணக்கம், சமயத்துல வெங்கடகுருவன் பேசுறேன்.
5: வணக்கம் சார்.
7: ஐயா, வானொலி பெட்டியை விட்டு கொஞ்சம்
6: கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி என் மாத்த கூடாது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடல அந்த
8: விளையாட்டு
6: என்ன. எல்லாமே தெரிஞ்சதுதான்.
7: கொஞ்சம் ஒரு எளிமையாதான் இருக்கும், கொஞ்சம் எளிமையானதா தான் இருக்கும். நீங்க வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
8: நானே வயதானவங்க 80 வயசு கடந்த வந்திருக்கேன்.
7: புதுசா கேட்க மாட்டோம், கொஞ்சம் பழசா வேணா கேக்குறோம்.
6: சரி, நீங்க உங்களுக்கான உங்களுக்கு வந்து வேற விளையாட்டு சொல்றேன் உங்களுக்கு, நீங்க அதை முயற்சி செஞ்சு பாருங்க. சரியா? சரிங்க. உங்களுக்கு என் 3க்கானது சொல்றேன். என்ன அப்படின்னா வந்து 3வது வாய்ப்பாடு வரும் இல்ல, 3, 6, 9 அப்படின்லாம் வரும்ல. நீங்க இப்ப வந்து 1 to 30 வரைக்கும் சொல்ல போறீங்க. ஆனா இந்த 3வதுடைய அந்த பெருக்கள்ல வரும் இல்லையா, 3, 6, 9 அந்த இடத்துல எல்லாம் நன்று சொல்லணும். 1, 2 நன்று, 4, 5 நன்று, அப்படி 3, 6 அந்த மாதிரிலாம் வர இடத்துல மட்டும் நன்று சொல்லணும். சரியா? தொடங்கலாமா? நன்றி சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னா 1, 2 நன்று, 4, 5 நன்று, 7, 8 நன்று, அந்த மாதிரி
7: வாய்ப்பாடுல இருக்கிற

0: இந்த நம்பர்
1: ஓ
0: இடம்
1: சரி,
0: பெற்ற இடத்துல மட்டும் நன்றி
1: நன்றி
0: சொல்லணும்.
1: சொல்லுங்க.
0: மூணா இருந்தா நன்றி,
1: ஆ
0: ஆறா இருந்தா நன்றி, அந்த மாதிரிங்கய்யா.
1: சொல்றேன் சொல்றேங்க,
0: ஆ
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்கய்யா.
1: ஒன்று ஒன்று ஒன்று என்று நன்றி,
0: நன்றி.
1: மூன்று நான்கு
2: மூன்று சொல்லக்கூடாது, இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றிங்கய்யா. இனிப்புல வந்ததுக்கு ஐயா வந்து முயற்சி பண்ணார். இருந்தாலும் வந்து இந்த வயதுலேயும் வந்து ஐயா எனக்கு அந்த இது வராது, இது வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டை கேட்டு வாங்கி விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணாது, அதுக்கே வந்து ஒரு பாராட்டுகள் கொடுத்துடலாம். நீங்க நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சொல்லி, நான்கு மூன்று ஒன்று அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட
3: 246-102-1 அறிமுக நேயர்களுக்கு 240-102-1
2: இந்த எண்களை தொட்டு வாங்க கேட்டு நினைச்சிருங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
4: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு. பிஜி நாயுடு

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்
1: நிகழ்ச்சியில எண்களை நீங்க சொல்லுங்க, விளையாட்டை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிதான் விளையாடிட்டு இருக்கோம். மீதம் இருக்கிறது இந்த ஒண்ணுக்குள்ள அஞ்சுக்குள்ள ஒண்ணு சொல்றதுல வந்து மீதம் ஒரே ஒரு நம்பர் இருக்கு, மூணு. அதாவது மூணு இல்ல ரெண்டு.
0: அவங்க கேட்டாங்க, கேட்டுட்டு பாதியிலே போயிட்டாங்க.
1: அது என்ன விளையாட்டுங்கறதும் சொல்லிட்டோம். இப்ப இனிப்புல யாரு இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கரூர் சண்முகசுந்தரம்.
2: சண்முகசுந்தரம் சார், விளையாட தயாரா?
0: பின்னாடி காத்து, ஆடி மாசம் காத்து காமிச்சு கொடுக்குது நல்லா.
1: ஐயா பயணத்துல இருந்துகிட்டே கேட்டுட்டு
3: இருக்கீங்களா?
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா. உங்களுக்கு விளையாட்டு என்ன அப்படின்னா ஐயா சொல்லுவாரு உங்களுக்கான என்ன விளையாட்டுகள் என்ன அப்படின்னு.
2: ஐயா உங்களுக்கு இப்போ ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம். அந்த டயலாக் வந்து யார் சொன்னாங்க, நடிகர் பெயர் சொல்றோம், கேக்கலாங்களா? டோன்ட் வரி பி ஹாப்பி. இந்த டயலாக் எந்த நடிகர்
0: சொன்னாங்க?
2: அடுத்ததா நாங்க இன்னொரு டாஸ்க்கும் கொடுக்கறோம். நடிகர் பெயர் சொல்றோம், அவங்க சொன்ன ஏதாவது ஒரு டயலாக் சொல்லலாம். கவுண்டமணி அவர்கள் சொன்ன ஏதாவது ஒரு டயலாக்,
3: கவுண்டமணி
2: சொன்னதா? அவங்க சொன்ன ஏதாவது காமெடி வசனம்,
0: அவருக்கு பிடிச்ச மாதிரி கவுண்டமணி.
3: அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்பா,
0: அரசியல் இதெல்லாம் சாதாரணம்
3: அப்பா.
2: அருமை அருமை அருமை சார், நல்ல முயற்சி. நேயர்கள் தொடர்ந்து விளையாட்டுல பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக 0431 246 1 மற்றும் 240 102 1 என்ற எண் இருக்கு.
1: தொட்டு வரலாம், நீங்களும் பங்கேற்கலாம், விளையாடலாம். அது இனிமே வரக்கூடியவங்க வந்து 1 to 5 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் எது
0: வேணாலும் சொல்லலாம்.
1: இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்.
0: நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் முதல்ல இருந்து அழிங்கப்பா.
2: முதல் சுற்று நிறைவடைந்து இப்போது மீண்டும் மறுசுற்று தொடங்குகிறது.
1: சிறப்பு இணைந்திருங்கள் நேர்களே, பண்பலை 102.1.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% to 50% தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.

0: நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒன்றில் வந்த கோலங்கள் நிகழ்ச்சியில் தான் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நினைக்கிட்டோம். நிறைவு நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் திருச்சிராப்பள்ளி
2: நினைக்கிறேன்.
1: சரி சரி, உங்களுக்கான எண்
2: என்ன?
3: பாட்டு படிக்கிது பாட்டு பதில் சொல்லி கேட்டு மாமா மயங்கிடலாமா.
0: அடுத்து அடுத்து
2: எப்படி?
0: சிறப்பு. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: தேங்க்யூ சோ மச். நன்றிப்பா எல்லாருக்கும்.
0: ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலமங்கலம் மங்கள் மாபெரும் தகமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் மன்னகோலங்கள். இந்நிகழ்ச்சியின் உள்மரதாரன் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 5 மணி நேயர்கள் இன்னைக்கு

0: நேரம் 5 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் நாளை பங்கேற்கிறார். முன்னதாக ஒடிசா ஆழ்கடல் மீன்பிடி திட்ட ஆவணத்தையும் அவர் வெளியிடுகிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். புறநோயாளிகள் பிரிவை பார்வையிட்ட அமைச்சர் தேவையான உள்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்படும் முன்னோடி திட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கான நேர்முகத் தேர்வு ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியின மக்களுக்கு தொடர் சித்த மருத்துவ முகாமினை ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்து நடமாடும் மருத்துவ வாகனத்தில் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளையும் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து நடமாடும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கண்காட்சி பேருந்து சேவையையும் ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் கரீஃப் பருவ பயிர்களுக்கு விவசாயிகள் வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருளானினி கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 64 மனுக்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். திருச்சி அம்மாப்பேட்டை துணைமின் நிலையத்தில் அவசரகால பராமரிப்பு பணிகள் நாளை நடைபெறுவதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் அம்மாப்பேட்டை, சத்திரப்பட்டி, அரியாவூர், தாயனூர், நவலூர், குட்டப்பட்டு, அரவங்கால்பட்டி, பெரியநாயகி சத்திரம், சன்னாசிப்பட்டி பகுதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக கடும் குளிரும் நிலவுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்டப் போட்டிகளின் காலிறுதி சுற்றுகள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் காலிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் மொராக்கோவை எதிர்கொள்கிறது. வரும் சனிக்கிழமை நடைபெறும் 2வது காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், வரும் ஞாயிற்றுக்கிழமை நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்துடனும் மோதுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: ஒரு ஜன்னலோர இருக்கை, கையில் சுட சுட ஒரு தேநீர், இதோடு நம் காதுகளில் வந்து விழும் காலத்தால் அழியாத கானங்கள். இயற்கையும் இசையும் இணையும் இந்த பொன்னான வேளையில் உங்கள் மனங்களை வருடி செல்ல தொடங்குகிறது உங்கள் பொன்மாலை. காற்றின் திசையெங்கும் இந்த ராகங்கள் பரவட்டும். மாலை நேர வணக்கங்கள் அன்பான நேயர்களே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. வார்த்தைகள் தீர்ந்து போன மௌனங்களின் நடுவே இதயம் எழுதும் இரகசிய கவிதை காதல். இலக்கணம் பார்க்காத இதயங்களின் சங்கமத்தில் இன்னும் எழுதப்படாத காவியமாய் ஒலிக்கிறது இந்த கீதம்.
1: சங்கத்தில் பாடாத கவிதை அங்கு

என் கைகளே, சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: விண்ணில் வாழும் நிலவுக்கு தெரியாது, மண்ணில் வாழும் இதயங்களின் தனிமை சுமை. வலிகளை புன்னகையால் மூடி மறைக்கும் மனிதர்களுக்கு இந்த இசை ஒரு ஒற்றை துளி கண்ணீர்.
1: 1, 2.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கடல் கடந்து போகும் பறவைக்கு கூட கரையை தொடும்போதுதான் சிறகுகளுக்கு நிம்மதி. அதுபோல இந்த அவசர உலகத்தில் அலைந்து திரியும் என் நெஞ்சிற்கு உன் அன்பின் மடியில்தான் ஆயுள் முழுமைக்குமான அமைதி. வார்த்தைகள் தோற்றுப்போகும் இடத்தில் இரு விழிகள் பேசிக்கொள்ளும் மௌன காவியம் இது.

காலங்கள் ஓடினாலும் கோலங்கள் மாறினாலும் நெஞ்சில் வாழும் இளமைக்கு என்றும் முதுமையே இல்லை. தூசு தட்டிய பழைய நாட்குறிப்பேட்டின் பக்கங்களைப் போல நினைவுகளின் நதியில் நாம் கொண்டாடிய வசந்த காலம் இது. இதோ நம்மை மீண்டும் அந்த பழைய நாட்களுக்கே சிறகடித்து பறக்க வைக்கிறது ஒரு இனிய ராகம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது பொன் மாலை. நேரம் 5:23. காத்திருப்பது ஒரு சுகம்தான், நேசிக்கும் இதயத்தின் குரல் இதயத்தில் ஒலிக்கும் வரை. தோகை தொலைத்த மயிலாய், துணையை தேடும் குயிலாய், இசையின் ஆழத்தில் மூழ்கி பிறக்கிறது இந்த ராகம்.
1: கபகரி சரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி

நேயர்கள் இணைந்திருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. எல்லா பூக்களிலும் வாசம் இருக்கலாம், ஆனால் அன்பெனும் பூவில் மட்டுமே ஆயுள் முழுமைக்கும் பாசம் இருக்கும். அந்த பாசத்தின் மொழியை கூடவே காதலின் வழியையும் ஒரு பெண் மனம் பாடினால் அது காவியம். அப்படி காவியமயமான ஒரு பாடல் உங்களுக்காக.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். சில புன்னகைகள் பேசிவிட்டு கடந்துவிடும், சில பார்வைகள் மட்டும் பல வருடங்கள் கடந்தாலும் மனதில் தங்கிவிடும். இரண்டு கண்கள் பார்க்கும் காட்சியை விட இரண்டு இதயங்கள் உணரும் அமைதிதான் வாழ்க்கையின் அழகான மொழி. அந்த மென்மையான உணர்வை இசையாக கொண்டு வருகிறது இந்த பாடல் ரெண்டு கண்ணம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்திருக்காங்க. ஒரு நிலவு ஒளியில் மாலை நேரத்து தென்றல் காதலி

அவர்களின் நலம் விசாரித்தால் எப்படி இருக்கும்? வார்த்தைகள் தேவையே படாமல் போய்விடும். இந்த இசையின் வருடலே போதும் இதயங்களை நனைக்க வைக்க. அப்படி ஒரு இனிய கானம் உங்களுக்காக.

நேரம் 5:45. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது பொன்மாலை. இதயங்களுக்கு எத்தனை வாசல், எட்டி பார்த்தால் அத்தனை வாசலிலும் இசைதான். மனதில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருக்கும்

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைஞ்சிருக்காங்க. நேரம் 5:50. கற்களால்

கட்டப்பட்ட இடம் மட்டும் ஆலயம் அல்ல, அன்பு, மரியாதை, புரிதல் இவை யாவும் நிரம்பிய ஒரு மனமும் ஆலயம்தானே. ஒருவரை உயர்த்தி பார்க்கும் தூய்மையான உணர்வு இருக்கும் இடத்தில் வாழ்க்கை தினமும் ஒரு திருவிழாவாகிறது. அந்த அழகிய உணர்வை இசையால் நமக்குள் விதைக்க வருகிறது இந்த பாடல்.

0: பொன்மாலை நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பனித்துளிகள் நனைந்த மலர்களைப் போல பக்தி துளிகளால் நம் மனங்களை நனைய வைக்கும் நேரம் இது. இயற்கையின் அழகில் இறைவனின் முகத்தை காணும் ஒரு ஆத்மார்த்தமான இசை பயணம்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தமது மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர்

இன்று ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சிகிச்சை பெற்று வரும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் குறித்து கேட்டறிந்ததோடு மகப்பேறு மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தி மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளையும் பார்வையிட்டார். பொதுமக்களுக்கு தரமான விரைவான மருத்துவ சேவைகளை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தாய்சேய நல சேவைகள், மகப்பேறு சிகிச்சை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின்போது மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உடனிருந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி பரமேஸ்வரமங்கலம் கிராமத்தில் புதிய நியாயவிலைக் கடையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு பொருட்களையும் வழங்கினார். தமிழ்நாடு வணிகவரித்துறையில் வணிகர்களின் நலனிற்காக மெய்நிகர் முறையில் நேர்காணல் மேற்கொள்ள வழிகாட்டி குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் இன்று நடைபெற்ற இத்துறையின் இணை ஆணையர்களின் பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர் 15 மேல்முறையீட்டு அலுவலகங்களிலும் நாளை முதல் இவை செயல்பாட்டிற்கு வரவுள்ளதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மரவனத்தம் கிராமத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 253 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா வழங்கினார். பல்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த கண்காட்சி அரங்குகளை ஆட்சித்தலைவர் பார்வையிட்டதோடு பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பெரியாங்குப்பத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு உள்ளிட்டவை குறித்து மாணாக்கர், ஆசிரியர்கள், 100 நாள் வேலைத்திட்ட பெண் பணியாளர்களுக்கு காவல் அலுவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 2 டன் ரேஷன் அரிசியை கடத்த முயன்றவர்களை கைது செய்ததோடு அரிசியும் பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மினி ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் நாளை நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:03. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியில். பல்வேறு விதமான தகவல்களோடு இன்றைய ஆரம்பமாகிறது.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைஞ்சிருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். பூண்டி மற்றும் ராகவாம்பாள்புரம் துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணி நடைபெற்று இருக்க காரணத்தினால நாளை காலை 9 மணி முதல் 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. மேற்கொண்டு எந்தெந்த இடத்துலலாம் மின் விநியோகம் இருக்காதுன்னா, பூண்டி, சாலியமங்கலம், பச்சைக்கோட்டை, பள்ளியூர், கலஞ்சேரி, இரும்புதலை, ரெங்கநாதபுரம், திருபுவனம், சூழியக்கோட்டை, கம்பர்நத்தம், மலையர்நத்தம், குடிகாடு, புலவர்நத்தம், செண்பகபுரம், மேல கொருக்குப்பட்டு, தென்கொண்டார் இருப்பு, ராராமுத்திரக்கோட்டை, கிருஷ்ணாபுரம், வாளமர்கோட்டை, அருந்தவபுரம், நெய்வாசல், ஆர்சுத்திப்பட்டு, அருமலைக்கோட்டை, சின்னப்புள்ளி குடிகாடு, நார்த்தேவன் குடிகாடு, அரசப்பட்டு, வடக்கு நத்தம், மூர்த்தியம்பாள்புரம், பனையக்கோட்டை, சடையார்கோவில், துறையுண்டார்கோட்டை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் நாளை காலை, திரும்பவும் சொல்கிறோம், காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: வேண்டும்.
1: ஜோக்கே சொல்லடா.
0: அவள் மொத்து மொத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
2: மகன் சொன்னானா?

வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நீங்க வீட்டுக்கு வரும்போதே உங்க வீட்டு குழந்தைங்க நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா? முடிஞ்ச அளவுக்கு தின்பண்டங்களை கடையில வாங்குறத தவிர்த்துக்கணுங்க. அதுலயும் முக்கியமா பாக்கெட்ல அடைச்ச பொருட்களை வாங்கவே கூடாதுங்க. அதுல அளவுக்கு அதிகமான உப்பு, எண்ணெய், சர்க்கரை, பதப்படுத்துற

0: வேதிப்பொருட்கள்னு கலந்திருக்காங்க. இத நம்ம வீட்டு குழந்தைங்க உட்கொள்றதுனால பல நோய்களுக்கு அது ஆதாரமா அமையலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணைகிறாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.
1: இந்த அலல் உடம்புக்காரங்களுக்கான காய்கறிகள் வெள்ளரியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பாகற்காய், பாகற்காயெல்லாம் சூடு இருந்தாலும் வந்து நம்ம மற்ற பொருட்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். புடலங்காய் எடுத்துக்கொள்ளலாம், பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாம், அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். கத்தரி, கத்தரி வந்து இவங்களுக்கு ஆகும். பூசணி, அந்த வெள்ளை பூசணி, சர்க்கரை பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டு வகையான பூசணியுமே வந்து இவங்களுக்கு வந்து ஆகும். முக்கியமாக வெள்ளை பூசணி வந்து ஆகும். பொதுவாக வெள்ளை பூசணியை வந்து நம்ம வந்து திருஷ்டிக்காகவும் ரோட்டில் போட்டு உடைக்கிறதுக்காகவும் தான் நம்ம அதை வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது தவறு. அப்படி வீணாக போகக்கூடிய ஒரு பொருளை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த அலல் உடம்புக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள் நீங்கி நல்ல ஒரு உடல் நலத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி முருங்கை, முருங்கை பிஞ்சு, முருங்கை கீரை, முருங்கைக்காய், அதே மாதிரி வாழைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். எள்ளு, எள்ளு அப்படின்னா எள்ளு முழுமையாக சாப்பிட்றதை விட எண்ணெயாக இவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். கிழங்குகள், முக்கியமாக வந்து மரவள்ளி கிழங்கு, அந்த சக்கரவள்ளி கிழங்கு, சிறு கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வெற்றிவள்ளி கிழங்கு, கொடி உருளை, இதெல்லாம் வந்து வள்ளிக்கிழங்குகளுக்கு கீழே வரும். இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய கிழங்குகள். இவைகள்லாம் இவங்க வந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் எடுத்துக்கலாம், வாழைப்பூ எடுத்துக்கொள்ளலாம், வாழைத்தண்டு எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் அலல் உடனர்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகள். கீரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா புளியாறை கீரை. புளியாறை அப்படிங்கிறது வந்து நீர்ப்பாங்கான இடங்களில் விளையக்கூடிய ஒரு நான்கு இலைகள் இருக்கக்கூடிய வட்டமாக இருக்கும். அப்படி ஆறை அப்படின்னாக்கா வந்து ஒரு ஆரம் நம்ம சொல்லுவோம், வட்டத்தில் ஒரு கால் பகுதி ஆரம்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி நான்கு இலைகள் இருக்கக்கூடிய ஒரு இலை நீர்வாழ் தாவரம். அந்த புளியாறை கீரை இலை வந்து புளிக்கும், அது புளி ஆறைக்கீரை. கோவைக்கீரை, கோவை இலையை வந்து இவங்க வந்து சமைச்சு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். வசலை, அது வசலைக்கீரை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நீர்வாழ் தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கீரை, மருதநிலத்தில் விளையும் அந்த வயல்கள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கீரை, அதை எடுத்துக்கொள்ளலாம். முசிட்டை, பொன் முசிட்டை கீரை எடுத்துக்கொள்ளலாம். கோவையிலேயே வந்து அப்பக்கோவைன்னு சொல்லிட்டு ஒரு வகை உண்டு, அதோடைய கீரை எடுத்துக்கொள்ளலாம். மிளகுடைய இலையவே வந்து இவங்க வந்து கீரையாக சமைத்து சாப்பிடலாம். அப்புறம் ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு பூண்டு, அதோட இலைகளை சமைச்சு சாப்பிடலாம். பாலைக்கீரை சாப்பிடலாம். முசு முசுக்கை, கோவையில மாதிரி இருக்கும், அதோடைய இலைகளில் வந்து ஒரு முசு முசு என்று ஒரு மயிர் வளர்ச்சி அது இருக்கும். அதை வந்து இருகுரங்கின் கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஏன்னா குரங்கு கை எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த இலையிலையும் அந்த சுனை வந்து இருக்கும், அதனால அதை முசு முசுக்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தூதுவளங்காய், தூதுவளையே வந்து இவங்க கீரையாக சமைச்சு சாப்பிடலாம். சுரைக்கீரை, சுரக்கொடியோடைய இலையை வந்து இவங்க வந்து சமைச்சு சாப்பிடலாம். வல்லாரைக்கீரை சாப்பிடலாம், மணத்தக்காளி கீரை சாப்பிடலாம். இதை தவிர வந்து தளிர் கீரைகள், ரொம்ப துளுத்து வரக்கூடிய இளங்கீரைகள், அந்த கீரைகளை வந்து சமைச்சு சாப்பிடலாம் பித்த உடம்புக்காரங்க. அடுத்து இவங்களுக்கான ரசம், ரசம் அப்படிங்கிறது தமிழ் சொல்லல கிடையாது, சாறு அப்படிங்கிறது தமிழ் சொல்ல, இன்னும் சொல்ல போனால் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சூப்பு. இது மாதிரி செஞ்சுறதுக்கு எது அப்படின்னாக்கா இதே வசலைக்கீரை, அது கொத்து வசலை, கொடி வசலைன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வசலைக்கீரையும் எடுத்துக்கலாம். அகத்திக்கீரையை வந்து இவங்க சாறு எடுத்து ரசமாக வச்சு சாப்பிடலாம். தைவேலை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வகையான கீரை, அதையும் வந்து ரசம் வச்சு சாப்பிடலாம். அந்த தைவேலை வந்து மழைக்காலங்களில் வந்து சாலை ஓரங்களில் எல்லா இடங்கள்லையுமே இருக்கும், அதை வந்து இவங்க சாப்பிடலாம். தரா அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு கீரை, அதில் ஒரு வகை வந்து நெய்த்தரா அப்படின்னு சொல்கிறது. இவைகளில் வந்து நாம் சூப்பாக செஞ்சு ரசம் வைத்து சாப்பிடலாம்.
0: பித்த உடல்வாக உள்ளவங்க என்னென்ன காய்கறிகள் கீரைகள்லாம் எடுத்துக்கலாம்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். வாய்மேடு பகுதியிலிருந்து காரியப்பட்டினம் பகுதி வரை இருக்கக்கூடிய மின்பாதையில் பராமரிப்பு பணி அப்படிங்கிறது நடைபெற காரணத்தினால நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் அப்படிங்கிறது தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னென்ன பகுதிகளில் அப்படின்னா, காரியப்பட்டினம், வடமழை, மணக்காடு, தென்னம்புலம், செண்பகராயநல்லூர், செட்டிப்புலம், குறவப்புலம், கத்தரிப்புலம், பிராந்தியக்கரை, அவரிக்காடு, நாகக்குடையான் என்ற பகுதிகளில் மின் விநியோகம் நாளை காலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றும் நேயர்கள் ரொம்ப பயனுள்ள உபயோகமான கண்காட்சிக்கு போக விரும்புகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான அரிய ஒரு தகவல், திருச்சியில் கண்டோன்மெண்ட் பகுதியில் பூமாலை வணிக வளாகத்தில் நாளை சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றுருக்கு. நேற்றைய தினம் தொடங்கி நாளைய தினம் வரை நடைபெறும். காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை கண்காட்சி நடைபெறும். அதை நேயர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

0: கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: அண்ணா அண்ணா, சிக்னல் போட்டாச்சு, வண்டி நிப்பாட்டு.
0: அடடா, நான் கவனிக்கல. சரி, நிறுத்துறேன்.
1: கொஞ்சம் ஓரமா நிறுத்தலாம்ல?
0: ஏன் இப்ப இங்க நிறுத்தினதுனால என்ன?
1: இது அவசர ஊர்திகளுக்கான வழி. நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னா அவங்களுக்கு இடையூறா இருக்காதா?
0: நீ சொல்றது சரிதான். அடுத்த சிக்னல்ல கரெக்டா நிறுத்துறேன்.
1: அண்ணேண்டா
0: தங்கைடா, திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: தெரிவித்துள்ளார். எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
1: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
0: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக

0: இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
1: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியோடு.
1: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்கள

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியோடு நேயர்கள் இணைஞ்சிருக்காங்க. பல்வேறு விதமான தகவல்களோடு ஆரவாரம் நிகழ்ச்சி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் மிக முக்கியமான தகவல் குடிநீர் சார்ந்து. திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட கம்பரசம்பேட்டை பெரியார் நகர் கலெக்டர் வெல் நீரேற்று நிலையத்திலிருந்து செல்லும் பிரதான குடிநீர் உந்துகுழாய் இன்று பராமரிப்பு பணிகள் நடைபெற்றதால் தில்லை நகர் கண்டோன்மெண்ட் பழையது புதியது, காஜாப்பேட்டை பழையது புதியது, அண்ணா நகர் ஜங்ஷன் பழையது ஜங்ஷன், பொன்னகர் கருமண்டபம், தெற்கு ராமலிங்க நகர் உய்யகொண்டான் திருமலை பழையது புதியது, கல்லாங்காடு மிளகுப்பாறை சொசைட்டி காலனி ஆகிய 15 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள்

மக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் நாளை ஒரு நாள் இருக்காது. அதனால் ஜூலை 10 முதல் வழக்கம் போல் குடிநீர் விநியோகிக்கப்படும். எனவே இதனால் ஏற்படும் சிரமத்தை பொதுமக்கள் பொறுத்து கொண்டு மாநகராட்சியுடன் ஒத்துழைக்குமாறும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் திருச்சி மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார்.

இணைஞ்சிருக்கீங்க ஆரவாரம் நிகழ்ச்சியோட திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 6:50. இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி, உதவித்தொகை மற்றும் வேலைவாய்ப்பு இதையெல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான தகவல். தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நடத்தும் நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி வழங்குகிறது. இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவராகவும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராகவும் வயது 18 முதல் 35

0: ஐந்து வரை மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். பயிற்சி நடைபெறும் இடம் சென்னை. பயிற்சி காலம் 4 மாதங்கள். மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 2000 வழங்கப்படும். மேலும் இந்த வேலைவாய்ப்பு உதவித்தொகை தொழிற்பயிற்சி சார்ந்த தகவல்கள் விவரங்கள் வேண்டுமென்றால் தாட்கோ.com என்ற இணையதளத்தை நாடலாம்.
1: நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்களுடன் நேரலையில்.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இப்போ ஆடி மாசம் ஆயிடுது இல்லையா, ஆடி வரப்போறது, காத்து முன்னாலே வந்துருச்சு. இப்போ காற்றுல பரவக்கூடிய நோய்கள் பற்றியும் அதற்கான சித்த மருத்துவ தீர்வு பற்றியும் நம்ம நாளைக்கு பேச போறோம். இதற்கு சித்த மருத்துவத்துல என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குங்கிறத விரிவா பார்க்கலாம். நேயர்களுக்கான சந்தேகங்களை
1: நீங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு தொட்டு வர வேண்டிய எண்கள் 431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 246-102-1. வாட்ஸ்அப் எண் வாயிலாகவும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 938-546-102-1 இந்த எண்களை தொட்டு உங்களோட சந்தேகங்களுக்கு விடைகளை பெறுங்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். கடல் மட்டத்திலிருந்து தெற்கு குஜராத் பகுதிகளிலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு சில இடங்களில், குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகிற காரணத்தினால, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை முன்னறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை, தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. அரபிக்கடல் பகுதிகளில் இன்று மத்திய கிழக்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் தெற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்படி அறிவிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: நிறைவு பெற்றது ஆரவாரம். நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். இந்தோனேஷியாவிற்கு தாம் மேற்கொண்ட பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகளும் இப்பயணத்தின்போது இடம்பெற்றதாக தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமது 3 நாடுகள் பயணத்தின் 2

கட்டமாக இன்று ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். கோவை மருதமலை அரசு சட்டக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 682 பேருக்கு பட்டங்களை வழங்கி பேசிய அவர் மாணாக்கர் மக்கள் நலனிற்காக பணியாற்ற முன்வர வேண்டும் என்றார். தமிழக விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு ஒரே தளத்தில் தீர்வு வழங்கும் வகையில் கலந்துரையாடல் மூலம் விரிவாக்க திட்டத்தை மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு ஆர் வினோத் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். வேளாண், தோட்டக்கலை, மலைப்பயிர்கள், கால்நடை பராமரிப்பு, பட்டு வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இடம்பெற்றுள்ள இக்குழுவில் காணொலி வாயிலாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 25 விவசாயிகளுடன் கலந்துரையாடி தீர்வு அளிக்கப்பட்டதோடு மாநிலத்தின் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் இணைய ஒளிபரப்பு

0: தீர்வு அளிக்கப்பட்டதோடு மாநிலத்தின் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் இணைய ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மரவனத்தம் கிராமத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 253 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் கரீஃப் பருவ பயிர்களுக்கு விவசாயிகள் வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் கொண்டலாம்பட்டி மண்டலங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்யநீலம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் நாளை நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
1: ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி FM ரெயின்போ 102.1 உற்சாக உற்சவம் நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட. பொதுவா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்டயோ இல்ல காலேஜ் பசங்கள்ட்டயோ போய் உன்னோட ஆசை என்ன, கனவு என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாசான பிளான் இருக்கும். நான் ஒரு பெரிய IT கம்பெனில லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், ஒரு சூப்பரான ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு CEO ஆகணும், ஃபாரின் போய் செட்டில் ஆகணும், இப்படி ஏகப்பட்ட கனவுகள். தப்பே இல்ல பாஸ், கனவு காண்றது தானே நம்ம வயசோட ஆக சிறந்த அழகு. ஆனா இந்த எல்லா கனவுகளுக்கும் நடுவுல நம்ம இளைஞர்களோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாவும் அதிகமாவும் இருக்க ஆக சிறந்த கனவு என்ன தெரியுமா? TNPSC Group 1 எக்ஸாம். நாம படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும்டா, சமுதாயத்துல நமக்குன்னு ஒரு தனி கெத்து ஒரு பவர் இருக்கணும் அப்படிங்கிற கனவு பலருக்கும் இங்க உண்டு. பணம் சம்பாதிக்க 1000 வழிகள் இருக்கலாம், ஆனா பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். காலேஜ் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு படிச்சு இந்த எக்ஸாம கிளியர் பண்ணிட்டு நீங்க ஒரு டெபுட்டி கலெக்டராவோ DSP உங்க சொந்த ஊருக்கு கார்ல போய் இறங்குறப்போ ஒரு உணர்வு இருக்கும் பாருங்க, அத வார்த்தையால விவரிக்க முடியுமா? ஆனா பல பேருக்கும் நாம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, Group 1 ரொம்ப கஷ்டமே அப்படிங்கிற பயம் இருக்கு. உங்க பயத்தை உடைச்சு உங்க ஆபீசர் கனவை நிஜமாக்கத்தான் நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இந்த Group 1 எக்ஸாம எப்படி கிளியர் பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, சிலபஸ் என்னங்கிற பல தகவல்களை நம்மளோட இன்றைய நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க வராரு போட்டி தேர்வு பயிற்சியாளர் எஸ் தியாகராஜ் அவர்கள். வாங்க கேட்கலாம்.
2: வணக்கம். பொதுவாக திங்கட்கிழமை வந்து எல்லாருக்கும் பரபரப்பாக இருக்கும், பட் ஆனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகவங்களுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி தான், எல்லா நாளும் பரபரப்பாக தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் எக்ஸாம் இருந்ததுன்னா இன்னும் பரபரப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்கள பொறுத்தவரைக்கும் கிழமையெல்லாம் வித்தியாசம் கிடையாது, எல்லா நாளும் ஒரே நாள் தான். சில சமயம் என்ன கிழமையில் இருக்கிறோம் என்ன நாளில் இருக்கிறோம்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு மூழ்கி போய் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் இருப்பாங்க. அது ஒரு தனியான ஒரு வாழ்க்கை முறை தான். அந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்க நண்பர்கள் வந்து இப்போ வந்திருக்கிற Group 1 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். என்னதான் வேகன்சி அளவு கம்மியா இருந்தாலும் நமக்காக கிடைக்கிற ஒரு வாய்ப்பை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த குறிப்பான நோட்டிபிகேஷன்ல இப்ப வந்திருக்க Group 1 தேர்வுக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க நண்பர்கள் வந்து என்னென்ன பண்ணலாம், ஏற்கனவே ரெடி ஆயிட்டு இருக்கவங்க, இல்ல இப்பதான் புதுசா ரெடி ஆக போறவங்க, இல்ல நான் Group 2 படிச்சுட்டு இருந்தா இப்ப Group 1 கொஞ்சம் படிக்கணும், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசனையோட ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது. நம்ம கூட போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தியாகராஜன் இருக்காரு. வணக்கம்.
3: வணக்கம்.
2: நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களாக இந்த போட்டித் தேர்வு சம்பந்தப்பட்ட பயிற்சியில இருக்கிறீங்க, நீங்களும் நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு எல்லாம் எழுதுனீங்க. இப்ப வந்திருக்கிற இந்த நோட்டிபிகேஷன் Group 1 நோட்டிபிகேஷன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை வேகன்சி இருக்கு, அதை வந்து அவங்க தயாராகிறதுக்கு இப்ப இன்னும் 4 அப்ளிகேஷன் போடுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு, அதை பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சொல்லுங்க.
3: அனைவருக்கும் வணக்கம். இந்த டைம் வரக்கூடிய Group 1 இப்போ 26 போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்து 23/6/2026 வந்து நமக்கு நோட்டிபிகேஷன் உள்ள வந்துச்சு. சோ அப்ளை பண்ணக்கூடியவங்க சீக்கிரம் டேட் பண்ணாம வந்து சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. 6/9/2026 வந்து எக்ஸாம் மொத்த கரெக்டா 61 மட்டுமே இப்போதைக்கு கையில் இருக்கக்கூடியது.
2: பிரிலிம்ஸ்க்கு
3: பிரிலிமரிக்கு வந்து பார்த்தா 61 மட்டும் நமக்கு வந்து கையில் இருக்கக்கூடியது. இப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரிவிஷன் இருப்பாங்க. Group 1 பொறுத்தளவுக்கு இப்போ புதுசாக அட்டன் பண்ணக்கூடியவங்க, இனிமேல் தான் எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லை டிகிரி முடிச்சுட்டு இதுமாரி தான் எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து இது முதல் முயற்சியாக நினைப்பாங்க. ஆல்ரெடி போன வருஷம் எழுதி 1 mark 2 mark போனவங்களுக்கு இப்போ இது ரிவிஷனுடைய காலகட்டமாக இருக்கும். டெஸ்ட் பேட்சுக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 மாதம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு. கேட்டகரி பொறுத்தவரைக்கும் Group 1 போகணும் அப்படின்னு சில பேர் ஆசை இருக்கும், Group 2 சில பேருக்கு ஆசை இருக்கும், Group 4 சில பேருக்கு ஆசை இருக்கும். அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னா, நான் குரூப் ஒன் மட்டும் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குரூப் ஃபோர்ல பாஸ் பண்ணுவாங்க, குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க.

0: திரும்ப குருஃபனுக்கு போகக்கூடியவங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அதை நம்ம வந்து பார்ப்போம். காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு அல்லது குருஃபன் டூ எழுதுறதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்னு நினச்சி உள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதுறக்க ஆரம்பிங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம கேட்கும்பொழுது அல்லது வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் தனியார் இன்ஸ்டியூட்லேயோ அல்லது எதாவது நம்ம ஜாயின் பண்ணி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நம்ம டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஃபாலோ பண்ணணும், என்ன கேட்குறாங்க, எது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு 10 ஒரு 15 வருஷத்தை கொஸ்டின் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் தெரியும். அடுத்து நம்ம நண்பர்கள் வட்டாரத்திலேயோ அல்லது வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கக்கூடியவங்க கிட்டவோ அல்லது வந்து சர்வீஸ் வாங்கியிருக்கட்டவோ நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது வந்து அவங்க என்ன கிளாஸ் இருக்கிறாங்களோ ஒரு 6 ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க கிளாஸ் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டெஸ்ட். இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து 1 mark 2 mark போயிருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டால், கடைசி எக்ஸாம் வரையிலுமே 2 முதல் நாள் வரையிலுமே நாளை காலையில் எக்ஸாம்னா நைட் 9 வரையிலும் அவங்க படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பாங்க, ரிவிஷன்ங்கிறது இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டால் ரிவிஷன். லாஸ்ட்டாக ஒரு 1 என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷனுக்கு மட்டும் நீங்கள் டைம் எடுத்துக்கணும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட கீ செக் பண்ணி பார்க்குறோம். கீ செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னா அப்படியே மைன்ஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க. இல்லை நம்ம கீ செக் பண்ணி பார்த்துட்டு வராது அப்படின்போது அப்படியே விட்டுறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கீ செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். ஒரு ரிசல்ட் உள்ள வந்த உடனே எத்தனை மார்க் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ 200 கொஸ்டினுக்கு வந்து குரு ஃபோனில் வந்து 140+ அல்லது 150+ அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா நம்ம எந்த இதில் வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மேக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, இல்லை ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, அல்லது பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, இல்லை கரண்ட் நியூஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையா, அப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணால் மட்டுமே நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியும்.
1: இப்போ நிறைய பார்த்தா நம்ம அந்த பொறியியல் படிச்சுட்டு அந்த பின்னணியில் வர ஆட்கள் வந்து நிறைய பேர் இப்போ மாணவர்கள் வந்து இந்த பொடித்தேர்வுக்கு தயாராகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு சில ஏரியா நீங்கள் சொன்னப்பல மேக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஓரளவு பெட்டராக அவங்களால பண்ண முடியும் மித்தவர்களோட. ஆனால் அவங்க இன்னும் ஒரு சில கிரே ஏரியா இருக்கும், சரியாக ஒர்க் பண்ண முடியாது. அது என்ன மாதிரியான ஏரியாவில் நீங்கள் அவங்களுக்கு இடர்களை பார்க்குறீங்க, அவங்களுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குது?
0: ஒரு விஷயம், ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்னால் இதை முடியாது அப்படிங்கிறது அவங்க தனக்குத்தானே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாவே அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறவங்க யோசிக்கிற ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் எனக்கு எது வராது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே உள்ளுணர்வு தெரியும்ல. இப்போ நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஹிஸ்டரி வராது அல்லது வந்து பாலிட்டி எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னாவே அதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருவாங்க. யார் ஒருத்தர் வந்து எனக்கு எது வராதுன்னே தெரியாம இருக்காங்க இல்லையா, நான் நல்லா படிப்பேன் இல்ல நல்லா படிக்க மாட்டேன், எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரும் இந்த சப்ஜெக்ட் வராதுன்னு சொல்லிட்டு வந்து தன்னை சுயபரிசோதனை செய்யாம இருக்காங்களா? சில பேர் அவங்க நிறைய நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு விஷயம்,
1: அதாவது எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி நான் குரூப் பண்ணோம் இல்ல ஏதோ ஒன்று எழுத போறோம்னு சரியா படிக்காமே கூட போய் எழுதுவோம், நல்லா பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்ல. அந்த ஃபீலிங் தொடர்ந்து இருந்ததுன்னா நம்ம பாஸ் பண்றது கஷ்டமா போயிடும். அதான் நீங்க சொல்றது, நமக்கு தெரியணும் நம்ம என்ன செய்யறோம், எது எங்க தப்பு பண்றோம், எங்க நமக்கு வரல, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றது தெரியணும். முதல்ல வரும்பொழுது அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் தோணும், ரொம்ப நல்லா எழுதி இருக்கிறோம் போல இருக்கு, கிடைச்சிடும் போல இருக்கு இந்த வாட்டி சர்வீஸ் அப்படின்னு நினைப்போம், ஒழுங்கா படிக்காமே போய் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கக்கூடாது. நமக்கு எங்கெங்க வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸ் வந்து நம்ம கண்டிப்பா கண்டறிஞ்சு அதுக்கான வேலையை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுல வந்து இந்த மாதிரி தீர்வுகள் நிறைய எழுதணும், டெஸ்ட் பேட்ச் போடுறோம், அது எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும்?
0: நிச்சயமா, இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கொஸ்டின் எல்லாமே டெப்த் எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் டெப்த் எடுப்பாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி அவங்களோட மனசு விட்டக்கூடாது அப்படிங்கறாங்க, என்ன பண்ணுவாங்க, 100 வந்து கிட்டத்தட்ட 70 கிட்டத்தட்ட ஈஸியா கொடுத்துருப்பாங்க. சரி ஒரு 30 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 50 வந்து கொடுத்துருப்பாங்க. 50 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், 50 வந்து ஸ்ட்ரகிள் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கொஸ்டின் நீங்க எப்படி நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ ஆன்சர் சொல்லும் போது ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு கொஸ்டின்ல 3 ஆப்ஷன் இருக்குன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கலாம் இல்ல ரெண்டு ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கலாம். அப்ப உங்களுக்கு வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அவங்க ஈஸியா சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து அவர் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம நண்பர்களோட வட்டாரத்தில் வந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கொஸ்டின் திருப்பி டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு 1 இந்த 1 நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம என்ன தவறு பண்ணிருக்கோம், இனிமேல் அந்த தவறை வந்து திருப்பி வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறத நம்ம யோசிக்க தோணும். அப்ப நீங்க நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கறது நீங்க வந்து போடுறதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கணும்.
1: இப்போ குறிப்பா இருக்க போறது இந்த 60 இந்த 60 இந்த தேர்வுக்கு நம்ம பிரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எப்படி நமக்கான ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான ஒர்க் பண்ணணும், ஏன்னா இப்போ இதுல வந்து நான் இத்தனை வருஷம் உழைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு நம்ம என்ன பண்றோமோ அதுதான் கடைசியான ரிசல்ட். ஒரே வருஷத்துல ஒரு குரூப் 1 பாஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, 5 பாஸ் பண்ணவங்க 5 முயற்சி பண்ணி பாஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதற்கான அந்த திட்டமிடல் பிளானிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்றோம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நிறைய நேரத்தில் நமக்கு ஒர்க் ஆகுது. அந்த ஸ்ட்ராட்டஜின்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமானது. அப்படி இருக்கும்பொழுது இந்த குரூப் 1 தேர்வுக்கு அவங்க அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறதுக்கு என்ன பேசிக்கான பிளான் என்னவா வச்சிருக்கலாம் அவங்க?
0: ஃபர்ஸ்ட் வந்து நேர மேலாண்மை. நேர மேலாண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம் இப்போ ஒரு டாபிக் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம 2 மணி நேரம் ஒரு டாபிக் வந்து படிச்சுட்டு இருக்கோம்.

0: நம்ம அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போறது. ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்க எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு டாபிக் நீங்க முடிச்சிட்டீங்க, அந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி வந்து கேட்கப்பட்ட கொஸ்டினை வச்சு நீங்க அனலைசிஸ் பண்ணணும். இது வந்து இந்த டாபிக்ல வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து. இப்போ நீங்க தமிழ்நாடு ஹிஸ்டரி எடுக்கிறீங்க, தமிழ்நாடு ஹிஸ்டரி லிட்டரேச்சர் அப்படிங்கிற சங்க இலக்கியம் சங்ககாலம் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து பாக்குறீங்க. சங்ககாலத்தில் இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி வந்து கேட்கறக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ குருஃபன் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்க ஈஸியா பிரெடிக்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. சிந்து சோழ நாகரிகம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கேட்கறக்கான சான்சஸ் இருக்கு. குத்தர்கள் அப்படின்னு கேட்டு இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, இனிமேல் எப்படி கேட்கறக்கான சான்சஸ் இருக்கு. குத்தாச பொறுத்தளவுக்கும் சரி, எந்த அரசுகளை பத்தி கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தமே ஆறே டைப் தான்.
1: என்னென்ன டைப்?
0: ஃபர்ஸ்ட் சோர்ஸ். சோர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ குத்தர்களை பத்தி காமனாக நான் சொல்றேன். லிட்டரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின், லிட்டரேச்சர் ஆஸ்பெக்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து
1: என்ன புத்தகம்,
0: இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற கல்வெட்டுகளை பத்தி வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின், அதாவது வெளிநாட்டு பயண குறிப்புகள்னு சொல்லிட்டு வந்து அந்த காலகட்டத்தில் யார் உள்ள வந்தாங்களோ, காயின்ஸ் நாணயங்களை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். குத்தர் காலத்துடைய நிர்வாகத்தை பத்தி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். குத்தர் காலத்துடைய அரசர்களை பத்தி கேட்கலாம். இவ்வளவுதான் விஷயமே. அப்ப இந்த ஆறு ஸ்டெப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஸ்டின் எடுத்து வச்சு பாருங்க. இந்த ஆறு ஸ்டெப்பை தாண்டி எதுவும் புதுசாக இருக்காது.
1: இப்போ இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு நம்ம தயாராகும் போது நிறைய இடர்கள் வரும். இந்த இடர்களை தாண்டி தான் நம்ம செய்யணும். குறிப்பாக குடும்பத்திலேருந்து நமக்கு இடர் வரும், சைக்கலாஜிக்கலாக நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒன்று ரெண்டு மூணு எக்ஸாம் எழுதும் போது அதற்கான சைக்கலாஜிக்கல் இது இம்பாக்ட் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம போன வாட்டி இப்படி பண்ணிட்டோமே, நம்மளால சரியாக பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அதை தாண்டி இதை ஒழுங்காக செய்வதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்?
0: இடர்பாடுகள் அப்படின்னு சொன்னீங்க. வரலாறு அப்படிங்கிறத வந்து யார் ஜெயிச்சாங்களோ ஜெயிச்சவங்களை வந்து பதிவு செஞ்சிருக்கு. வரலாறு வெற்றி பெற்ற ஆட்கள் யார் யார படிக்கிறீங்களோ, படிச்சவங்க அத்தனை பேருமே யார் அப்படின்னு கேட்டா கஷ்டப்பட்டு போராடி வந்தவங்க தான் ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே. உங்களை பொறுத்தளவுக்கு வந்து 26 போஸ்ட் அப்படிங்கிற நீங்க யோசிக்க வேண்டாம். 26 நீங்க எடுக்க போற கிடையாது. அதுல ஏதோ ஒரு போஸ்ட் நீங்க எடுக்க போறீங்க. அந்த ஒரு போஸ்ட் நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. தவறுகளை வந்து குறைச்சுக்கங்க. இன்னும் அதிகமான டெஸ்ட், நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து போடுங்க. மறுபரிசீலனை செஞ்சு பாருங்க. தவறுகள் எந்த இடத்துல திருத்த முடியும் அப்படிங்கறத வந்து பாருங்க. இது உங்களுக்கு வந்து புரியும்.
1: கண்டிப்பா. இவ்வளவு நேரம் வந்து நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி தியாகராஜ்.
0: நன்றி.
2: வரலாறு படைச்ச யாருமே பிறக்கும் போதே வெற்றியாளர்களா பிறக்கிறது இல்ல. அவங்க எல்லாரும் உங்கள மாதிரியும் என்ன மாதிரியும் சாதாரண ஆட்களா இருந்து அசாதாரணமா உழைச்சவங்க மட்டும்தான். முயற்சி உங்களுடையது, அரசு நாற்காலி உங்களுடையது. இன்னைக்கே உங்க குரூப் 1 கனவுக்கான முதல் அடியை எடுத்து வைங்க. கண்டிப்பா உங்க கனவு மெய்ப்படட்டும். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாக மூச்சம் நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்போர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சிமாநாட்டில் இரு

0: தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரஹலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்றுமுறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் சிபிஎஸ்இக்கும் நோட்டீஸ்

0: அனுப்ப நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன், திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித் தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21ஆம் தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு டிரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 நாள் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் நகர தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான்கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேகர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ், மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு. நேரம் 7:25 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: அதில் பன்மடங்கு உற்பத்தியை
3: உழவர் உலகம்
2: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இன்று இயற்கையோடு இணைவோம் உணவே மருந்து. திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை, அறிவிப்புகள் ஆகியன இடம்பெறும்.

0: இயற்கையோடு இணைவோம் தொடரில் உணவே மருந்து. திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: கண்மணி, நெல் உற்பத்தியில தஞ்சைக்கு அடுத்தபடியா அதிகமா நெல் விளையிற மாவட்டம்னு சொன்னா அது திருவண்ணாமலை மாவட்டம் தான்.
2: இது என்னக்கா, மணிலா அப்படிங்கிற நிலக்கடலை உற்பத்தியில திருவண்ணாமலை மாவட்டம் தான் முதலிடம்.
1: சிறப்பு சிறப்பு. மிக பழமையான பாரம்பரிய தலமான அண்ணாமலையார் அருளால இதெல்லாம் சிறப்பா நடக்குது.
2: ஆமா பூங்குடியக்கா, அதோட அருணாச்சலேஸ்வரர்னு சொன்னோன்னு எனக்கு ஒன்னு ஞாபகம் வந்துருச்சு.
1: என்ன ஞாபகம் கண்மணி?
2: அங்க கிரிவலம் போறது ரொம்ப ரொம்ப சிறப்பாமே, ஒரு நாளைக்கு போகணுக்கா.
1: அதுக்கு என்ன, வர்ற பௌர்ணமிக்கே குடும்பத்தோட போவோம், தரிசனம் செஞ்சுட்டு வருவோம்.
2: ஆமா, திடீர்னு ஏன் திருவண்ணாமலைய பத்தி பேசிட்டு இருக்கோம்?
1: அதுவா கண்மணி, திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல்ங்கிற ஊர்ல சசிகாந்த் காமராஜ் அப்படிங்கிற ஒரு இளம் விவசாயி இருக்கிறாரு.
2: சரி,
1: அவர் என்ன செய்யறாருன்னு கேளு. சரிங்கிற
2: என்ன, நெல் சாகுபடி எதுவும் சிறப்பா பண்றாரோ?
1: அப்படியும் வச்சுக்கலாம்.
2: வச்சுக்கலாம்னா என்ன, ஒரே இழுவையா இருக்கு.
1: 4 ஏக்கர் விவசாய நிலம், 5-6 வருஷமா இயற்கை வேளாண்மையில முழுமையான அனுபவம்.
2: இது என்ன சிறப்பு, இப்பதான் நிறைய பேரு இயற்கை விவசாயம் பண்றாங்களே.
1: கண்மணி, தேடல் அப்படிங்கறது எப்பவும் இருந்தா வாழ்க்கை ரசிக்கும் ருசிக்குமா. எப்படி ருசிக்குமா? அது போல பழைய மறந்து போன மரபுகளை, குறிப்பா நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச உணவு பழக்க வழக்கங்களை நாம ஏன் மறந்தோம், அரிதாகி போன காரணம் என்ன அப்படிங்கிற தேடுதலோட இவரு பயணிச்சுக்கிட்டு வராராம்.
2: தேடுதலுக்கு பதில் கிடைச்சிச்சா?
1: கிடைச்சிச்சு கண்மணி.
2: அத எப்படி நீ சொல்ற?
1: நம்ம ஆர் வெங்கடேஸ்வரன் சார் இருக்காருல்ல?
2: ஆமா,
1: சமீபத்துல அவரை தொடர்பு கொண்டு பேசினாங்கல்ல?
2: அப்படியா?
1: ஆமா கண்மணி, இத கேளு.
3: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான இளைஞரை சந்திக்க போறோம். கட்சவி குழு, நிறைய விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு கட்சவி குழுல நிறைய பதிவுகள், அழகான போஸ்டர்ஸ் போடுவாரு நம்ம சசிகாந்த் காமராஜ். இவரு என்னதான் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு அவர் தொடர்பு கொண்ட போதுதான் தெரிஞ்சது அவர் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிறாரு அப்படின்ட்டு. அவர் என்ன பண்றார் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சசிகாந்த்.
4: வணக்கம் சார்.
3: என்ன படிச்சிருக்கீங்க சசிகாந்த் நீங்க?
4: சார், நான் பிஇ முடிச்சிருக்கேன் சார்.
3: எந்த ஆண்டு முடிச்சீங்க? என்ன, முடிச்ச பிறகு ஏதாவது வேலை பார்த்தீங்களா? எப்படிங்க, நேர விவசாயத்துக்கு வந்துட்டீங்களா?
4: இல்லைங்க சார், நான் 2016 முடிச்சேன். முடிச்சுட்டு அப்கான்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு ஒரு மெட்ரோ கம்பெனிங்க சார், அதுல போயிட்டு பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் சார் சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு வீட்டுல நடந்துச்சு. பரம்பரை பரம்பரை விவசாய குடும்பம் தான். ஊரு பக்கத்துள்ள திருக்கோவிலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து உளுந்து வந்து ஒரு 4 மூட்டை வந்து கிடைச்சது. நம்ம அறுவடை பண்ணோம். அதுல அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரி போயிட்டு கமிட்டில போயிட்டு போட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே நான் போவேன் அந்த மாதிரி இருக்கு. அப்ப உளுந்து போட்டுட்டு வெளியில வரும்போது அம்மா போன் பண்ணி என்ன சொன்னாங்க, உளுந்து இப்போ தான் புதுசா அறுத்துருக்கோம், அதை நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது, கடையில வரும்போது ஒரு 2 கிலோ உளுந்து கடையில வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து கருப்பு உளுந்தா கொடுத்தது 60 ரூபாய்க்கு கொடுத்தேன் கம்பெனில. அதே உளுந்து நான் வெள்ளையா கடையில வாங்கும்போது 120 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் கிலோக்கு. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, வாங்கி சாப்பிடற மக்களுக்கும் தெரியாம, அதை விளைவிக்கிற விவசாயிகளுக்கும் தெரியாம, இடையில கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாய் வந்து ஒரு பிளாக் கோல்டு போல வந்து மறைஞ்சிருக்கு. மறைமுக ஒரு வியாபாரம் நடக்குது, ரெண்டு பேருக்கும் தெரியாம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். சரி, அப்ப இதை ஏன் நம்ம வந்து ஒரு பிசினஸா எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஆரம்பிச்சதுதான் நிலாமது.
3: நிலாமது அப்படின்னு ஒரு பெயர் பண்ணிட்டு நிறுவனம் ஒன்னு துவங்குறீங்க. சரிங்க, ஆனா அப்ப விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லன்னா?
4: இல்ல, நம்ம எப்பவுமே கண்டினியூவா விவசாயம் தான். நம்ம கொரோனாக்கு அப்புறம் பாரம்பரிய உள்ள வரும்போது இயற்கை விவசாயமா எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்றதுக்காக நிறைய இடத்துல போயிட்டு கலந்துகிட்டு தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் இயற்கை விவசாயம் சார்ந்த கண்காட்சிகள், விதை திருவிழாக்கள், உணவு திருவிழாக்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் பயணம் செய்து ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம தகவல்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை எல்லாமே இது பண்ணிட்டு முழுமையா இயற்கை விவசாயத்துல இறங்கணும்.
3: இப்ப எந்த ஆண்டு நீங்க இயற்கை விவசாயத்துல இறங்கினீங்க? நில அமுது எப்ப துவங்கப்பட்டதுங்க?
4: விவசாயத்துல இறங்கினது 2021. நிலவமது உருவாக்கப்பட்டது வந்து 2023.
3: ஒரு 2 ஆண்டுகள் கழித்து.
4: ஆமாங்க, ஏன்னா நம்ம ஒரு விஷயம் துவங்கும் போது அதை பத்தி ஒரு 60% தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அது உள்ள நுழைய முடியும். எதுவும் தெரியாம நுழையக்கூட சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விவசாயம்னா என்ன, ஏன்னா இது நம்ம சொல்றதே கொஞ்சம் காமெடியா தான். ஏன்னா விவசாயம் என்னன்னு சொல்றது நம்ம ஒரு தமிழரா இருந்து அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா விவசாயத்தை வந்து ப்ராப்பரா பண்ணுறாங்க. அதுதான்
3: முன்னாடி செஞ்சிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் அதை ஒழுங்கா மற்றவர்கள் எப்படி செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. என்ன மாதிரியான மாற்றத்தை உங்க விவசாய முறையில ஏற்படுத்துறீங்க? எவ்வளவு பரப்பளவுல என்ன மாதிரியான விவசாயம் நீங்க பண்றீங்க?
4: நம்மகிட்ட ஒரு 4 ஏக்கரா இருக்கு.
3: நீர் வசதியெல்லாம்?

0: நல்லா இருக்குங்களா?
1: நம்ம கிட்ட கிணறு இருக்குங்க.
0: கிணறு, இலவச மின்சாரம்,
1: ஆமா எல்லாம் இருக்கு.
0: சரி, 4 ஏக்கர்ல என்ன பண்ணுவாங்க? பொதுவா அப்பா காலத்துல என்ன மாதிரியான ஒரு பிரதான பயிர் பண்ணிட்டு இருந்தீங்க? ஏதாவது மாற்றம் செஞ்சீங்களா? எப்படி?
1: நம்ம வந்து மறுசுழற்சி தான் பண்றோம், அதாவது முப்போகமும் ஒரு ஒரு வகையான பயிர் சைக்கிள் முறையில
0: பயிர் சுழற்சி
1: அப்படிதான் பண்ணுவோம். நெல் அறுவடை பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து துவர விதைப்போம், அப்புறம் உளுந்து பயிரிடுவோம், எள்ளு கொள்ளு இதெல்லாம் பண்ணுவோம்.
0: ஒரு முறை மட்டும் நெல்லு, அதுக்கப்புறம் வந்து பயிர் வகைகள் எல்லாம் பண்றாங்க. இப்ப நில அமுது தொடங்கின பிறகு நீங்க நேரடியாக விற்பனை செய்யறீங்களா? ஏன்னா அந்த 60 ரூபா 120 ரூபா அந்த வித்தியாசம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 60 ரூபா தான் உங்க மனசுல ஒரு பெரிய ஒரு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாற்றத்தை வந்து எப்படி முறையா சரி பண்ணிக்கிட்டீங்க, என்ன பண்ணீங்க?
1: ஒண்ணு சார், இப்ப வந்து விவசாயி வந்து 60 ரூபா அரசாங்க கமிட்டியில வந்து கொடுத்தாலும், ஆனா அவங்களுக்கு வந்து 60 ரூபா மட்டும் அவங்களுக்கு கையில கிடைக்கிறது இல்ல கிலோவுக்கு. இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்கு, கேர் ஆட்டோவோ இல்ல மாட்டு வண்டியை தான் வச்சுட்டு போனோம், அது இருக்குது, பிளஸ் ஆள் கூலி இருக்குது, ஏகப்பட்ட இதர செலவுகளும் இருக்குது. அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து மொத்தமா கையில கிடைக்கிறது என்ன பார்த்தா ஒரு கிலோவுக்கு 50 ரூபா 55 ரூபா தான் கிடைக்கும். முயற்சிக்கான ஒரு தேடல் என்னன்னா, நம்ம வந்து டைரக்டா விவசாயிகள்கிட்டே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். 60 பண்ணி அவங்க கொடுத்தா மட்டும் போதும், அவங்களுக்கு வந்து வண்டி சார்ஜும் எந்த ஒரு இதுமே இல்ல.
0: எப்படி இயற்கை முறையில தான் இருக்கணும்னு வலியுறுத்துறீங்களா? எப்படி
1: முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுக்குதான் அவங்கள தயார்படுத்துறோம். ஏன்னா எடுத்ததுமே அவங்களை கொண்டு வரது ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க அரசாங்கத்துக்கிட்ட, அரசாங்கம் நமக்கு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நிலத்தை வந்து விவசாய நிலம் இயற்கையான முறையில மாத்தது குறைஞ்சபட்சம் 2.5 வருஷம் கிட்ட ஆகுது. ஏன்னா அதுக்கு பல தானியங்கள்லாம் நம்ம அதை பயிர் செஞ்சு, ஏன்னா இப்ப வந்து எந்த ஒரு நிலமும் முழுமையான ஒரு இயற்கையை சார்ந்து இல்ல, எல்லாமும் பொட்டாசியம் யூரியா அந்த மாதிரி கெமிக்கல் சேர்த்து சேர்த்து நிலமும் வந்து கெமிக்கலா மாறிடுச்சு,
0: ரசாயனத்துக்கு பழகிடுச்சு.
1: ஆமாங்க, இப்ப அந்த ரசாயனத்துல இருந்து நம்ம மீண்டும் நம்ம வந்து இயற்கைக்கு வரணும்னா அதுக்கு வந்து 1.5 to 2 ஆண்டுகள் காலம் தேவைப்படுது.
0: சமயத்துல மகசூல் குறைவாகவும் இருக்கு, அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அந்த விவசாயிக்கு இருக்கணும்.
1: ஆமா, அதுக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட சில வேண்டுதலும் நம்ம வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு.
0: சரிங்க சரிங்க. இப்ப வந்து உங்க இடத்துல ஒரு 4 ஏக்கர் பரப்பளவுல நீங்க நெல்லு பண்றீங்க, அதுக்கப்புறம் துவர உளுந்து கொள்ளு எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து எப்படிங்க, பாரம்பரிய ரகங்களா? அதே மாதிரி வந்து பயிர் வகைகளும் வந்து நாட்டு பயிர் வகைகள் பயன்படுத்துறீங்களா? அது இயற்கை முறையில பண்றீங்களா? அந்த முறைகள் எல்லாம் சொல்லுங்களேன்.
1: இப்ப நம்ம வந்து துவரையும் சரி உளுந்தும் சரி நம்ம வந்து நாட்டு ரகம் தான் பயன்படுத்துறோம். அரிசி வந்து தற்சமயம் வந்து முழுமையா நாட்டு ரகங்கள்ல வந்து ஒரு 2 வகையான பாரம்பரிய அரிசி நெல் தான் நம்ம பயன்படுத்துறோம். இன்னும் முழுமையா வந்து நம்ம அது பண்ணணும்னா அதுக்கு நம்ம சுத்தி இருக்கிற விவசாயிகளையும் நம்ம இணைச்சுதான், ஏன்னா நமக்கு நிலங்கள் தேவைப்படுது. ஏன்னா நமக்கு வந்து 100 கணக்கான பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல.
0: நீங்க என்ன 2 ரகங்கள் பண்றீங்க?
1: மாப்பிள்ள சம்பா, கருப்பு கவுனி, தூய மல்லி, அந்த மாதிரியான ரகங்கள் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க.
0: சம்பா சார்ந்த ரகங்களா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பயிர் வகைகளும் நாட்டு ரகங்கள் பயன்படுத்துறீங்க. முழுக்க இயற்கையில மாறிட்டீங்களா? எப்படி இருந்தது அந்த அனுபவம்? இயற்கையா மாறும்போது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க ஒரு 2.5 ஆண்டுகள், அது உங்க அனுபவமா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொரு விவசாயம் வந்து இயற்கைக்கு மாறணும்னா ஒரு 2.5 ஆண்டு காலம்னாலும் நடுவுல தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா இயற்கை முறைக்கு மாறுவதற்கு? அந்த மகசூல் இழப்பை சமாளிக்கிறதுக்கெல்லாம் ஒரு 2.5 ஆண்டு காலம் ஆச்சா? எப்படிங்க?
1: கண்டிப்பாங்க ஐயா, நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டது, நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானோம் சுத்தி சமுதாயத்திலயும் தான். ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பையன் எதுக்கு நீ இந்த இதுக்கு வரன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில இருக்கிறவங்க சொன்னா பரவாயில்ல, சுத்தி இருக்கிற சக நண்பர்கள் உட்பட புரிஞ்சுக்கிற உறவுகள் உட்பட எல்லாருமே நிறைய கேலிக்கு ஆளான. ரசாயனத்திலிருந்து நம்ம இயற்கைக்கு மாறும்போது எடப்பட்ட அந்த 2 வருட காலத்துல வந்து சரியான முறையில மகசூல் கிடைக்கல, அதுக்கான சரியான ஒரு தேடல் இருக்கும்போது நிறைய நஷ்டம் அடைஞ்சது. ப்ராப்பரா நம்ம அதை கண்டினியூ பண்றதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆனா அது தாண்டி நம்ம வரும்போது இப்போ நல்ல ஒரு மாற்றம் இருக்கு.
0: இந்த கஷ்டமான காலத்தை தாண்டி இப்ப உறுதியா நீங்க நினைத்த பாதையில பீடு நடை போட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாமா?
1: கண்டிப்பா, ஒரு 90% அதுக்கான நடைமுறைக்கு வந்துட்டோம்.
0: சரிங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விஷயங்கள் நான் கவனித்தேன். தமிழகம் எங்கும் நடக்கக்கூடிய இந்த நெல் திருவிழா ஆகட்டும், இல்ல விதை திருவிழா ஆகட்டும், அங்கெல்லாம் போய் அங்க என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்பேன், அங்க இருக்கிற விவசாயிகளோட பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க. தமிழகம் மட்டும்தானா இல்ல மற்ற மாநிலங்களுக்கும் நீங்க போறது உண்டா? அங்க போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சது, அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன்.
1: அதிகமா போனது வந்து தமிழகம் மட்டும்தான், கேரளாவுக்கு மட்டும் பக்கத்துல ஒரு டைம் போயிருக்கோம், குமுளிக்கு, தேக்கடி குமுளிக்கு. தமிழகத்துல வந்து திருவாரூர், தஞ்சாவூர், கரூர், சென்னை அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்களுக்கு வந்து நான் பயணம் செஞ்சிருக்கேன் லாஸ்ட் ஒரு 4-5 வருடத்துல. அதை நான் சந்தித்த ஒவ்வொரு விவசாயி, நான் உங்ககிட்ட கேக்குறது வந்து எப்படி விவசாயம் பண்றீங்க, இதனால எவ்வளவு லாபம் வந்ததெல்லாம் இது வரைக்கும் நான் யார்ட்டும் கேட்டதே இல்லை. என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், கடந்த ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 கணக்கான பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்தது, இப்ப ஏன் அந்த நெல் ரகங்கள் இல்ல? அதுதான ஒரு இடத்துல ஏன் அந்த நெல் ரகங்கள் போயிடுச்சு, அதுக்கான காரணங்கள் என்ன? நம்மளோட தமிழ்நாட்டுக்கு அந்த பாரம்பரிய ரகங்களையும் கொண்டு வரணும், அது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், கேள்விக்கான பதில் எங்க இருக்குது அப்படின்றத தேடிதான் என்னோட பயணங்களே இருந்தது.
0: அங்க சந்தித்த வித்தியாசமான அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு சசிகாந்த்?
1: கண்டிப்பா இருக்குங்க.
0: சொல்லுங்களேன்.
1: நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கரூர் போயிருந்தேன், கரூர்ல சந்திச்சேன். பரம்பரை பரம்பரையா வந்து இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களை விற்பனை பண்ற ஒரு அங்காடி வச்சிருக்காரு போல. கண்டினியூவா வந்து மக்களுக்கு

0: பாரம்பரியமான அரிசி வகைகள் அவர் கொடுக்கறது வந்து ரொம்ப சிரமப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து என்னன்னா, முறையான ஒரு விளைச்சல்கள் மக்கள் கிட்ட இல்ல. ஏன் அப்படின்னா, மக்கள் வந்து பாரம்பரிய அரிசியை பத்தின விழிப்புணர்வு இல்ல, பாரம்பரிய அரிசி சார்ந்த அந்த புரிதல் இல்லாத ஒரு காரணத்தால. ஏன்னா எந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கோ, டிமாண்ட் இருக்கிற இடத்துல தான் அதுக்கான உற்பத்தி திறனும் அதிகரிக்கும். அப்படிங்களா, வந்து டிமாண்டே இல்ல, மக்கள் கிட்ட வந்து அந்த போதிய விழிப்புணர்வு இல்ல. அதனால மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை விட்டுட்டு 3 மாசத்துல வந்து நம்ம ஒரு நெல் உற்பத்தி ஆகும் பாத்தீங்களா, அந்த ஒரு கல்ச்சருக்கு மக்கள் மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு வேதனையான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப நம்ம பாரம்பரிய அரிசி வகை குறைஞ்சபட்சம் எல்லாமே 120 ல இருந்து 150 நாட்கள் கொண்ட பயிர் வகைகளா தான் இருக்கும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது பொருளாதாரத்துல அவங்களால சமாளிக்க முடியல. 90 நாட்கள்ல விளைஞ்ச ஒரு நெல்லுக்கும் 140 நாட்கள்ல விளையிற நெல்லுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரியான மனவேதனைகளை அவரு ஷேர் பண்ணாரு, நிறைய
1: பகிர்ந்துகிட்டாரு. அப்பதான் உங்களுக்கு வந்து தேவையை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்திருக்கும் போருக்கு, அந்த தேவையை உருவாக்குவதற்கு தான் நீங்க இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் போடுறீங்களா?
0: ஆமாங்க.
1: இப்போ உங்களுடைய போஸ்டர்ல நான் பார்ப்பேன், ஒண்ணு வந்து இந்த ஜிஐ ஜிஎல் பத்தி நிறைய வலியுறுத்தி நீங்க போடுறீங்க. இந்த ஜிஐனா என்ன, ஜிஎல்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: சார், இப்ப இந்த ஜிஐஜில இருந்து கிளாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சார், இதோட மெயின் பர்பஸ் என்னதான் சார், சாப்பிடற ஒவ்வொரு உணவிலும் வந்து சர்க்கரை அளவும் இருக்குது, குளுக்கோஸ் அளவும் எல்லாமும் இருக்கு. நார்மலா சாப்பிடற உணவுல வந்து அது சீக்கிரமா வந்து நம்ம உடம்புல வந்து அந்த சர்க்கரையோட அளவு கூட்டிடும். ஆனா இது வந்து சார், அது மெதுவா அதோட லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எந்த அளவுக்கு இந்த ஜிஎல் 50க்கு கம்மியா எந்த உணவுல இருக்கோ அதை வந்து நம்ம தாராளமா அனைத்து வகையான வயதினரும் நம்ம சாப்பிடலாம்.
1: ஜிஎல் அப்படின்றது கிளைசமிக் லோடுங்களா?
0: எஸ் சார். ஜிஐ வந்து 50, 60, 70, 90 சொல்லிட்டு வகை வகையா பிரிச்சிருக்காங்க. அந்த ஜிஐ வந்து 50% குறைவா இருந்தா அது வந்து ரொம்ப நல்லது சார் உடம்புக்கு. 70% மேல போனா அது வந்து ரொம்ப ஆபத்தான உணவா இருக்கும்.
1: சர்க்கரை அளவு வந்து அதிகப்படுத்துறது.
0: ஆமா சார்.
1: செரிமான தன்மை குறைவா இருக்குது, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்.
0: எஸ் சார்.
1: கிளைசெமிக் லோடுன்னு சொல்றீங்களா, அது என்னங்க?
0: இது வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் நம்ம அதை குறிக்க தேவையில்லைங்க சார். 11 ல இருந்து 12 அந்த மாதிரி ஒரு லெவல் தான் சார் நம்ம கண்டக்ட் பண்ண முடியும். லோ ஃபுட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண முடியும்.
1: அதுவும் கம்மியா இருக்கணும்ன்றீங்க. 10 11 அப்படி இருந்தா அது உடம்புக்கு நல்லதுன்றீங்க.
0: ஆமாங்க சார்.
1: ஆனா இது வந்து எப்படிங்க கணக்கீடு பண்றாங்க? அந்த மருத்துவ குறியீடுகள்லாம் உங்களுக்கு எப்படி நீங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்கு வந்து யாராவது மருத்துவர்களோட தொடர்புல இருக்கீங்களா, இல்லனா ஆராய்ச்சி மையங்களோட தொடர்புல இருக்கீங்களா, எப்படி?
0: எனக்கு தெரிஞ்ச எங்க சக விவசாயிகள், இந்த மருத்துவ துறையில இருக்க நண்பர்கள் கிட்ட வந்து எனக்கு என்னன்னா, இது வந்து லைஃப் லாங், நான் இருந்தாலும் இல்லாட்ட போனாலும் இதன் மூலமா தமிழ்நாடு முழுக்க சார் அடுத்த 2030க்குள்ள இது பத்தின ஒரு புரிதல் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் பரப்பணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கான ஒரு முயற்சி தான் சார் இந்த ஜிஹெச்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ரிசர்ச் மூலமாவும் ஆல்ரெடி சார் இது மோஸ்ட்லி இது நெட்லயே இருக்கும் கொண்டு வந்துட்டேன். ஆனா இது வந்து முறையா வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக தான் சார்.
1: அழகான போஸ்டர்ஸ் போடுறீங்க, அது வந்து ஏஐ சாட் ஜிபிடி அது மூலமா செய்யறீங்க போல் இருக்கு.
0: ஆமாங்க சார்.
1: இப்போ இதுக்கு கூட திணை பத்தி ஒன்னு போட்டிருந்தீங்க.
0: ஆமாங்க சார்.
1: இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குங்க? இந்த மாதிரி போஸ்டர்ஸ் பாத்துட்டு உங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசுறாங்களா எப்படி?
0: சார் கண்டிப்பா சார், நிறைய பேர் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நான் இன்னும் கடுமையா ஒன்னும் ஓடணும்னு ஆர்வமா இருக்கு சார் எனக்கு.
1: ஏன்னா பிரச்சனையே என்ன அப்படின்னா, தேவை கம்மியா இருக்கு. பாரம்பரிய நெல் ரகங்களா இருக்கட்டும், இல்ல சிறுதானியங்களா இருக்கட்டும், இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு வந்து தேவை கம்மியா இருக்குன்றது கரூர்ல ஒருத்தர் வருத்தப்படுறாரு. இந்த தேவையை உருவாக்கி அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்லதும் செய்யணும், விவசாயிகளும் பயனடையணும்ன்ற நோக்கத்துலதான் அதை துவங்கி இருக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப தேவை அதிகமா இருக்கா? உங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேக்குறாங்களா? விலை கொஞ்சம் கூட இருந்தாலும் வாங்கிக்கிறாங்களா? எப்படி இருக்கு நிலவரம்?
0: சார் இப்போ என்னோட சொந்த அனுபவம் பார்த்தா சார், இதுக்கான தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குங்க சார். சின்ன ஒரே ஒரு பயம் மட்டும் இருக்குங்க சார். ஏன்னா சார், இந்த தேவைகள் வந்து டைரக்டா வந்து விவசாயிகள் கிட்ட அதிகரிச்சா பரவாயில்ல, விவசாயிகளுக்கு மொத்தமா வாங்குறோன்ற பேர்ல வந்து கார்பரேட் கம்பெனி வந்து இதுல நிறைய உள்ள இன்வால்வ் ஆகிறாங்க சார். அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பயமா இருக்குது.
1: அந்த 60 ரூபா 120 ரூபா மாதிரி திருப்பி ஒரு பிரச்சனை அதுக்குள்ள வந்துருமோ நினைக்கிறீங்க நீங்க?
0: அவங்க வந்து சார் மொத்தமா வந்து விவசாயி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கான தேவை வரும்போது இப்ப என்ன மாதிரி தான் சார், நான் வந்து 60 ரூபாய்க்கு உளுந்து மொத்தமா கொடுத்துட்டு என்னோட சொந்த
1: அவங்களுக்கும் அதனால ஒரு நல்ல பயன் இருக்கு.
2: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணவே மருந்து. திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: உங்களுடையக்கா சிறப்பு, மிக சிறப்புக்கா. திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவங்க இளம் விவசாயியா இருந்தாலும் அனுபவஸ்தாளி போல யோசிக்கிறாங்கல்ல?
4: ஆமா கண்மணி, நாம விளைவிக்க கூடிய பொருளை தரமா விளைவிச்சோம், ஆனா 60 ரூபாய்க்கு தான் நம்ம விக்கிறோம்னு வச்சுக்கோவே, இதே பொருளை கடையில கொண்டு நம்ம வித்துப்புட்டு நமக்கு தேவையான போது

0: அதை 120 ரூபாய்க்கு வாங்குறோம்.
1: அது என்னமோ உண்மைதான்.
0: இப்படி ஏன் நாம வாங்கணும் அப்படின்னு இந்த விவசாயி யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ச்சியவே பண்றாருன்னா பாத்துக்கவே.
1: இவர் இன்னும் என்னென்னலாம் செய்யறாருக்கா தெரிஞ்சுக்கணும்னு தோணுது.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
2: அதுக்கான திட்டமும் வகுத்து இருக்கேன் சார். அது உங்க மூலியமா வந்து அதற்கும் போகுன்ற ஒரு நம்பிக்கையில சொல்லலாமா சார்?
3: சொல்லுங்களேன்.
2: ஒண்ணு இல்ல சார், இப்ப வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட சார் ஒரு 1000 கணக்கான அரசு பள்ளிகள் இயங்கிட்டு வருது, கரெக்டுங்களா சார்? அப்ப அந்த பள்ளியில வந்து ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு இரு பாலரும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சார் மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் சொல்லிட்டு அரசாங்கம் வந்து உணவுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா சார்?
3: இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி.
2: ஆமா, அதுல வந்து நம்ம பாரம்பரியம் சார்ந்த அரிசிகளை வந்து காலை உணவுக்கு வந்து சிறுதானிய உணவுகள், அதாவது வரகு, திணை, சாமை, குதிரவாளி, பனிவரகு, இது போன்ற சிறுதானியங்கள் வந்து காலை உணவுக்கு கொடுக்கலாம். மதிய உணவுக்கு வந்து பாரம்பரியம் சார்ந்த அரிசிகளை வந்து மாணவர்கள் கொடுக்கலாம் இல்லைங்களா சார்?
3: அதனால விவசாயிகளுக்கும் பயன், உண்ணக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை சசிகாந்துக்கு வந்திருக்கு.
2: ஆனா சார் அதுல விவசாயிகள்கிட்டே டைரக்டா வாங்கணும்ன்றதான் சார் என்னோட கோரிக்கையே. ஒண்ணு இல்ல சார், இப்ப நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு 100 அரசாங்க பள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். அதே திருவண்ணாமலையில 100க்கும் மேற்பட்ட இயற்கை சார்ந்த விவசாயிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து டைரக்டா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை, ஏன்னா மாவட்ட மக்கள் குறைத்தீர்வு மையம் சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்குதுங்க சார், கலெக்டர் ஆபீஸ்ல. அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளுக்கிட்ட விவசாயிகள் குறை தீர்வு கூட்டம் நடக்கும் போது இந்த மாதிரி அரசாங்கத்துல இத்தனை மாணவர்கள் நம்ம மாவட்டத்துல படிக்கிறாங்க, இத்தனை அரசு பள்ளிகள் இருக்குது, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை கிலோ அரிசி தேவைப்படுது, நீங்க வந்து விக்கிறதுக்கு செலவு பண்ண நீங்க டைரக்டா எங்க அரசாங்கமே உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்கன்னா விவசாயிகளும் வாழ்வாங்க.
3: அதற்கான ஏற்பாடுகள் ஏதோ கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்குங்க சசிகாந்த். அது ஒரு பக்கம் நடக்கட்டும். நம்ம வந்து ஒரு தனி மனிதனாக இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பரப்புவதற்கு பாருங்க, நீங்க எல்லாம் ஒரு இளைஞர், பொறியியல் படிப்பு படிச்சவரு, ஒரு கார்பரேட் வந்து வேலை பார்த்த ஒருத்தர் வந்து இது நம்ம நல்லா செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இதுவே வந்து ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வுங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சியும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மக்களிடையே ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். இப்ப நீங்க வந்து விவசாயத்துல இது மாதிரி நெல், அப்புறம் சிறுதானியங்கள், பயிர் வகை இது மட்டும்தான் பண்றீங்களா, இல்ல வேற ஏதாவது ஆடு மாடு கோழி இது மாதிரி வளர்ப்பு அதுலயும் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்களா, எப்படி?
2: இல்லைங்க சார்,
3: இது மட்டும் தான் முழுக்க முழுக்க செய்யறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னொரு போஸ்டர் ஒன்னு பார்த்தேன், 1200 ரூபாய்க்கு இத்தனை கிலோ கருப்பு கவுனி, இத்தனை கிலோ சாப்பாடு
2: பாரம்பரியம் சார்ந்த ரகங்களை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு நம்ம ஏன் தயங்கணும்? அதுக்கு முதலீடா நம்ம குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் இருந்தா நம்மளும் ஒரு தொழில் முனைவரா மாறணும்ன்ற ஒரு இதை ஏன் மக்கள் கிட்ட கொண்டு போக கூடாதுன்றதுக்காக தான்
3: தரமானதா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்து
2: விவசாயிகளோட விளைபொருள் வந்து மக்கள் கிட்ட போய் சீக்கிரம் சேரணும் நினைக்கிறேன் சார். ஒரு தனி மனிதனோட 2 நாளோட வருமானம் தான் சார் 1000 ரூபாய்க்கு.
3: இப்ப மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி எத்தனை கிலோங்க? அதே மாதிரி சாப்பாடு அரிசிக்கு நம்ம இது ரெண்டு பயன்படுத்த மாட்டோம். சாப்பாடு அரிசியும் அந்த பேக்கேஜ் குள்ள இருக்கு.
2: சாப்பாடு அரிசி வந்து நம்ம அன்றாட வெள்ள சாதத்துக்கு வந்து தூய மல்லி இருக்குங்க சார், மைசூர் மல்லி இருக்குது, பெண்களுக்கான வந்து பூங்காருன்னு சொல்லிட்டு அது வெள்ளை சாதம் தான் சார், பூங்காறு அரிசி இருக்குது, வெள்ளை சாதம், சிவன் சம்பா, தங்க சம்பா இருக்குது சார். இது எல்லாமும் வந்து என்கிட்ட கிலோ 100 ரூபாய்க்குள்ளதான் சார் நான் சேல் பண்றேன் சார். இப்ப தங்க சம்பா சிவன் சம்பா எல்லாம் என்கிட்ட கிலோ 80 ரூபாய் தான் சார். வெள்ள சாதம் தான் சார், தூய மல்லியும் வெள்ள சாதம் தான், அதுவும் என்கிட்ட வந்து கிலோ 80 ரூபாய் தான் சார் நான் விற்கிறேன்.
3: இது ஒரு வகையான விற்பனை யுக்தின்னு சொல்லலாம்
2: சார். விற்பனை யுக்தியும் தானே சார். இப்ப நான் உங்ககிட்ட வந்து நான் 1000 ரூபாய்க்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு தொழில் 3000 ரூபாய் மாத்திரன்னா வச்சுங்க சார், நீங்க யோசிப்பீங்க 1000 ரூபாய் நம்மளால முடியுமான்னு சொல்லி. அதுலயும் நான் ஒரு சின்ன ஒரு திட்டம் வச்சிருக்கேன், சொல்லலாமா சார்?
3: சொல்லுங்களேன்.
2: நீங்க மாப்பிள்ள சம்பா 1 கிலோ 70 ரூபாய் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுங்க சார், 70 ரூபாய்னா சார் நீங்க 1 கிலோவுக்கு வந்து நீங்க 70 ரூபாய்லாம் விற்க தேவையில்ல சார், அது வந்து உங்களுக்கு நஷ்டம் அடையும். அதை வந்து நீங்க 250 கிராம் 250 கிராம் 1 கிலோ 4 பங்கா பிரிங்க சார். அப்ப நீங்க வந்து சார் நீங்க 1 கிலோ என்கிட்ட நீங்க 70 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா வச்சுங்க சார், அப்ப நீங்க வந்து 1/2 கிலோ நீங்க எவ்வளவு விற்கலாம்? நீங்க 1/2 கிலோ வந்து நீங்க வெறும் 25 ரூபாய்க்கு விற்கலாம் சார். ஓகேங்களா சார்?
3: அப்ப நீங்க ஒரு 30 ரூபாய்
2: நீங்க வந்து 4 பாகமா வருமா சார். அப்ப அந்த 4 போர்ஷனை வந்து நீங்க 25 ரூபாய் உங்களுக்கு வந்து 100 ரூபாய் வருமா சார். அப்ப வந்து நீங்க என்கிட்ட வந்து நீங்க 70 ரூபாய்க்கு வாங்கி நீங்க 100 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா உங்களோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 10 ரூபாய் கழிச்சா கூட உங்களுக்கு 20 ரூபாய் வந்து உங்களுக்கு நிகர லாபமா 20 ரூபாய் நிக்குமா சார்.
3: எல்லா விவசாயிகளும் உங்களை மாதிரி கொஞ்சம் வியாபாரியா யோசிக்க

0: இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இன்னொரு விஷயமும் நிறைய பேசுறாங்க, என்னன்னா கருப்பு கவுனி அப்படின்னு விக்கிறாங்க. ஆனா அந்த கருப்பு கவுனியில பாத்தீங்கன்னா பலவிதமான கவுனி இருக்கு. பர்மா கவுனி அப்படின்றது விலை கம்மி, நாட்டு கருப்பு கவுனின்றது விலை ஜாஸ்தி அப்படின்லாம் சொல்றாங்களே, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா சசி?
1: கண்டிப்பா சார். சார் இப்ப நம்ம இந்தியாவில சார் இப்ப கரண்ட்ல வந்து 7 வகையான கருப்பு கவுனி அரைச்சிருக்காங்க சார். இப்ப நம்ம கிட்ட வந்து சார் நாட்டு கருப்பு கவுனி தான் நம்ம வச்சிருக்கோம் சார். பர்மா கருப்பு கவுனி நம்ம கிட்ட இல்லைங்க சார். ஆனா நம்ம சார்ந்த நண்பர் விவசாயிகள் கிட்ட நான் பர்மா கவுனி எல்லாம் வச்சிருக்காங்க. 7 வகையான கருப்பு கவுனி நம்ம கிட்ட இப்ப ஒரு வகை மட்டும்தான், நாட்டு கருப்பு கவுனி மட்டும்தான் சார் என்கிட்ட இருக்கு.
0: ஆனா அதையும் வந்து தரமா வந்து உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கி நீங்க விக்கிறீங்க. இதுல ஒரு முக்கியமா நாங்கெல்லாம் ரொம்ப அக்கறையோட கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வாங்குற இடம் வந்து சரியான இடமா அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுல நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறீங்களா சசிகாந்த்? எப்படி
1: அந்த கேள்விக்கு என்னோட கடமையாவே நான் நினைக்கிறேன் சார். அதுக்கு நான் சொல்லிடுறேன் சார், பாரம்பரிய நெல் வகை பயிர் வைக்கிற யாருமே வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்ததே இல்லைங்க சார். ஏன்னா சார் நாங்க முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த உரங்களை மட்டுமே தான் பயன்படுத்தி தான் நாங்க விவசாயம் பாக்குறோம். அந்த விதத்துல வந்து இதை வந்து சார் நாங்க வெளிப்படையா நாங்க கார்பரேட் மாதிரி நாங்க பெருசா நாங்க செலவு பண்ணி விளம்பரம் பண்ண முடியல சார் எங்களால. ஏன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குங்க சார்.
0: ஆனா இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கட்சவி குழுக்கள்ல கொடுக்கக்கூடிய அந்த விளம்பரங்களே உங்களுக்கு போதுமானதா இருக்கா? இப்ப தேவை எப்படி இருக்குங்க? ஏன்னா கரூர் விவசாயி தேவை கம்மியா இருக்கு, உற்பத்தி பண்ணி விற்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்துல இருக்காருன்னு சொல்லிதான் நீங்க பல முயற்சிகள் எடுத்திருக்கீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய விளம்பரங்களுக்கு தேவை அதிகமா இருக்கா? உங்களால வந்து அந்த தேவையை சமாளிக்க முடியுதா இல்ல சிரமமா இருக்கா எப்படிங்க?
1: என்னோட அனுபவத்தை மொத்தம் எனக்கு வந்து தேவைகள் அதிகமா தான் சார் இருக்கு. ஏன்னா மக்கள் என்கிட்ட வந்து அதிகமா வாங்கிட்டு தான் சார் இருக்காங்க.
0: வாங்கிட்டு இருக்காங்க.
1: உங்க
0: போட்டோ எல்லாம் போட்டு வேற போடுறீங்க. இப்ப உங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிலா அமுது அப்படின்னு தட்டச்சு செய்து சர்ச் பண்ணா போதுமா, கிடைச்சிருமா?
1: தற்சமயம் சார் நான் ஆன்லைன்ல இன்னும் நான் வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கலைங்க சார். என்னோட அதிகபட்ச டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் மட்டும் தான் சார். நான் இன்னும் மத்த கார்பரேட் கம்பெனியோ டை அப் பண்ணி நான் இன்னும் சேல் பண்ண போல.
0: சரிங்க.
1: ஏன்னா சார் இப்ப நான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மார்ஜின் வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு திருவண்ணாமலையில மொத்தம் 20 லட்சம் மக்கள் தொகை இருக்காங்க சார். அந்த 20 லட்சம் மக்கள் தொகைக்கு தேவையானதை நான் கொடுத்தாலே
0: நினைக்கிறீங்க.
1: மொத்தம் ஒரு 2-3 நம்ம விரல் விட்டு சொல்லிடலாம் சார். அவங்களுக்கு வந்து சார் பயிர் வைக்கிறதுலயோ விவசாயம் பதிலும் அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் கஷ்டமும் இல்ல சார். அதை மக்கள் கிட்ட கொண்டு போறதுல தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சங்கடமாவே இருக்கு.
0: விற்பனையில தான் பிரச்சனை இருக்கு.
1: விற்பனையில தான் சார் அவங்களுக்கு வந்து விவசாயம் செய்யறதுல எந்த ஒரு இதுவும் இல்ல சார்.
0: எதை வேணா விளைவிச்சிடலாம், ஆனா விற்பனை செய்யும் போது
1: விற்பனை செய்யறது
0: சமாளிக்கலாம். தீர்வு ஏதாவது உங்க கண்ணுக்கு தெரியுது
1: சார்? இன்னொரு விஷயம் சார், பிளஸ் இந்த விற்பனை இதுல வந்து சார் வந்து அரசாங்கம் வந்து சார் பல நிறைய திட்டங்களை வந்து இலவசமா கொடுக்குறாங்க. மரக்கன்றல் 5 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. என்ன சார் விவசாயி எதிர்பார்க்கறாங்கன்னா விதை நெல்களையும் வந்து மானியம் சார்ந்த இலவசமா அரசாங்கம் கொடுக்க முன்னோருமா அப்படின்ற சில இயக்கங்களும் சில விவசாயிகள் கிட்ட இருக்குங்க சார்.
0: ஆனா விற்பனை திறனை வளர்த்துக் கொள்வது அவங்க தனிப்பட்ட முறையில செய்து கொள்ள வேண்டியது. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னா கொஞ்சம் விதையெல்லாம் வந்து கொஞ்சம் மானிய விலையில கொடுத்தா விவசாயிகளுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும்னு சொல்றீங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா நுகர்வோர் வாங்குறவங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க, அது சரியான எதிர்பார்ப்பா இருக்கா, அவங்க எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்ன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்
1: சார். இப்போ என்னோட பார்வையில வாங்குற மக்கள் வந்து ஒரே ஒரு பார்வையில இருக்காங்க சார். பிரீமியம் அப்படின்ற ஒரு வார்த்தையில மக்கள் வந்து சிக்கி தவிக்கிறாங்கன்றது தான் சார் என்னோட பார்வையாவே இருக்கு. என்னோட வேதனையாவும் அதான் சார் இருக்கு. ஒண்ணு இல்லைங்க சார், இப்ப நான் ஒரு மாப்பிள்ள சம்பா வந்து நான் வந்து 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு வச்சுங்க சார். ஆனா சார் என்கிட்ட வந்து லேபிள் இருக்காது, என்கிட்ட வந்து கவர்ச்சிகரமான பேக்கேஜ் எல்லாம் இருக்காது. நம்ம அப்படிதான் கொடுப்போம். அது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்ல, அதை வாங்குறதும் இல்ல. அதே ஒரு ஏசி போட்டு ஒரு ஷோரூம்ல வந்து அதே மாப்பிள்ள சம்பா வந்து 140 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் வித்தாங்கன்னா விலை எந்த இடத்துல அதிகமா இருக்கும் அந்த இடத்துல பொருள் தரமா இருக்குன்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில மக்கள் இருக்காங்கன்றதுதான் சார் என்னோட வேதனையே.
0: அதை பொட்டலத்தை பாக்காதீங்க, பொட்டலத்துக்குள்ள இருக்கிற தரத்தை மட்டும் பாருங்க.
1: ஏன்னா சார் எனக்கு என்ன தெரியும், மக்கள் கிட்ட ஒரு அறியாமை பயமா இருக்குன்னா சார் கார்பரேட் கம்பெனி எங்களை போல விவசாயம் கிட்ட வாங்கிதான் வந்து அவங்க பேக்கிங் செலவு, அவங்க டிரான்ஸ்போர்ட் செலவு, ஆட்கள் செலவு இதெல்லாம் வச்சுதான் அவங்க ரேட்டு வச்சு விற்கிறாங்க. ஏன்னா சார் அவங்க தனியா உற்பத்தி பண்ணல, அவங்க விவசாயம் பண்ணல, எங்க கிட்ட இருந்துதான் பொருள் வாங்கிதான் அவங்க அதை வேல்யூ அடிஷன் பேர்ல வந்து அதை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி புது பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி தான் சேல் பண்ண. அவங்க கிட்ட போறவங்க ஏன் எங்களை போல விவசாயிகள் கிட்ட வந்து வாங்குறதுல தயக்கம் காட்டுறாங்கன்றதான் தெரியல.
0: உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க சசிகாந்த், ஒரு நல்ல முயற்சி. உங்க வயது என்னங்க சசிகாந்த்?
1: 33ங்க சார்.
0: 33 வயதுல இவ்வளவு தூரம் ஆர்வத்தோட இந்த தொழில இறங்கி செஞ்சிட்டு இருக்கீங்க. நிச்சயமா நீங்க இன்னும் மேலும் இந்த துறையில நீங்க வளரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசைங்க. உங்களுடைய கைபேசி என்ன நேர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இல்ல தேவை இருந்தா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேர்களே, திருவண்ணாமலை சசிகாந்த் அவங்களுடைய கைபேசி எண் 95 90

0: ஏழு தொண்ணூத்தி நான்கு அறுபத்தி நான்கு அறுபத்தி ஏழு. இது வந்து சசிகாந்த் அவங்களுடைய கைபேசி எண். 95 97 94 64 67. என்ன எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா சசிகாந்த், என்ன திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க?
1: எதிர்கால திட்டங்களா சார்? எனக்கு வந்து என்னோட கேள்விக்கான பதில் மட்டும் கிடைக்கணும்ன்றதுதான் சார் என்னோட எதிர்கால திட்டமே சார். சொல்லிடலாமா சார்? அதை மட்டும்
0: சொல்லுங்களேன்.
1: நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட பாரம்பரிய உணவுகள் இன்றைய அன்றாட வாழ்க்கையில ரொம்பவும் குறைஞ்சு போயிடுச்சுங்க சார். ஏன்னா அவங்களோட மூலாதாரமே வந்து உணவே மருந்து அப்படின்ற வாழ்க்கை முறையை தான் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க சார். இப்ப அவங்க பயன்படுத்துறதுல வந்து ஒரு தனித்துவமான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு உண்மை இருக்குங்க சார். என்னன்னா சார், ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியிலையும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த பல சத்துக்களோட பல வளமான ஒரு வாழ்க்கை முறைய அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்க சுழற்சி முறையில சார். ஆனா அதை இப்ப நம்ம இழந்துட்டு ஒவ்வொரு சத்து குறைபாடுக்கும் நம்ம வந்து சுழற்சி முறையில நம்ம வந்து மாத்திரைகளை பயன்படுத்த துவங்கிட்டோம் சார்.
0: உணவே மருந்துன்றது மாறி மருந்தே உணவுன்னு ஆயிடுச்சு.
1: ஆமாங்க சார்.
0: இந்த கேள்வி எல்லார் மனதிலும் எழுந்ததுன்னா நிச்சயமா தரமான உணவை சாப்பிடுவாங்க விவசாயிகளுக்கும், அதனால வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நன்றிங்க சசிகாந்த். திருவண்ணாமலையில இருந்தாலும் தொலைபேசியில் அழைத்தவுடன் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி, வணக்கம்ங்க.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
2: படிச்சது என்னவோ இன்ஜினியரு, ஆனா பாரு நெல்லு துவர உளுந்து கொள்ளு சாகுபடி நாளும் மாடா உழைக்கிற உழவருக்கு உழைப்புக்கேத்த வேலை உற்பத்தி செய்யற பொருளுக்கு இல்லையேங்கிற ஆராய்ச்சி சிந்தனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துகிட்டே வரக்கூடிய இவங்களோட செயல்பாடு ரொம்பவே சிறப்பா இருக்குல்ல?
3: ஆமாக்கா, நம்மளும் இவரை போல யோசிச்சு பொருளை தரமா உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ற பொருளை எதிர்பார்க்கிற விலைக்கு விக்கிறதுக்கு இப்ப இருக்க நவீன தொழில்நுட்பங்களோட பாரம்பரிய முறைகளையும் கையாளணும்.
2: அதே அதே, அப்பதான் நம்ம கையில் நிறைய காசும் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையும் சிறப்பா போவோம்.
3: அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டீங்க. மருந்தே உணவுங்கிறத மாத்தி உணவே மருந்துன்னு வாழ பழகணும்.
2: அதுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவங்களுடைய அனுபவத்தை நாமளும் ஒரு பாடமா எடுத்துக்குவோம்.
4: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் இருவரை கேட்டது உணவே மருந்து, திருவண்ணாமலை மாவட்டம் பொறிக்கல் சசிகாந்த் காமராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். இனி மெல்லிசை.

0: மச்சான், இந்த அநியாயத்தை கேட்டியா? அந்த மேட்டு தெரு குப்புசாமி இருக்காரே, பாசன வாக்கியா கரையில கார பூச்சி பண்ணிருக்காங்களே, அதுல ஒரு கல்லை எடுத்து துணி துவைக்கிறது கொண்டு போயிட்டார் மச்சா, இது நியாயமா?
1: வேலம்மா, இது சட்டப்படி குத்தம். வாக்கியா கரையையும் இந்த ஏரிக்கரையும் பாதுகாக்கிறதுக்கு அரசுல என்னென்னமோ பண்ணிருக்காங்க நல்ல திட்டங்கள், அதையெல்லாம் பாதுகாக்கிறது நம்ம கடமை. இல்லைன்னா பாசனத்துக்கு தண்ணி கிடைக்காது. இதை எல்லாரும் உணரணும்.

0: இனி அறிவிப்புகள்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மீன் வளர்ப்பில் ஆர்வமுள்ள விவசாயிகள், குத்தகைதாரர்கள் அரசு நிர்ணயித்த விலையில் மீன் குஞ்சுகளை பெற்றுக்கொள்ளலாம். ரோஹு, மிர்கால், சாதா கெண்டை போன்ற மீன் குஞ்சுகள் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 24 21 173. எண் மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 24 21 173. மற்றொரு எண் 93 84 82 43 70. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 93 84 82 43 70 என்ற எண்ணை திருச்சிராப்பள்ளி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நாமக்கல் மாவட்டத்தில் ஆடு வளர்க்கக்கூடிய வேளாண் பெருமக்கள் கவனத்திற்கு, ஆடுகளில் தற்போது எய்மீரியா என்ற ஒரு செல் ஒட்டுண்ணியால் இரத்த கழிச்சல் நோய் ஏற்படுகிறது. குறிப்பாக சுகாதாரமற்ற சூழலில் சிறிய இடத்தில் அதிக எண்ணிக்கையில் அடைத்து வளர்க்கப்படும் குட்டிகளில் இரத்த கழிச்சல் நோய் அதிகமாக காணப்படுகிறது. முதிர்ந்த ஆடுகள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டாலும் நோய் அறிகுறிகளை காட்டாது. ஆனால் சாணத்தில் எய்மீரியா ஒட்டுண்ணியின் உறை முட்டைகளை தொடர்ந்து வெளியேற்றுவதன் மூலம் இளம் குட்டிகளுக்கு நோய் பரவ காரணமாக இருக்கிறது. குட்டிகள் தீவனம் மற்றும் தண்ணீருடன் எய்மீரியா உறை முட்டைகளை தின்னுவதால் நோய் தாக்கம் ஏற்படுகிறது. நோயினால் பாதிக்கப்பட்ட குட்டிகளில் தீவனம் உண்ணாமை, உடல் மெலிவு, இரத்த சோகை, நோயின் தீவிரத்தால் இறப்பு போன்ற அறிகுறிகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு சல்ஃபா ஆம்ரோலியம் மருந்துகளை கொடுக்கலாம். சுகாதாரமான பண்ணை பராமரிப்பு, குட்டிகளை குறைவான எண்ணிக்கையில் பெரிய ஆடுகளிலிருந்து பிரித்து வளர்ப்பதன் மூலம் இந்த நோய் வராமல் தடுக்கலாம் என நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 23ஆம் தேதி லாபகரமான ஆடு வளர்ப்பு குறித்த ஒரு நாள் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் 590 ரூபாய் மட்டுமே. முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு தொலைபேசி எண் 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 233 17 15. ஏன் மீண்டும் ஒருமுறை 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 233 17 15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
2: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக ஆஸ்திரேலிய தலைநகர் மெல்பர்ன் சென்றடைந்தார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்பதோடு அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் நாளை பங்கேற்கிறார். ஒடிசா ஆழ்கடல் மீன்பிடி திட்ட ஆவணத்தையும் அவர் வெளியிடுகிறார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அண்மைக் காலங்களில் மழைப்பொழிவு அதிகரித்துள்ளதாகவும், இதன் மூலம் மழை பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை 262லிருந்து 128ஆக குறைந்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் எல்நினோ தாக்கம் குறித்த உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் இன்று பங்கேற்று பேசிய அவர், கடந்த மாதத்தில் 33% மழை பற்றாக்குறை இருந்த நிலையில் தற்போது ஒட்டுமொத்த பற்றாக்குறை 24% குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். மழை பொழிவால் ஏற்படும் தாமதங்களை கருத்தில் கொண்டு விவசாயிகள் குறுகிய கால மற்றும் குறைவான நீர் தேவை

தேவைப்படும் பயிர்களை பயிரிடுமாறும் அறிவுறுத்தினார். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சென்ற நிதியாண்டிற்கான 8.25% வட்டியை 34 கோடி கணக்குகளில் வரவு வைக்கும் பணியை வரும் 15ஆம் தேதிக்குள் நிறைவு செய்யும் என்று மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். உறுப்பினர்களின் விவரங்கள் அடங்கிய முழு தரவு தளத்தையும் புதிய தொழில்நுட்ப தளத்திற்கு மாற்றும் பணிகளை இபிஎஃப்ஓ நிறைவு செய்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டாா்.

0: மின்னணு பரிவர்த்தனைகள் உள்ளிட்டவற்றில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றார். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சிகிச்சை பெற்று வரும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் குறித்து கேட்டறிந்ததோடு மகப்பேறு மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தி மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். பொதுமக்களுக்கு தரமான விரைவான மருத்துவ சேவைகளை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். தாய்சேய நல சேவைகள், மகப்பேறு சிகிச்சை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். சுகாதார சேவைகளை பொதுமக்கள் எளிதாக பெறுவதற்கான நலம் AI வாட்ஸ்அப் செயலியை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 22 மாவட்டங்களில் இந்த சேவைகள் செயல்படுத்தப்பட்டு பின்னர் படிப்படியாக பிற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர சிகிச்சை பிரிவையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். கோவை மருதமலை அரசு சட்டக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற 3வது பட்டமளிப்பு விழாவில் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 682 பேருக்கு பட்டங்களை வழங்கி பேசிய அவர், மாணாக்கர் மக்கள் நலனிற்காக பணியாற்ற முன்வர வேண்டும் என்றார். தமிழக விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு ஒரே தளத்தில் தீர்வு வழங்கும் வகையில் கலந்துரையாடல் மூலம் விரிவாக்க திட்டத்தை மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு ஆர் வினோத் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். வேளாண், தோட்டக்கலை, மலைப்பயிர்கள், கால்நடை பராமரிப்பு, பட்டு வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆலடிப்பட்டியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பயனாளிகளுக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். அரசின் திட்டங்கள் தொடர்பான பல்துறை கண்காட்சி அரங்களையும் ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். தென்காசி மாவட்டம் வடக்கு பாப்பான்குளத்தில் மண்நீதி நாள் முகாம் ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் பல்வேறு காவல் நிலையங்களில் 199 வழக்குகளின் மூலம் கைப்பற்றப்பட்ட 694 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டன. சேலம், தருமபுரி மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட 50 மேற்பட்ட காவல்துறையினர் இதனை பார்வையிட்டனர். தூத்துக்குடி திருவள்ளூர்புரம் பகுதியில் நேரிட்ட தீ விபத்தில் 5 மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாயின. சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதால் அப்பகுதியில் தீ பரவியதையடுத்து தீயணைப்புத்துறையினர் விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கீழக்கொற்கை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுத்ஹாம்டனில் வரும் சனிக்கிழமை நடைபெறும். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு. இனி பிஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நிலவரம் ஒலிபரப்பாக கேட்கலாம்.
2: Hello, I'm Mike McCarthy at the BBC Sports Centre with the latest World Cup news. Egypt boss Hossam Hassan says his side had been treated unfairly and suffered injustice in their 3-2 defeat to Argentina in the last 16. Egypt led 2-0 but had another goal controversially disallowed following a VAR review. They also felt Mohamed Salah was fouled in Argentina's penalty area seconds before the reigning champions broke for their added time winner. Hassan said perhaps they wanted to keep the world champion in the competition. Perhaps they wanted Messi to stay in the running. BBC Sport has approached FIFA for comment. Well, despite Argentina's dramatic fight back, South American football expert Tim Vickery doesn't think they have what it takes to retain the World Cup.
3: Firstly, and it's just difficult, these knockout games, the margin is so tight. That defence nearly buckled so many times under pressure in Qatar. No new defenders have emerged. The other one is the absence of Di Maria. Messi, who had been trying to play his way through the middle all through the game, and it hadn't been working for him, became Di Maria.
2: Argentina will play Switzerland in the quarterfinals after they beat Colombia on penalties to reach the last eight for the first time since 1954. Goalkeeper Gregor Kobel was the Swiss hero. He saved from Chucho Hernandez as they won 4-3 in the shootout following a goalless draw. Swiss broadcaster David Lemos says Kobel's had to wait to be the main man.
4: We've known for many, many years that Gregor Kobel is one of the best goalkeepers in Europe. He's been famously one of the best in the Bundesliga, but he had to be the number two behind Jan Sommer, who famously saved the Mbappe penalty 5 years ago. And since Sommer has retired from the national team, it is now Kobel's turn, and he was waiting for his big moment. And it happened today on the best of days.
2: Well, the quarterfinals get underway.

0: Way on Thursday as the 2018 champions France face 2022 semi-finalist Morocco in Boston. And for more World Cup news from the BBC, just go to bbc.com/football.
1: World Football Update from the BBC.
2: இதுவரை FIFA உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நிலவரம் ஒலிபரப்பாக கேட்டீர்கள்.

8:08 இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனிமையான இந்த இரவு நேரத்தில் இனிமையான பாடல்கள் இதயம் வருட காத்திருக்கிறது. 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 4-3-1 முன்னிணைப்பெண்ணோட 240

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இரவு இசை இனிமை நேயர்களோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. அடுத்த வரக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ,
1: வணக்கம்.
0: முத்துசாமி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் சார்?
1: எனக்கு இந்த காட்டினி வரம் கீதத்திலிருந்து சித்திரச்சி வானம் சிரிக்க கண்டேன் அந்த பாட்டு வேணும் சார்.
0: அப்படிங்களா, கொடுத்துடலாம். என்ன காரணம்?
1: இல்லை, அது பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், கேட்கறது நல்லா, இந்த கிளைமேட் நல்லா இருக்கும் கேட்கறது.
0: அப்படிங்களா, கண்டிப்பாக கொடுத்துருவோம்.
1: நல்லா காற்று ஜில் ஜில்னு அடிச்சிருக்கீங்களா, நல்லா கேட்கறது ஒரு மாதிரியா இருக்கும்.
0: சரி, ஜில்லுனோட காத்தோட இதமான பாட்டோட கேட்டு ரசிங்க.
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: நன்றி சார், நன்றி சார்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசையுமே கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:18. இப்போ இணைப்புக்கு பாட்டு கேட்கறதுக்காக வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: உற்சாகமான இனிய இரவு வணக்கத்துடன் திருச்சி முதலியார் சத்திரம் ரகமத்துல்லா. நல்லா இருக்கீங்களா?
0: நன்றிங்க, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நிகழ்ச்சி கேட்டு சூப்பரா இருக்கேன்.
0: சூப்பரா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அடுத்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு இந்த மோகன் நடிச்ச ராஜராஜ சோழன் தான் அந்த பாடல்.
0: நன்றிங்க, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வரது கேட்டலாங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை. 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக யார் பாடல் கேட்க வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: காஜாமலை ஜெரோம் பெர்னாண்டோ ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் ஐயாக்கு?
1: எனக்கு வந்து கீதாஞ்சலி படத்தில் ஒரு ஜீவன் அழைத்தது அந்த பாடல் வேண்டும்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்க. முதல் முறையாக பேசுறீங்களா, இதுக்கு முன்னால் பேசியிருக்கீங்களா ஐயா?
1: இதுக்கு முன்னால் கொஞ்சம் நீண்ட இடைவெளி.
0: நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா திரும்ப பேசுறீங்க.
1: இடைவெளி. ஆமா.
0: சரிங்க.
1: புதுதாக வர்றவளுக்கு நம்மளே கேட்டுட்டு இருக்க கூடாது. ஒரு காலத்துல அதிகமா கேட்டோம்.
0: சரிங்க சரிங்க.
1: அதனால கொஞ்சம்
0: இரண்டு நாள் இடைவெளி விட்டு கேட்கலாம், தவறு இல்ல. சிறப்புங்க. நன்றி இனிப்புல வந்ததுக்கு.
1: நன்றிங்க.
0: நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடல் கேட்டலாம். இணைந்திருங்கள் நேர்களே, இது இரவு இசை இனிமை.

இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம் உன்னை.

0: நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்களுடன் நேரலையில்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இப்போ ஆடி மாசம் ஆயிடுது இல்லையா, ஆடி வரப்போறது, காத்து முன்னாலே வந்துருச்சு. இப்போ காற்றுல பரவக்கூடிய நோய்கள் பற்றியும் அதற்கான சித்த மருத்துவ தீர்வு பற்றியும் நம்ம நாளைக்கு பேச போறோம். இதற்கு சித்த மருத்துவத்துல என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குங்கிறத விரிவா பார்க்கலாம். நேயர்களுக்கான சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம்.
0: நீங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு தொட்டு வர வேண்டிய எண்கள் 43 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 246-102-1. வாட்ஸ்அப் எண் வாயிலாகவும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 938-546-102-1 இந்த எண்களை தொட்டு உங்களோட சந்தேகங்களுக்கு விடைகளை பெறுங்க.
2: நேரம் 8:30. இணையர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை. 80-90 காலகட்டங்களான ரெட்ரோ காலகட்டங்களில் நேயர்கள் விரும்பி பல பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. மகிழ்வோடு நாங்களும் வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நீங்களும் இடம்பெறணும் அப்படின்னா 0431-246-102-1 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். வரிசையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: இரவு இசை இனிமேல் இணைவது திருச்சி காஜாப்பட்டி ரசிகர் பேசுறேன் சார்.
2: ஆஹா, அருமை. எந்த திரைப்படம், என்ன பாடல்
3: சார்?
2: நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கும் சார்.
2: ரொம்ப சந்தோஷம். என்ன திரைப்படம் சார், என்ன பாடல் வேணும் சார்?
3: படம் வந்து காளி.
2: ஓகே சார், அருமை.
3: அதுல என்ன படம் கொடுத்தோம், எல்லாமே நல்லா இருக்கு பாட்டு.
2: அதுல குறிப்பிட்ட ஏதாவது பாடல் இருக்குங்களா?
3: அதுல வாழ்வு மட்டும் நன்மைக்காக அந்த பாட்டு வழி வேணாலும்
2: சார். அடடே, கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி
3: சார். ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி நன்றி நன்றி சார்.

0: எட்டுபடி 36 நிமிஷத்துக்கு திருச்சிராப்பள்ளி வானொலி இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இடிய உள்ளம், வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார், நான் செல்வநாதர்ல இருந்து விமலா பேசுறேன்.
0: சொல்லுங்க விமலாமா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சீவல பெரியபாண்டில இருந்து கிழக்கு சார் கையில பாட்டு சார்.
0: நன்றிங்கம்மா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டலாங்கம்மா.

0: எட்டு மணி 41 நிமிஷம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்
1: சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து ராமையா மாற்றுத்திறனாளி பேசுறேன் சார்.
0: ஐயா, என்ன பாடல் வேணும், என்ன படம்?
1: இது ஆட்டுக்கார அளமையில ஏதோ ஒரு படம் பாட்டு கொடுங்க சார். இதை டெலிகேட் பண்றேன், காந்தி நகர் பால்கார ராஜா ஹேமா சகோதரிக்காக போடுங்க சார்.
0: கண்டிப்பா எல்லாருக்காகவும் கொடுத்துடலாங்கய்யா. நீங்க கேட்ட மாதிரியே பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை. அடுத்ததாக வரக்கூடிய நேயர் யார் என்னு பார்ப்போம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: தென்னாண்டபுரம் மணிமேகலை.
0: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சரிம்மா,
0: ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு
1: நல்லா சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: உங்களுடைய குரல்களை கேட்கும் போது தான் நாங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம்.
1: சரி சார், சரி சார்.
0: சரிம்மா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
1: ரகசிய போலீஸ் படத்தை சரத்குமார் நடித்த படம், இது மயில் தோகையால அந்த பாட்டு.
0: அடடா அடடா அடடா, கண்டிப்பாக கொடுத்துடலாமா பாடல்?
1: சரி சார், நன்றி சார்.
0: நன்றிம்மா, நன்றிம்மா.

0: நேரம் 8:51. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களோடு இணைந்திருப்பது இரவு இசை இனிமை. ஒரு அழகான ஒரு 80-90 காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நாங்கள் திருச்சி மாவட்டம் லால்குடி மாவட்டம் ஆலம்பக்கத்துல இருந்து மேரி பேசுறேன் சார்.
0: ஆஹ், ரொம்ப சந்தோஷம். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
1: கல்யாண் ராமன் படத்துல இருந்து மலர்களில் ஆடும் இளமை புதுமை அந்த பாட்டு போடுங்க சார்.
0: ஆஹ், கண்டிப்பா போட்டலாமா.
1: சரிங்க சார்.
0: நன்றி சார். நன்றி.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. காலத்தால் அழியாத காவிய கானங்களை இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருகிற நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கலாம். சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 240-102-1 246-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் விருப்பமான பாடல்

0: கொஞ்சம் யோசிக்கலாமா? அன்பே, உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
1: ஏன் அவ்வளோ பளிச்சுனா இருக்கேன்?
0: அட, உன்னை பார்த்து சொல்லலாமா?
1: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
0: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
1: அப்படி என்னத்த பாத்தீங்க?
0: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வர்றாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
1: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓட்டுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
0: உன் பேச்ச மீறவா போறேன்.
1: ஏன் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
2: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
3: இனி கேட்கலாம் நியூஸ் அட் நைன்.
4: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi arrives in Melbourne to take part in the third India-Australia annual summit. India and Russia reaffirm commitment to strengthen counter-terrorism cooperation at multilateral fora. DRDO conducts successful flight test of Pinaka long-range guided rocket at Chandipur in Odisha. Monsoon recovery brings relief. Agriculture Minister Shivraj Singh Chauhan expresses confidence that rainfall to gain further momentum this month, leading to acceleration in Kharif sowing. Centre assures all possible assistance to flood-affected states. US President Donald Trump says ceasefire with Iran is over. And in Wimbledon tennis, Marta Kostyuk of Ukraine and Czech player Linda Noskova enter women's singles semi-finals. Prime Minister Narendra Modi arrived at Melbourne in Australia this evening on the second leg of his three-nation tour after concluding his successful visit to Indonesia. Upon arrival in Melbourne, Mr. Modi was warmly received by Australian Minister for Housing, Minister for Homelessness and Minister for Cities, Claire O'Neill. Our correspondent covering the Prime Minister's Australia visit has filed this report.
5: The air in Melbourne buzzed with immense enthusiasm today as the Indian diaspora turned out in full force to welcome Prime Minister Narendra Modi. The high-profile reception was punctuated by a magnificent cultural showcase that beautifully

இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்க இனிய பாடல்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் இனிய ராகம்.

0: காசி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: That's right.
3: இனிய இசையில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்களுடன் நேரலையில்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இப்போ ஆடி மாசம் ஆயிடுது இல்லையா, ஆடி வரப்போறது, காத்து முன்னாலே வந்துருச்சு. இப்போ காற்றுல பரவக்கூடிய நோய்கள் பற்றியும் அதற்கான சித்த மருத்துவ தீர்வு பற்றியும் நம்ம நாளைக்கு பேச போறோம். இதற்கு சித்த மருத்துவத்துல என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குங்கிறத விரிவா பார்க்கலாம். நேயர்களுக்கான சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம்.
0: நீங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு தொட்டு வர வேண்டிய எண்கள் 431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 246-102-1 வாட்ஸ்அப் எண் வாயிலாகவும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 938-546-102-1 இந்த எண்களை தொட்டு உங்களோட சந்தேகங்களுக்கு விடைகளை பெறுங்க.
2: இனிமையான பாடல்களோடு இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: இனியராகம் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: அப்படியா ஆனழக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவம்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01. தூசு தட்டிய பழைய நாட்குறிப்பின் பக்கங்களைப் போல நெஞ்சில் பூத்து குலுங்கும் கடந்த காலத்து வசந்த நினைவுகள், தொலைந்து போன உங்கள் அழகான நாட்களை மீண்டும் அள்ளித்தரும் கால பெட்டகம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அந்த காலத்து நினைவுகளே ஒரு தனி சொகந்தான் அப்படின்னு சொல்ற நம்ம நேயர்களுக்காகவே இந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. இந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க விரும்பினால் நேயர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வழக்கமான நேயர்களுக்கு 0431 246 101 மற்றும் அறிமுக நேயர்களுக்கு 240 102 1 என்ற இணைப்பை அணுகலாம்.

0: நெஞ்சத்தோடு கலந்த நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்களை கேட்டுட்டுருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இனிப்பில் வரக்கூடிய முதல் நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்,
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார்,
1: சந்தோஷம். யார், இப்போ என்ன பாடல் வேணும் சார்?
2: இந்த எங்கள் தங்கத்திலிருந்து ஒரு நாள் கூட்டுக்கு மியூசிக் வைக்காம.
1: அப்படிங்களா? சரி, என்ன ரொம்ப ஸ்பெஷலான சாங்கா கேக்குறீங்களே, என்ன ஏதாவது காரணம் இருக்குங்களா?
2: இல்லை, அது பாட்டு ரொம்ப நாள் நான் கேட்குறேன். அது கலாச்சாரம் நல்லா இருக்கும், அதோட இது நல்லா இருக்கும், ரெண்டு பாட்டு நல்லா இருக்கு.
1: இதுக்கு முன்னாடி இணைப்பில் வந்திருக்கீங்களா சார்?
2: ஏன், நிறைய வந்துருக்கேன். நடுப்புற 3 மாசம் போட்டு போட்டு கால் போட்டு எடுக்கவே இல்லை சார்.
1: சரிங்க சார், மீண்டும்
0: உங்களுடைய பேர், ஊர் பேர் சொல்லலையே.
2: வாலாடி, வாலாடியில் திலகராஜன் பேசுறேன் சார்.
0: சிறப்புங்கய்யா, நன்றி. நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் கேட்டலாம்.
3: ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்ட மேடையிலே

0: இரவின் மடியில் அந்த காலத்து கானங்கள்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை ரொம்ப நேயர்கள் விரும்பி கேட்டுட்ருக்காங்க. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக இருக்கக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், அரியலூர் மாவட்டம் கீழக்குடி இருப்ப சிங்காரவேலு.
1: சிங்காரவேலு ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: குங்குமம் படத்துல இருந்து தூங்காத கண்ணென்று ஒன்று பாடல்.
1: கண்டிப்பா கொடுத்துலாம். இரவு நேரத்துல தூங்கணும் அப்படின்னு நினைப்போனாங்க. நீங்க தூங்காத கண்ணென்று வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா பாடல் கொடுத்துலாங்க. நன்றி இனிப்புல வந்ததுக்கு. நீங்க கேட்ட மாதிரியே அந்த பாடல் வந்து கேட்டு ரசிப்போம்.

0: அன்றும் இன்றும் என்றும் நம் மனமிட்டு நீங்காத திரை இசை பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் உறுதி நிகழ்ச்சி மூலமாக கேட்டுட்ருக்கோம். 10:15 ஆக போது நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற ஒன்றிணைப்பெண்ணோட 246-102.1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு வரலாம். இது வரைக்கும் நான் பண்பலையில் பாடல் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் 240-102.1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு வாங்க. இப்போ இணைப்பில் யார் வராங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கொத்தனார் சந்தனம் சார்.
1: இன்னொரு முறை சொல்ல முடியுங்களா?
2: என்ன
0: பாட்டு வேணும்
2: ஹலோ
0: சுந்தரம் ஐயா, என்ன பாட்டு வேணும்
2: சார்? இதே கண்ணிலிருந்து
0: இன்பமே பேர் பெண்மையோ அந்த பாடல் கேட்டிருக்கீங்க. சரி, உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நேர்களே, நீங்களும் கேட்டு ரசிங்க.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பத்து மணி 21 நிமிஷம் ஆக போது. இனிப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டுலாம்.
1: நான் டிசிடிஓ பேசுறேங்க. சிஆர்சி வந்து டிகின்ஸ் இருக்கோம். நாங்கள் இது மகாகவி காளிதாசில் யார் தருவார் இந்த அரியாசனம் அந்த பாட்டு வைங்க சார்.
2: சரிங்க சார்,
1: வாய்ப்பு கொடுத்தீங்க. நன்றி சார்.
2: நன்றி சார். பேர் சொல்லிடுங்க.
0: அவர் வந்து சிட்டி பாபு அப்படிங்கிற ஒரு பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. அது என்னன்னா, நம்ம எதையுமே கேட்கல. நம்மளை வந்து அவருக்கு அது நான் வந்து பாட்டு கேட்காக வந்து நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கடகட கடகடனு நான் இங்கேருந்து பேசுறேன், இந்த படத்துலேருந்து பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
2: புயல் வேகத்தில் வந்துட்டு ஞாபகம் வருதே அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஞாபகப்படுத்தி பாடலை கேட்டுட்டு கிளம்பிட்டார்.
0: ஆமாம், அவருக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம் மகாகவி காளிதாஸ் படத்துலேருந்து.
3: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த

0: நீங்கா நினைவுகளை சேர்க்கும் ஞாபகம் வருது நிகழ்ச்சி கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம்.
1: வணக்கம், வருக. வணக்கம்,
0: முதல் முறையா பேசுறீங்களாமா?
2: ஆமாங்க சார்.
1: பதட்டம் இல்லாம
0: யார் பேசுறீங்க? இப்பதான் வானொலியில நம்ம பேசுறோம்.
2: முதல் முறையா பேசணும் சொல்லுங்க.
1: பதட்டம் இல்லாம பேசுங்க, பேசலாம்.
3: இந்த பாட்டு ஒரு நவராத்திரி பாட்டு.
1: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் போட்டுடலாம். உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
3: நாங்க திருச்சிராப்பள்ளி, இது செந்தனிபுரத்துல இருந்து பேசுறோம்.
1: சரி, பேரு?
3: பார்வதி.
1: பார்வதி.
0: பார்வதி அம்மா வந்து நவராத்திரி படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். அவங்க வந்து முன்னாடியே வந்து நம்ம வந்து சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி இடையில இடையில் வந்து கிடக்கிடக்கிடன்னு அந்த நவராத்திரி படத்துலேருந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முதல் முறையாக பேசுறதுனால வந்து கொஞ்சம் இந்த பதட்டமும் இருந்தது.
1: பதட்டத்தோட பேசுனதுனால.
0: ஆமாம், நீங்கள் யார், எங்கேருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னா, எனக்கு நவராத்திரி படத்துலேருந்து பாட்டு கொடுங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி.
1: பாடல் கேட்க ஆர்வம். ஆமாம், நேயர்கள்கிட்ட
0: கண்டிப்பாக அவங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம்.

0: நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்களுடன் நேரலையில்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இப்போ ஆடி மாசம் ஆயிடுது இல்லையா, ஆடி வரப்போறது, காத்து முன்னாலே வந்துருச்சு. இப்போ காற்றுல பரவக்கூடிய நோய்கள் பற்றியும் அதற்கான சித்த மருத்துவ தீர்வு பற்றியும் நம்ம நாளைக்கு பேச போறோம். இதற்கு சித்த மருத்துவத்துல என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குங்கிறத விரிவா பார்க்கலாம். நேயர்களுக்கான சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம்.
0: நீங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு தொட்டு வர வேண்டிய எண்கள் 43 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 246-102-1 வாட்ஸ்அப் எண் வாயிலாகவும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 938-546-102-1 இந்த எண்களை தொட்டு உங்களோட சந்தேகங்களுக்கு விடைகளை பெறுங்க.

0: நேரம் 10:31. திரும்பி பார்க்க வேண்டியது காலங்களையும் நினைவுகளையும் மட்டுமல்ல, இசையையும் தான். அந்த வகையில் நேயர்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான பாடல்களை ஞாபகப்படுத்தி ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சாண்டார் கோயில இருந்து ஆர் கோவிந்தராஜன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல, நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
0: நல்லது. என்ன பாடல், என்ன திரைப்படம் சார்?
1: ஆயிரத்தில் ஒருவன் வந்து அதோ அந்த பறவை சார்.
0: அருமையான பாடல். பாடலுக்கு ஏதாவது பின்னணி காரணங்கள் இருக்குங்களா?
1: அந்த பாடலை பார்த்து மனிதன் வாழ்றதோட ஒரு கருத்து தான்.
0: அப்படிங்களா? கருத்தை திரும்பவும் உங்களுக்கு பாடல் வழியா கொடுத்துடலாம். பாடல் நேயர்களுக்காக.

0: நீங்க நினைவுகளை இசை போடும் நேரம் ஞாபகம் வருது நிகழ்ச்சி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்ருக்கோம். நேர்கள் அவங்க நெஞ்சம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததா யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். நேரம் 10:37.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: உடையார் பாளையம், அஜித்.
1: நல்லது சார். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் சார்?
2: தேடி வந்த மாப்பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
1: அருமையானது ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க. உங்கள் வாழ்விலும் என்ன எல்லா விதமான வெற்றிகளும் பெற வேண்டும். நன்றி சார்.

0: ஞாபகமருதி நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில யார் வராங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சுப்புலட்சுமி.
2: சுப்புலட்சுமி அம்மா, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேண்டும்?
1: பச்சை விளக்குல இருந்து ஒளிமயமான எதிர்காலம், அந்த பாட்டு போடுங்க
2: சார். ஒளிமயமான எதிர்காலமா? இரவு பொழுதுல ஒளிமயமான எதிர்காலத்தை இரவு பொழுதுலயும் கேக்குறீங்க.
1: பாட்டு
2: அப்படிங்களா? உங்களுக்கு பிடித்தமான பாடல நேர்களுக்கு கொடுத்துடலாம். நன்றி.
0: இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, முதல்ல கேட்டது வந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், இப்ப ஒளிமயமான எதிர்காலம், அதாவது வெற்றிக்கு அப்புறமா ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு அப்படிங்கறத வந்து லிங்க் பண்ண மாதிரி ஒரு பாடல் கேட்டிருக்காங்க.
2: நம்ம நேயர்கள் எப்பயுமே நேர்மறையா ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் மிகச்சிறந்த உதாரணமா இருக்கு.
0: நேயர் விரும்பி கேட்ட பாடல் இப்ப கேட்டுடலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டுட்ருக்கோம். நேர்கள் அவங்களுடைய விருப்பமாக தொலைபேசி மூலமாக கேட்டுட்ருக்காங்க. 10:46 ஆகுது. இணைப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம்.
1: வணக்கம், வருக.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் எங்கேன்னு பேசுகிறீங்க?
2: நாங்கள் தோகமலை பக்கத்தில் கல்லடநாயக்கன்னு வந்து பேசுகிறேன்
1: சார். சரிம்மா, பேர் சொல்லிடுங்க.
2: வெள்ளையம்மாள்.
1: வெள்ளையம்மாள். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
2: பழைய பாட்டுல அம்மாவை பத்தி பாட்டு போடுங்க சார்.
1: அம்மாவை பத்திங்களா? சரி.
2: அம்மா இறந்த இன்னைக்கு 30 ஆகும் சார். அம்மாவை பத்தி எனக்கு பாடம் நல்ல பாட்டா சொல்லுங்க சார்.
1: அப்படிங்களாம்மா, அன்னையர்களுக்காக இந்த பாட்டை வழங்கிடுவோம்.
2: ஆ சரி,
1: நன்றிம்மா.
2: நன்றி சார்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, நீங்களும் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 240 102.1 240 102.1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. இப்போ நேயர் விரும்பி கேட்ட அந்த பாடல் வருது, கேட்டு ரசிப்போம்.

0: 10:50 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வரதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். நீ நலம் இருக்கீங்களா?
1: தங்களுடைய ஆசீர்வாதம் தான், நல்லா இருக்கும் சார். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் சார்?
2: சார், எனக்கு வந்து ரிக்ஷாக்காரன் படத்துல இருந்து.
1: சரிங்க சார்.
2: கடலோரம் வாங்கிய காற்று, அந்த பாடல் சார்.
1: அருமையான ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க.
2: நன்றிங்க சார், நன்றிங்க சார்,
1: நன்றிங்க சார்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பாட்டுன்னாவே அந்த காலத்து பாட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி நேயர்கள் ரொம்ப அழகாக கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம் கூறி, இரவு வணக்கம் கூறி ஞாபகம் வருது நிகழ்ச்சியினை நாமக்கல் செல்வராஜ் உங்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் ஐயா?
1: எனக்கு அனுபவி ராஜா அனுபவி என்ற திரைப்படத்துல இருந்து மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெதுவா போறவங்க யாரும் இல்லை அந்த திரைப்பட பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒளிபரப்பு கேட்டுக்கொள்ள தற்சம் மெட்ராஸ் அந்த நல்ல மெட்ராஸ்ல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு.
2: நாமக்கல் செல்வராஜ் ஐயா வந்து மெட்ராஸ் போயிருக்காரு, அதனால மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படிங்கிற அந்த
0: திருச்சி வானொலியில இருந்து நேயருக்காக நாங்க மெட்ராஸ் பாட்டை போட போறோம்.
2: ஆமா ஐயா, ஒருவேளை டெல்லி போயிருந்தா என்ன பாட்டு கேட்டிருப்பாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கு முன்னால ஐயா கேட்ட அந்த பாடலை கேட்டிருவோம்.

வாழ பட்டணத்தில் வந்தீர்களா?

0: நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்களை கேட்டு ரசித்தோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட, பங்கு பெற முயற்சி செய்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.
1: கொஞ்சம் யோசிக்கலாமா? அன்பே, உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
2: ஏன் அவ்வளோ பளிச்சுன்னா இருக்கேன்?
1: அட, உன்னைய பார்த்து சொல்லலாமா?
2: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
1: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
2: அப்படி என்னத்த பாத்தீங்க?
1: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வர்றாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
2: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓட்டுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
1: உன் பேச்ச மீறவா போறேன்?
2: என் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
3: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.
4: நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நமது நிலைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:45. அதுவரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் இதே அலைவரிசைகளோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி FM, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.

நிகழ்ச்சி தரும் பாடல் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் அருண்மொழி சித்ரா பாடியது. சுழலும் தென்றல் உன் வருகைக்காக காத்திருக்க, இயங்கும் மனம் எப்போதும் உன் நினைவில்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வாசன், இசை தேவா. உன்னை பார்த்தேன், பார்த்ததும் மறந்தேன் நான் யார் என்பதை. என்னையே நான் மறந்தேன், எப்போதும் உன் நினைவுகள் என்னுள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பழனி பாரதி இயற்றி ஹரிஹரன் பாடியது. இதயத்தின் உணர்வுகளை மறக்க நினைத்தேன், ஆனால் நான் என்னையே மறந்தேன்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்க

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தர்ம சக்கரம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை தேவா.
1: எங்கெங்கோ தேடினேன் உள்ளத்தில் நீ இருப்பதை மறந்து.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிழக்கும் மேற்கும் திரைப்படத்திலிருந்து பவதாரணி பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை இளையராஜா. தடைகளை கண்டு மனம் ஏங்கினாலும் விடைக்கான துடிக்கிறது இதயம்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதன் பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றியிருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரி அவர்களுக்கு பெரிதும் அழிந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு அந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

ஒலித்த பாடல் கங்கா கௌரி திரைப்படத்திலிருந்து. சிற்பி இசையில் பழனி பாரதி இயற்றி மனோ குழுவினர் பாடியது. தொடரும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து. சிவாசி இசையில் வைரமுத்து இயற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. எங்கும் எதிலும் நீ என்று ஆன பின்பு நான் என்பது ஏது?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இனியெல்லாம் சுகமே திரைப்படத்திலிருந்து மனோ சொர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. தாளாட்டும் பூங்காற்று தவிப்புகளை கூட்டுது, இதயங்கள் எப்போதும் உன்னையே தேடுது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ்இல் பழனிபாரதி இயற்றி மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியது. உறவுகள் அருகில் இருந்தால் சோகங்கள் ஏதுமில்லை.

நேர்லி நம்முடைய பேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஞானாம்பிகா ரஞ்சன், சாந்தி ரமேஷ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், நாமக்கல் செல்வராஜ், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், தியாகநாயகர் ரங்கராஜன், திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரவில்லைப்பட்டி சரவணன் அழகுமணி, ஹேமலதா, கலில் அகமத் பொன்னேரி, வீரராகவன், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், பாபு முள்ளக்காடு, பொர்சைவாக்கம் சவுந்தரராஜன், சேகா.

நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து. ஆஷா போன்ஸ்லி ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா.

0: நேர்ல நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ, ஜல்லி உடைக்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ, தவிப்பதும் ஒரு ஆட்டமோ. குயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் துள்ளாட்டம் ஆட உனக்கு தெரியும்.

ஆட்டால் அடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா மூட. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

அண்ணென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அத்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எங்கை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே மாதுளம் சிவந்த

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

வாயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் வணக்கம்.

பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரு சொல்லி என்ன பண்ணா நானும் இப்ப நல்லா இருக்கு. உங்களுக்கும் இப்ப சொன்னு பின்னால பார்க்காத முன்னேறு முன்னேறு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேர்லே, நாம் இதுவரை இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நம்முடைய பேஸ்புக் பேஜ்ல விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பேஜில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஹேமலதா, பிரகாஷ், டிபிஎஸ், பாலசுப்ரமணி, மேலப்பேடு தயாளன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நேர்களே, இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஸ்ரீ ராமபக்த அனுமான் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியது.

திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வடைமாலை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி இயற்றி டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியது.

0: திரையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தூசி எம் குமார் அவர்கள் தவில், கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த ஒக்கப்பரி கொக்கப்பரி அன்னமாச்சாரியா கீர்த்தனை ஆதித்தாளம்

நிறைவாக கருணை தெய்வமே என தொடங்கும் மதுரை டி. ஸ்ரீனிவாசன் பாடல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். தூசி எம் குமார் அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: ஒலிக்க வருவது ஆஞ்சநேய சுப்பிரபாதம், பாடியவர் PB ஸ்ரீனிவாஸ்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்